நேரம் 5:42. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 109 திரைப்பட பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இசையமதத்தில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரி.

0: எங்களுக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 5:55. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் நாம் இதுவரை கேட்டோம் இசை அமுதம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக

நாம் இதுவரை கேட்டோம் இசை அமுதம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக

அன்னச்சுடரத்தவமியற்றும் தனை வருத்தும் உடல் மெல்ல கருகிடத் திருவிளக்கில் பெருகிடட்டும் கனல் சத்திய ஒளியின்றி எழுந்திட தத்துவ முடியுடல் அழுந்திட ரத்தமும் நதியென பெருகிட சித்தமும் சிவமென உருகிட அனலேந்து பெருமானே வருக திரி ஐந்தில் கனல் மூட்டித் தருக.

அண்ணனே சரணம், உமையவள் தலைவனே சரணம், உலகத்து முதல்வனே சரணம், திருமேனி

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோகெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4ஆம் தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்கவிருக்கிறோம் இன்றைய சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது 2026 விருது பெற தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஐந்து முதல் 18 வயதிற்குட்பட்ட தன்னலமற்ற செயல்களை செய்த குழந்தைகளும் வீரதீர செயல்களில் சிறந்த சாதனைகள் செய்த குழந்தைகளுக்கும் விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், புதுமைகள் செய்தல், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலான மற்றும் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதை பெறுபவர்கள் இந்திய குடிமகனாகவும் இந்தியாவில் வசிப்பவராகவும் இருத்தல் வேண்டும். மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள https://awards.gov.in என்ற இணையதளத்தை அணுகலாம்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் டி ராஜபிரபா அவர்கள்.
2: அறு என்ற சொல்லிலிருந்து பிறந்தது அறம். அறுத்தல் என்றால் ஒழுங்குபடுத்துதல் என்று பொருள். மனிதன் தன் மனச்சாட்சிக்கு கட்டுப்பட்டு தீமைகளை நீக்கி நன்மைகளை செய்யும் ஒழுக்க நெறியே அறம் எனப்படும். அறம் செய்ய விரும்பு என்பது அவ்வை பிராட்டியின் அமுதவாக்கு. மனித சமுதாயம் சீராகவும் அமைதியாகவும் வாழ்வதற்கு வகுக்கப்பட்ட நன்னெறிகளில் மிக முக்கியமான ஒன்று அறம். அறம் என்ற சொல்லுக்கு தர்மம், ஒழுக்கம், கடமை, நேர்மை, நற்செயல் என்று பல பொருள்கள் உண்டு. பிறர் மனம் புண்படாதவாறு இன்சொல் பேசுதல், பசியால் வாடும் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் நம்மால் என்ற உதவிகளை செய்தல், மனிதர்களை மட்டுமின்றி பறவைகள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் மீது அன்பு செலுத்துதல், நமக்கு உதவி செய்தவர்களை என்றும் மறவாமல் இருத்தல் என எண்ணிலடங்கா வரையறைகளை அறம் என்ற சொல்லுக்கு அடுக்கிக் கொண்டே போகலாம். தன் குடும்பத்தை காத்து, விருந்தினர்களை உபசரித்து, சமுதாய கடமைகளை செய்வது இல்லற அறம் என்றும், பற்றுகளை துறந்து அனைத்து உயிர்களையும் சமமாக கருதி வாழ்வது துறவர அறம் என்றும் தமிழ் இலக்கியங்கள் அறத்தை இல்லறம், துறவரம் என இரு வகையாக பிரிக்கின்றன. இல்லற அறத்தின் தலையாய பண்புகளில் ஒன்று விருந்தோம்பல். விருந்தோம்பல் என்பது தன் குடும்ப உறவுகளை வரவேற்று உபசரிப்பது மட்டுமல்ல, தேடி வரும் புதியவர்களையும் இன்முகத்தோடு உபசரிப்பதே என்று தமிழ் மரபு அறிவுறுத்துகிறது. தன் தம்பி இளங்குமணனால் நாடிழந்து தன் தலைக்கு விலை பேசப்பட்ட நிலையில் காட்டில் மறைந்து வாழ்ந்தான் குமணவள்ளல். அப்போது வறுமையால் வாடிய பெருஞ்சித்திரனார் என்ற புலவர் அவனிடம் உதவி தேடி வந்தார். தன்னிடம் கொடுக்க பொருள் ஏதும் இல்லாததால் வந்த விருந்தினரின் பசி தீர்க்க தன் இடுப்பில் இருந்த வாளை உருவி கொடுத்த குமணன், என் தலையை வெட்டி எடுத்துச் சென்று என் தம்பியிடம் கொடுத்து பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறி தன் உயிரையே தியாகம் செய்ய துணிந்தான். குமணனின் இந்த உன்னத அறப்பண்பை கண்டு நெகிழ்ந்த புலவர் அவனது தம்பியிடம் சென்று பாடி அவனது தவற்றை உணர வைத்து அண்ணன் தம்பியை மீண்டும் ஒன்று சேர்த்து நாட்டை மீட்டு தந்தார். இல்லறம் என்பது அறத்தின் தொடக்கம் என்றால் துறவரம் என்பது அறத்தின் உச்சமாகும். சுயநலத்தை கடந்து பொதுநலத்தின் வடிவாக மாறி பிற உயிர்களின் துயர்துடைப்பதே துறவர அறத்தின் ஆகச்சிறந்த சிறப்பாகும். ஒரு நாட்டின் அரசன் தன் செல்வம், அரண்மனை அனைத்தையும் துறந்து காட்டில் தவம் செய்தான். தனக்குள்ளேயே நான் பெரிய தியாகி என்ற அகந்தை அவனுக்குள் இருந்தது. அதே காட்டில் வாழ்ந்த ஒரு ஏழை துறவியிடம் இருந்த அழகான திருவோட்டை அரசன் தனக்கு கேட்டான். ஏழை துறவி தர மறுக்கவே அரசன், நான் நாட்டையே துறந்தவன், நீ ஒரு ஓட்டை துறக்க முடியாமல் ஆசைப்படுகிறாய், நானே சிறந்த துறவி என பெருமை பேசினான். அதை கேட்ட ஏழை துறவி உடனே அந்த ஓட்டை பாறையில் அடித்து உடைத்து தன் பற்றை நீக்கிக் கொண்டார். பின் அரசனை நோக்கி, நீ நாட்டை துறந்தாலும் நான் அரசனாக இருந்தவன், தியாகம் செய்தவன் என்ற அகந்தையை இன்னும் துறக்கவில்லை என்றார். அரசன் தன் தவறை உணர்ந்து உண்மையான துறவரம் என்பது பொருட்களை துறப்பது மட்டுமல்ல, மனதில் இருக்கும் நான் என்கின்ற அகந்தையை ஒழிப்பதே என்பதை உணர்ந்தான். சமூக அமைப்பும் மனிதர்களின் வாழ்க்கை முறையும் மாறியதால் அறத்தை அணுகுமுறையிலும் சில முக்கிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அன்று அறம் என்பது மன்னர்களின் கொடை, போர் நெறி, இல்லற கடமை என பெரிய அளவில் ஒரு சமூக கடமையாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று அறம் என்பது தனி மனித ஒழுக்கம், சட்டத்தை மதித்தல், சக மனிதர்களை சமமாக நடத்துதல் என தனி மனித அளவில் சுருங்கியுள்ளது. அன்று போர்க்களத்தில் கூட பசுக்கள், பெண்கள், நோயாளிகளை அகற்றிய பின்பே முரசறைந்து போர் செய்யும் உன்னத போர் அறம் இருந்தது. ஆனால் இன்றோ புவி வெப்பமயமாதலை தடுத்தல், மரக்கன்றுகளை நடுதல், நெகிழியை தவிர்த்தல் போன்ற புதிய விழிப்புணர்வு சார்ந்த சுற்றுச்சூழல் அறங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று இணையவழி குற்றங்கள் பெருகியுள்ள இந்த டிஜிட்டல் யுகத்தில் பிறரின் தனி மனித உரிமைகளை இணையத்தில் மதிக்க வேண்டும் என்ற சைபர் அறம் என்கிற புதிய வடிவ அறப்பண்பு என்று உருவெடுத்துள்ளது. இன்றைய நவீன அறிவியல் உலகில் மனிதன் வசதிகளை பெருக்கிக் கொண்டாலும் மன அமைதியை இழந்து வருகிறான். சுயநலம், பேராசை, வன்முறை போன்ற தீமைகள் பெருகி வரும் இக்காலகட்டத்தில் அறநெறி என்பது மிகவும் அவசியமாகிறது. அறவழியில் வாழும் மனிதனே சமூகத்தில் மதிக்கப்படுகிறான். தர்மமும் அறமும் மட்டுமே ஒரு சமூகத்தை அழிவிலிருந்து காப்பாற்றி அமைதியான சூழலை உருவாக்கும். இல்லறமோ துறவரமோ நாம் நம் அன்றாட வாழ்வில் சிறு சிறு அறச்செயல்களை செய்து மனிதநேயத்தை போற்றி வாழ்வோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் டி ராஜபிரபா அவர்கள்.

0: நேரம் 6:15.
1: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தொடர்வது புதிய காலை. இன்றைய நாளை உற்சாகத்தோடனும் நம்பிக்கையோடனும் தொடங்கினா எல்லாமே வெற்றி தான். இன்றைய புதிய காலை நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது நான், சூர்யா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு பாடல் கேட்கலாம்.

0: தன்னம்பிக்கை தரும் பாடலோடு தொடங்கியது இன்றைய புதிய காலை. புதிய காலையில் இனி தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது இன்று நம் பண்பலையில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. அறிவிப்புகளை தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில், மகளிர் சுய உதவிக்குழு மூலம் சுய தொழிலில் ஈடுபட்டு வரும் திண்டுக்கல் மாவட்டம் வேலிநாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னையஞ்சலாக, 6:55 பூந்தளிர். காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புகள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னையஞ்சல், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்றைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் சிங்கிரி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவில் பற்றிய தகவல் வழங்குகிறார் பரமக்குடிமி சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிப்புகள் கேட்கலாம். 8:00 செய்திச்சுருக்கம் சென்னை அஞ்சல், 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை. காலை 9:00 செய்திச்சுருக்கம் சென்னை அஞ்சல், 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்திச்சுருக்கத்தை தொடர்ந்து 10:02 விருப்ப கானங்கள் பகுதியில் என் விருப்பம். 10:30 ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் சிவகாசி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முற்பகல் 11:02 செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு, மண்ணின் மனமும் பறையின் முழக்கமும். பறை இசை கலைஞர் எம் மகாலிங்கம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நண்பகல் 12:00 ஸ்நேகிதியை, 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 தொடர்ந்து ஸ்நேகிதியை கேட்கலாம். பகல் 1:00 வசந்த கணங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல். 2:00 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 பன்மொழி பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பகல் 3:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:30 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்திச்சுருக்கம் சென்னை அஞ்சல், 4:02 ஆட்டக்களம். 5:00 செய்திச்சுருக்கம், 5:02 மாலை சென்றல். 6:00 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சல். மாலை 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சி நேரமும், 6:30 மாநில செய்திகள் சின்னஞ்சல், 6:40 அந்திப்புகள். 7:10 மாவட்ட செய்திகள். கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் ஹரிகரன். 7:15 தமிழ் செய்திகள் சின்னஞ்சல், 7:25 பாட்டியது ஹிட்டு. 7:30 2026 ஃபிஃபா உலகக்கோப்பையின் தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து பாட்டு இது ஹிட்டு கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கையை தொடர்ந்து 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அச்சாணி. பெண் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சியாளர் எஸ் சரோஜினி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 8:45 இன்றைய பாரதம். கிசான் சம்மன் நிதி திட்ட பயனாளி, மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி சாமிக்கண்ணு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலை தொடர்ந்து, 9:15 செய்தி சுடர். 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒளிபரப்பு நிறைவு. 11:00 மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 தேனும் பாலும். 11:00 மதுரை பண்பலையில் நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 தேனுப்பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது இன்று நம் பண்பலையில் ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். தொடர்ந்து கேட்கலாம் இந்நாளின் சிறப்பு.
1: July 1 இந்நாளின் சிறப்பு. சமூகம் மற்றும் தனி மனிதருக்கு மருத்துவர்கள் செய்யும் சேவையை அங்கீகரிக்க உருவாக்கப்பட்டதே தேசிய மருத்துவர்கள் தினம். 1882 ஜூலை முதல் தேதி பிறந்து 80 கழித்து அதே தேதியில் மறைந்த வரலாற்று புகழ்பெற்ற மருத்துவரும் மேற்கு வங்கத்தின் 2வது முதலமைச்சருமான

0: முதல்வர் பிதான் சந்திர ராய் அவர்களின் நினைவாக கடந்த 1991 முதல் தேசிய மருத்துவ தினம் கொண்டாடப்படுகிறது. 1837 ஜூலை 1 இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் பிறப்பு, இறப்பு மற்றும் திருமணப்பதிவு நடைமுறைக்கு வந்தது.
1: 1843 ஜூலை 1 மதராஸ் வங்கி ஆரம்பிக்கப்பட்டது.
0: 1858 ஜூலை 1 சார்லஸ் டார்வின், ஆல்பர்ட் அரசல் வாலேஸ் ஆகியோரின் படி வளர்ச்சி கொள்கை பற்றிய ஆய்வுக் கட்டுரைகள் லண்டன் லின்னியன் சபையில் படிக்கப்பட்டன.
1: 1874 ஜூலை 1 முதலாவது வணிக ரீதியான தட்டச்சு கருவி விற்பனைக்கு வந்தது.
0: 1881 ஜூலை 1 உலகின் முதலாவது பன்னாட்டு தொலைபேசி அழைப்பு கனடாவின் சென்ட் ஸ்டீவன் நகருக்கும் அமெரிக்காவின் கலைஸ் நகருக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டது.
1: 1947 ஜூலை 1 இந்தியாவுக்கு முழு விடுதலையை ஆகஸ்ட் 15 நாளன்று வழங்க பிரிட்டன் நாடாளுமன்றம் முடிவெடுத்தது.
0: 1949 ஜூலை 1 கொச்சி திருவிதாங்கூர் சமஸ்தானங்கள் திருவாங்கூர் கொச்சி என்ற ஒரே மாநிலமாக இணைந்தன.
1: தென்னிந்திய பின்னணி பாடகர் ஏ எம் ராஜா அவர்களினுடைய பிறந்த தினம் 1929 ஜூலை 1.
0: விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா அவர்களின் பிறந்த தினம் 1961 ஜூலை 1. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேத்ரா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: என்ன குமார், ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: மீனாட்சி, பிரமாதம்.
4: என்ன சொல்றேன்,
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
4: இது காஃபி டே, காஃபி.

0: கேட்டிருக்கும் புதிய காலை நேரம் காலை 6:30.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
2: மனித வாழ்க்கை இயற்கையோடு பின்னி பிணைந்த ஒன்றாகும். நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், உண்ணும் உணவு, வாழும் நிலம் என அனைத்தும் இயற்கையால் வழங்கப்பட்ட வரங்களாகும். ஆனால் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், இந்த இயற்கை வளங்களின் மதிப்பை நாம் உணர தவறி வருகிறோம். அதனால்தான் இன்று உலகம் முழுவதும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. இயற்கை நமக்கு சொந்தமானது அல்ல, நாம் இயற்கைக்கு சொந்தமானவர்கள் என்ற கருத்து ஒவ்வொருவரின் மனதிலும் பதிய வேண்டிய ஒன்றாகும். சூழல் சிந்தனை என்பது வெறும் மரங்களை பாதுகாப்பது அல்லது குப்பைகளை அகற்றுவது மட்டுமல்ல. இயற்கையை நேசிக்கும் மனப்பான்மை, வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தும் பொறுப்புணர்வு, எதிர்கால தலைமுறையை பற்றிய அக்கறை ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பே சூழல் சிந்தனையாகும். ஒரு காலத்தில் நம் முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தனர், காடுகளை தெய்வமாக வணங்கினர், ஆறுகளையும் குளங்களையும் பாதுகாத்தனர், மரங்களை குடும்ப உறுப்பினர்கள் போல் மதித்தனர். அதனால் இயற்கை வளங்களும் செழித்து இருந்தன. ஆனால் இன்று வளர்ச்சி என்ற பெயரில் காடுகள் அழிக்கப்படுகின்றன, ஏரிகள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன, காற்றும் நீரும் மாசுபடுத்தப்படுகின்றன. இதன் விளைவாக உலகம் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கிறது. வெப்பநிலை உயர்வு, வறட்சி, வெள்ளப்பெருக்கு, புயல்கள், நீர்த்தட்டுப்பாடு, உயிரினங்களின் அழிவு போன்றவை சுற்றுச்சூழல் சமநிலை குலைந்ததற்கான எச்சரிக்கை மணிகளாகும். திருக்குறளில் வள்ளுவர் கூறுகிறார், நீரின்றி அமையாத உலகு. இந்த ஒரு வரியே இயற்கையின் அடிப்படை முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. நீர் இல்லாமல் உலகம் இயங்க முடியாது என்றால் இயற்கை இல்லாமல் மனித வாழ்க்கை எப்படி சாத்தியமாகும்? இன்று நாம் தினமும் பயன்படுத்தும் பல பொருட்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் மண்ணும் நீரும் மாசுபடுகின்றன. மரங்கள் வெட்டப்படுவதால் காற்று மாசுபாடு அதிகரிக்கிறது. தொழிற்சாலைகள் வெளியிடும் புகை உலக வெப்பமயமாதலை ஏற்படுத்துகிறது. ஒரு சிறிய கவிதை. காற்றை மாசுபடுத்தினால் சுவாசம் பாதிக்கும், நீரை மாசுபடுத்தினால் வாழ்க்கை பாதிக்கும், மண்ணை மாசுபடுத்தினால் உணவு பாதிக்கும், இயற்கை அழித்தால் மனிதன் பாதிக்கும். இந்த கவிதை சுற்றுச்சூழலின் ஒவ்வொரு அங்கமும் மனித வாழ்க்கையோடு எவ்வளவு நெருக்கமாக இணைந்துள்ளது என்பதை எடுத்து காட்டுகிறது. சூழல் சிந்தனை என்பது பெரிய பெரிய திட்டங்களால் மட்டுமே உருவாகாது, அது சிறிய செயல்களில் இருந்து தொடங்குகிறது. தேவையற்ற மின்சாரத்தை அணைப்பது சூழல் சிந்தனை, தண்ணீரை வீணாக்காமல் இருப்பது சூழல் சிந்தனை, பிளாஸ்டிக் பைகளை தவிர்ப்பது சூழல் சிந்தனை, மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பது சூழல் சிந்தனை, குப்பைகளை முறையாக அகற்றுவது சூழல் சிந்தனை. இவை சிறிய செயல்களாக தோன்றினாலும் கோடிக்கணக்கான மக்கள் இதை பின்பற்றினால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். மாணவர்களாகிய நமக்கும் இதில் முக்கிய பங்கு உள்ளது. பொதுமக்களாகிய நமக்கும் இதில் பெரும் பணி உள்ளது. பள்ளியில் சுற்றுச்சூழல் மன்றங்களில் பங்கேற்கலாம், மரநடுகை நிகழ்ச்சிகளில் ஈடுபடலாம், நமது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். ஒரு மாணவன் ஒரு மரம் நட்டால் அது ஒரு செயலாகும். 1000 மக்கள் 1000 மரங்கள் நட்டால் அது ஒரு இயக்கமாக மாறும். அந்த இயக்கமே நாளைய பசுமையான உலகை உருவாக்கும். முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் கூறியுள்ளார், நமது குழந்தைகளுக்கு வளமான இந்தியாவை வழங்க வேண்டுமெனில் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் இன்றைய தலைமுறைக்கு மிகப்பெரிய பொறுப்பை நினைவூட்டுகின்றன. இன்று நாம் அனுபவிக்கும் இயற்கை வளங்கள் அனைத்தும் நமக்காக மட்டும் உருவாக்கப்படவில்லை, வருங்கால சந்ததியினருக்கும் அதில் உரிமை உள்ளது. எனவே நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும், ஒவ்வொரு வளத்தையும் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும். ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி, நாம் நமது குழந்தைகளுக்கு பணத்தையும் சொத்துக்களையும் விட்டு செல்ல விரும்புகிறோம். ஆனால் அவர்கள் சுவாசிக்க தூய காற்றும் குடிக்க தூய நீரும் இல்லாத உலகை விட்டு சென்றால் அந்த சொத்துக்களால் என்ன பயன்? இதற்கான பதில் நமது செயல்களில்தான் உள்ளது. சூழல் சிந்தனை என்பது இன்று ஒரு விருப்பம் அல்ல, அது ஒரு கட்டாயம். இயற்கையை பாதுகாப்பது சுற்றுச்சூழலை மட்டுமல்ல மனித குலத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதாகும். நிறைவாக, இயற்கையை நாம் காப்பாற்றினால் இயற்கை நம்மை காப்பாற்றும் என்ற உண்மையை மனதில் கொண்டு ஒவ்வொருவரும் சூழல் பாதுகாப்பில் தங்களுடைய பங்களிப்பை வழங்குவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

0: நேரம் 6:35. இன்று பராபவ வருடம் ஆணி மாதம் 17 புதன்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர்.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சிறுதானிய மற்றும் வெற்றிலை மிட்டாய் தயாரிப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. ஜூலை 4, அதாவது இம்மாதம் 4/7/2026 அன்று கட்டணத்துடன் கூடிய ஒரு நாள் பயிற்சியாகும். மேலும் இப்பயிற்சி பற்றிய விவரங்கள் அறிய 97-91-56-68-52 அலைபேசி எண் மீண்டும் 97-91-56-68-52 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம். கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பு முகாம் குறித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பசு எருமை இனங்களை கோமாரி நோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் 1/7/2026 முதல் 31/7/2026 வரை அனைத்து கிராமங்கள், நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் செலுத்தப்பட உள்ளது. மொத்தம் 1,41,300 கால்நடைகளுக்கு வாய் மற்றும் கால்நோய் தடுப்பூசி, அதாவது FMD, செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முகாம் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் மூலம் நடைபெற உள்ளது. இந்நோய் தாக்கும் பட்சத்தில் கால்நடைகளுக்கு சரிவர உணவு உண்ண இயலாத நிலை, அதீத காய்ச்சல் மற்றும் வாயில் உமிழ்நீர் வடிதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இதனால் கால்நடைகளில் பால் உற்பத்தி பாதிக்கப்படும். மேலும் இந்நோய் மிக விரைவாக பரவும் தன்மை கொண்டது. இதனை தடுப்பதற்கு விருதுநகர் மாவட்டத்தில் 82 கால்நடை மருந்தகங்கள் மற்றும் 6 கால்நடை மருத்துவமனைகளில் பணிபுரிவோரை கொண்டு ஒரு கால்நடை உதவி மருத்துவர், கால்நடை ஆய்வாளர் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி குழுவினரால் இலவசமாக FMD தடுப்பூசி இலவசமாக போடப்பட உள்ளது. மேலும் தடுப்பூசி பணி முடிவடைந்தவுடன் கால்நடை வளர்ப்போர் தங்களது ஆதார் எண் மற்றும் பதிவு செய்த அலைபேசி எண்ணிற்கு வரும் OTP-யை தடுப்பூசி குழுவினருக்கு தெரிவித்து பாரத் பசுதான் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை நலத்திட்டங்களை பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் சுயதொழிலில் ஈடுபட்டு வரும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலிநாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: நீங்க வந்து ஒரு சுய உதவிக்குழு ஆரம்பிச்சு வெற்றிகரமா நல்லபடியா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து நல்ல விதமாக உங்களுடைய சிறு தொழில் போயிட்டுருக்கு, நல்ல வளர்ச்சி இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம், அதை பற்றி சொல்லுங்களேன்.
3: ஆ, ஆமாம் மேம். நாங்கள் இப்போ குழு ஆரம்பித்ததுலேருந்தும் குழுலேருந்தே எங்கள்கிட்ட வேலைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அது போகவும் கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் ஒரு 5-6 பேருக்கு நான் வேலை கொடுத்துட்டு இருக்கிறேன். மண்புழுவுரத்துக்கும் அது போக சாண மதிப்பு கூட்டு பொருட்களுக்கும் இன்னும் சாம்பிராணி இந்த மாதிரி பண்ணுறதுக்காகவும் வேலைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது மூலமாக அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு உதவியாகவும் வந்து நான் பயணிச்சுட்டு இருக்கேன். என் மூலமாக என்னோட வருமானத்தையும் கூட்டுறேன், அவங்களோட வருமானம் வந்து கூடு கொடுக்குறேன். அவங்களோட கணவர்களுக்கும் அவங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல அவங்களுக்கு நான் வேலையை கொடுக்குறேன்.
2: அவங்களுடைய வேலையும் பாதிக்காம கூடுதலா அவங்களுக்கு வந்து
3: வருமானத்தையும் கொடுக்கறோம்.
2: இந்த சுய உதவிக்குழு எப்ப ஆரம்பிச்சீங்க?
3: 2022 நாங்க ஆரம்பிச்சோம் மேம். சுய உதவி குழு
2: ஆரம்பிக்கிறப்ப எப்படி இருந்ததா?
3: நாங்க சிங்கப்பெண்கள் அப்படின்ற ஒரு பேரை வந்து இப்போ குழு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருக்கணும். 20 பேருக்கு மேல போறப்ப அது ஒரு கம்பெனியாவோ இதாயிடும். அப்போ ஒரு 13-15 பேருக்குள்ள 20 பேருக்குள்ள அடங்கிய ஒரு குழுவா வந்து நம்ம முதல்ல தயார் பண்ணணும். இது வந்து எங்க வீலிநாயக்கம்பட்டி பஞ்சாயத்துக்குள்ள இருக்கிற நபர்களாக, அந்த ரேஷன் குடும்ப அட்டையில இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த குழுவை சேர்ந்தவங்க வந்து இதுக்காக நாங்க ஒரு 13 பேரை எங்க குழுல வந்து இதை வந்து நாங்க பயணிச்சுக்கிறோம். இந்த மாதிரி குழுக்கள் வந்து எனக்குமே நிறைய விஷயங்கள் தெரியாது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி குழு இருக்கு, இதுல நிறைய நம்ம பயனடையலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரியறப்ப எங்க கிராமத்துல இருந்து ஒரு 13 பேரை வந்து எல்லாரும் யார விருப்பப்படுறாங்களோ அந்த 13 நபர்களை வந்து சேர்த்தோம். அந்த 13 நபர்களில் வந்து நான் ஒரு தலைவியாகவும் எனக்கு கீழே ஒருத்தரும், அதாவது பிரதிநிதி 1, இதை வந்து தலைவர் தலைவி அப்படி கிடையாது, பிரதிநிதி 1, பிரதிநிதி 2 இந்த மாதிரி தான் இருப்போம். அதுக்கு கீழே வர்றவங்க எல்லாரும் மித்தவங்க வந்து இருப்பாங்க. இந்த பிரதிநிதி 1 பிரதிநிதி 2 எல்லாரும் என்ன சொல்றாங்க

0: அப்படின்றத வந்து நம்ம கலந்து ஆராய்ச்சி ஒரு மாதத்துல வந்து 4 முறை கூட்டமோ அந்த மாதிரி 3 முறை கூட்டங்களோ போட்டு ஒரு தீர்மானத்தை வந்து நாங்க நிறைவேற்றணும். இப்ப எங்க குழு நாங்க ஆரம்பிக்கிறப்பே வந்து எங்க குழுல வந்து இப்ப மாத சந்தா எவ்வளவு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுறப்ப வந்து 300 ரூபாயில இருந்து 200 ரூபாய், 400 ரூபாய், 500 ரூபாய் இந்த மாதிரி பண்ணலாம். இது எங்களுக்கு வந்து ஒரு சிறு சேமிப்பா வந்து வந்து அமைய போகுது. அப்ப 200 ரூபாய் 300 ரூபாய் போடுறப்ப ஒரு குறுகிய அமௌண்டா இருக்கும். நாங்க அதை என்ன நினைச்சோம் அப்படின்னா எங்களுக்கான அனைவரும் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம், அப்போ வந்து எங்களுக்கு ஒரு மதிப்பு கூடுதலா இருந்தா நாங்க ஒரு கடன் பெறப்ப வந்து அந்த குழுல வந்து எங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். சிறிய லெவல்ல போடுறப்ப அதை நாம சேர்க்கிறப்ப அதிக நாளும் அதிக வருஷமும் எடுத்துக்கிறோம் அப்படின்றப்ப நாங்க 500 ரூபாய் எங்க குழுல 13 பேரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றணும். இதை வந்து நாங்க ஒரு 6 மாசமா வந்து 13 பேருமே அந்த 500 ரூபாயை கொடுக்கணும். கொடுத்து அதை ஒரு 6 மாசமா நாங்க இதுக்கான ஒரு கணக்கு வந்து நம்ம ஆரம்பிக்கணும் பேங்க்ல. அப்ப நாங்க வந்து ஒரு மத்திய கூட்டுறவு பேங்க் அணுகி இந்த மாதிரி நாங்க ஒரு 13 பேர் இருக்கிறோம், எங்களுக்கு இதுக்கான இதை வந்து கொடுங்க அப்படின்னப்ப எங்களுக்கு இதுல வந்து மகளிர் சுய உதவி குழு நிலக்கோட்டை வட்டத்தில் இருக்கிறவங்களும் அங்க உள்ள ஆபீசர்ஸ் வந்து எங்களுக்கு உதவி பண்றாங்க. அப்ப அவங்கள அணுகி இந்த மாதிரி நாங்க கேட்கிறோம், அவங்க தான் இந்த மாதிரி எங்களுக்கு தகவல் சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க 13 பேரை தேர்ந்தெடுங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு எங்களுக்கு வாங்க 13 பேர் வந்த உடனே ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு கொண்டுட்டு வாங்கினா. அப்ப அவங்கள நாங்க அணுகிறப்ப அவங்க அங்க உள்ளவங்க வந்து நீங்க இந்த மாதிரி பேங்க்ல போய் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த பணத்தை வந்து நம்ம கையில எந்த ஒரு பணத்தையும் வைக்க கூடாது, பேங்க்ல வந்து போடணும் அப்படின்றப்ப அப்ப நாங்க அந்த 13 பேரும் சேர்ந்த 500 ரூபாய ஒரு கணக்கு ஆரம்பிச்சு அதுக்காக பிரதிநிதி 1 பிரதிநிதி 2 அவங்களோட தலைமையில ஒரு பாஸ்புக்கை போட்டு ஒரு குழுவை வந்து நாங்க 13 பேருக்கான ஆதார் கார்டு, பான் கார்டு, அப்புறம் என்ன இந்த 3 டீடைல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இதை 13 பேருக்குமே கொடுக்கணும். இப்ப நாங்க 2 பேர் தானா, எங்களோடது மட்டும் கிடையாது, 13 பேரோட ஆதார், பான் கார்டு, போட்டோ, பாஸ்புக் போட்டோ போட்டு எங்களுக்கான குழுவை வந்து நாங்க முதல்ல ஆரம்பிச்சிருவோம். குழு பாஸ்புக் வந்து அது மூலமா கொடுத்துறாங்க. இப்ப இந்த பணத்தை மாதம் மாதம் நாங்க அதுல போடணும், போட்டு நாங்க எடுக்கிறோம். எடுக்கிறப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட மாதம் வர்றப்ப ஒரு 10,000 வந்துருது அப்படின்னா இந்த 10,000 வந்து எங்க 13 பேருக்குள்ளேயே வந்து நாங்க யாராவது ஒரு நபருக்கு ஒரு ஆஸ்பத்திரி செலவு இல்ல கல்விக்காகவோ இந்த மாதிரி இல்ல தொழிலுக்காகவோ முதல்ல வந்து இது கொடுக்கறது வந்து தொழிலுக்காக வந்து கொடுத்துக்கலாம். தொழிலுக்காக போக மித்தபடி நம்ம ஒரு கடனுக்கு போய் ஒரு 5 வட்டி 10 வட்டிக்கு வாங்குறத வந்து தவிர்க்கலாம். இப்ப ஒரு 10,000 இன்னைக்கு தேவைப்படுது அப்படின்றப்ப இந்த குழுவுல இருக்கப்ப நாங்க 13 பேர் சேர்ந்து இப்ப எங்களோட குழுல நாகஜோதி அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அந்த நாகஜோதிக்கு வந்து 10,000 தேவைப்படுது, அப்ப அவங்களுக்கு ஒரு மிஷின் வாங்க தேவைப்படுது அப்படின்னா அந்த 10,000 தான் நாங்க எல்லாரும் ஒரு தீர்மானமா எழுதி நாகஜோதிக்கு 10,000 ரூபாய் நாங்க கொடுக்க போறோம்னு அனைவரும் தீர்மானமா எடுத்து அதை எழுதி அதை வந்து பேங்க்ல போய் கொடுத்து அந்த எங்க அக்கௌண்ட்ல இருக்க பணத்துக்கே நாங்க 13 பேர் தீர்மானம் போட்டாதான் அந்த பணத்தை எடுக்க முடியும். இப்ப பிரதிநிதி 1 பிரதிநிதி 2 அந்த மாதிரி போய் பணத்தை எடுக்க முடியாது. அப்ப 13 பேர் சேர்ந்து ஒரு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு தீர்மானத்தை எழுதி அதை பேங்க்ல கொடுத்து அந்த பணத்தை எடுத்து உங்களுக்காக வந்து நம்ம கொடுக்கணும். இப்ப இவங்க இதை என்ன பண்றாங்க, இது இது மூலமா எங்களோட பணம் எப்படி பெருகுது அப்படின்னு பார்த்தோம்னா நாங்க மாதம் 500 ரூபாய் போடுறோம், இந்த 10,000 கொடுக்கறோம், எங்களுக்குன்னு ஒரு வட்டியை வந்து நாங்க 13 பேர் சேர்ந்து தீர்மானிக்கிறோம். இப்ப 2 பைசா போடலாமா, ஒரு இப்ப வந்து 10,000 மட்டும் கொடுத்து 10,000 அடைக்கிறப்ப 10,000 மட்டும் தான் கிடைக்கும். அப்ப இது வந்து ஒரு 10 மாதங்களாக போகும். அப்ப நாங்க எங்க குழுக்குள்ள நாங்களா பேசி தீர்மானிச்சு 1 பைசா வட்டி போடுவோம், அப்ப 100 ரூபாய் வரும் 10,000. அப்ப 10,000 100 ரூபாய் அப்படின்னா அந்த 100 ரூபாயில இருந்து 10 ரூபாயா குறைஞ்சு வந்துடும். அவங்க 10வது மாதம் கொடுக்கறப்ப 10 ரூபாய் 1010 ரூபாய் மட்டும் கொடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கும் அது ஒரு சிரமமா இருக்காது.
1: இன்று ஒரு செய்தியில் இதுவரை மகளிர் சுய உதவி குழு மூலம் சுயதொழிலில் ஈடுபட்டு வரும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலி நாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவேறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஒரு சொல் கேளு இன்று ஒரு செய்தி.
3: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.
2: தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் அதிபருடன் தாம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறியுள்ளார். சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தாம் வரவேற்றதாகவும், இந்த பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை இந்த பேச்சுவார்த்தை ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவார் தாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்புற பகுதிகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும், வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும், கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர், ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அளிப்பதில் அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மாநாட்டின் நிறைவாக IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கு பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த மாவட்ட ஆட்சியருக்கான விருதை கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் ஆட்சியர் திருமதி அழகு மீனாவுக்கும், சிறந்த காவல் ஆணையருக்கான விருதை ஆவடி முன்னாள் ஆணையர் திரு சங்கருக்கும் திரு விஜய் வழங்கி பாராட்டினார். இதேபோல் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயலாற்றிய IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று திரு மாணிக்கம் தாக்கூரை அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சந்தித்து ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மாணிக்கம் தாக்கூர், தாவேக உடனான கூட்டணி நீண்டகாலம் தொடரும் என்றும், தங்கள் கட்சி சார்பில் அமைச்சர்கள் உள்ளிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். இணைய வழி கலந்தாய்வுக்கான அட்டவணையையும் அவர் வெளியிடவுள்ளார். பொறியியல் கல்லூரிகளில் சேர

0: இந்த ஆண்டு சுமார் 242,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் கிடைக்கும் வருவாய் தங்களது இடுபொருள் செலவுக்கு உதவுவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பெயர் சங்கர், நான் ஒரு சிறு விவசாயி. பிரதமர் மோடி அவர்கள் இந்த 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 ரூபாய் தவணை வங்கி கணக்கில் செலுத்துகிறார், வருஷத்துக்கு 6,000 ரூபாய் செலுத்துகிறார். இது வந்து எங்களுக்கு உரம் ஒரு இடுபொருள் வாங்குறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் நடத்த மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: என்னுடைய பேர் ஏழுமலை, நான் ஒரு சிறு விவசாயி. இந்த பாரத பிரதமர் PM-KISHAN திட்டம் வந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 தராங்க, வருஷத்துக்கு 6,000 ரூபாய் தராங்க. இந்த 6,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இடுபொருள் வாங்குறதுக்கு, விவசாயத்துக்கு ஆள் கூலி கொடுக்கறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் மற்றும் பங்களாதேஷை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வரும் 3-4 தேதிகளில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இருவரிச் செய்திகள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்க வரி விலக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு புனித அமர்நாத் யாத்திரை நாளை தொடங்க இருப்பதை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் ஒருவரின் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக திருச்சியில் மாவட்ட பொறுப்பு கல்வி அலுவலர் புகழேந்தியை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு பேருந்து நிலைய பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்ததாக பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் நடைபெற்ற உலக இரத்த கொடையாளர் தின விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ தலைமையில் இரத்த தான உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10 மணிக்கு இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 2020 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. லண்டனில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 125 ரன் எடுத்தது. 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 13 ஓவரில் இலக்கை எட்டியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. டெக்சாஸில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் நார்வே அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடன் அணியை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு

0: 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 6:55.
4: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
5: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
4: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் பூந்தளிர். இன்னைக்கு பூந்தளிர் நிகழ்ச்சியில மழலை மொழியில யார் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டுடலாமா?

0: HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் பூந்தளிர். இன்னைக்கு பூந்தளிர் நிகழ்ச்சியில மழலை மொழியில யார் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டலாமா?
2: படிக்கிறேன், ஒரு பாட்டு பாடுறேன். ஆடலாம் ஆடலாம் ஆடிக்கொண்டே பாடலாம், ஆடலாம் ஆடலாம் ஆடிக்கொண்டே குதிக்கலாம் குதிக்க.

0: No, Papa. Open your mouth. Ha, ha, ha. Thank you.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இதுவரை நீங்கள் கேட்டது பூந்தளிர்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்றைய நாளை உற்சாகமாக மற்றும் பயனுள்ள வகையில் தொடங்குறதுக்கு வந்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்றைய நாளின் உள்ளூர் செய்திகள், வேலைவாய்ப்பு செய்திகள், நாளிதழ்களில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பின்னால்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ச்சியாக இன்றைய நாளிதழில் இடம்பெற்றுள்ள செய்திகளை பார்ப்போம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் செல்போன் பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை இன்று முதல் தீவிரமாக அமல்படுத்தப்படுகிறது. மதுரை அனுப்பானடி மற்றும் தெப்பக்குளம் துணை மின் நிலையங்களில் நாளை மாதாந்திர பராமரிப்பு நடைபெற உள்ளது. இதன் காரணமாக காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என மின் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மின் பகிர்மானம் தொடர்பான சிக்கல்களை நிவர்த்தி செய்யும் வகையில் மதுரை வடக்கு கோட்டம் அளவிலான குறைதீர்க்கும் முகாம் நாளை ஜூலை 2 காலை 11 மணி முதல் மாலை 1 மணி வரை நடக்கிறது. மதுரை ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள மண்டல அலுவலக வளாகத்தில் வடக்கு மேற்பார்வை பொறியாளர் தலைமையில் இந்த முகாம் நடைபெறவுள்ளது. அரசு கலை மற்றும் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் இன்று முதல் தொடங்குகிறது. 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானில் செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை நடக்கிறது. இதில் பெண்களுக்கான 20 ஓவர் போட்டி செப்டம்பர் 17 முதல் 22 வரை நடைபெறுகிறது. நடப்பு சாம்பியன் இந்தியா, வங்காளதேசம், பாகிஸ்தான், இலங்கை, ஜப்பான், தாய்லாந்து, மலேசியா, சீனா ஆகிய 8 அணிகள் கலந்து கொள்கின்றன.
1: இன்று பிற்பகல் மணி 3:40 ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இராசவணன். மதுரை FM ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று தேசிய மருத்துவர்கள் தினம். ஆகாஷ்வாணியின் சார்பாக மருத்துவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நேரம் காலை 7:10.
1: குட் மார்னிங் எவ்ரி ஒன், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் டாக்டர் பிரியதர்ஷினி, ஸ்கின் ஹேர் லேசர் அண்ட் காஸ்மெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட், தோல் முடி மற்றும் அழகியல் சிகிச்சை மருத்துவர். டுடே இஸ் July 1, நேஷனல் டாக்டர்ஸ் டே. ஸோ டாக்டர்ஸ் டேயை நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் கடவுள் மாதிரின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ காட் கிவ்ஸ் லைஃப் பட் டாக்டர் சேவ்ஸ் லைஃப். ஸோ டாக்டர்ஸ் ஆர் ஹியூமன்ஸ் தான். ஸோ அவங்களும் எல்லாரும் மாதிரியும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஸோ அவங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ்,

நிறைய கவலைகள் எல்லாமே இருக்கும். பட் அதெல்லாம் அவங்க அவங்க தாண்டி அந்த அஹட் அதெல்லாம் தாண்டி தான் அவங்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே கேர் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனாகவும் இருக்கலாம், ஃபேமிலிலையும் இருக்கலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி தான் அவங்க பேஷண்ட்ஸை பார்க்க வராங்க. ஸோ அப்படி பார்க்க வரும்போது அவங்க டெடிக்கேஷன், அவங்க சாக்ரிஃபைஸ் அவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை தான் நம்ம டாக்டர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். ஸோ கடவுள் நம்மளுக்கு ஒரு முறை பிறக்கிறதுக்காண்டி சான்ஸ் கொடுப்பாரு, அதான் காட் கிவ்ஸ் லைஃப். பட் டாக்டர் ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு சேவ் பண்ணுவாங்க அந்த லைஃபை. ஸோ அந்த டேவத்தான் நம்ம டாக்டர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். விமன் டாக்டர் அண்ட் மென் டாக்டர். ஸோ ஃபீமேல் டாக்டர்னா, ஸோ நான் ஃபீமேல்னா நான் இந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், விமன் டாக்டருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க ஃபேமிலியும் பார்த்துக்கணும், ப்ரொஃபஷனையும் பார்த்துக்கணும். ஸோ ஒவ்வொரு நான் எம்டி பண்ணும் போதும், அதுக்கப்புறம் டிஎம் பண்ணும் போதும், நிறைய ப்ரொஃபஷன் நம்ம மேல் மேலும் ஸ்பெஷாலிட்டி பண்ணும் போதும் ஃபேமிலி மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களோட கிட்ஸை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம லைஃபையும் பேலன்ஸ் பண்ணி எல்லாம் கொண்டு போகிற மாதிரியும் இருக்கும். ஸோ வி ஆர் ஆல்சோ ஹியூமன்ஸ். இந்த டாக்டர்ஸ் டே டாக்டர் ஆகிறதுக்கு ஐ எம் feel so proud of being a doctor. So in the doctor's day la thank and I feel so special and happy doctor's day to all my fellow doctors and I feel so happy and thank you our India radio for giving me the opportunity to speak on this special day. Gratitude ngra oru mukkiyamaana word nama ellarkume life la inda situation ku romba theviya ulladhu. Gratitude nammalku life la irundhale podum, we will be happy at all times. Thank you.

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தக்காய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்

வான மழை பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து பிரதமரிடம் ஈரான் அதிபர் எடுத்துக் கூறினார். அமைதி ஏற்படுவதற்கான புரிந்துணர்வு எட்டப்பட்டிருப்பதை இந்த பேச்சின் போது வரவேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி, அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் கப்பல் போக்குவரத்து ஹோர்மோஸ் நீரிணை வழியாக தடையின்றி செல்வதன் முக்கியத்துவத்தையும் ஈரான் அதிபரிடம் தாம் வலியுறுத்தியதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதிச்சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கிரீஸ் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பொருளாதாரத்துறை அமைச்சர் கிரியகோஸ் பியரகாக்கிஸை சந்தித்து பேசினார். டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துதல் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் பரஸ்பர நல்லுறவு வலுப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு வழிவகை செய்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு உலக அளவிலான விநியோக வழங்கலில் ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து தற்காலிக நிவாரணமாக ஜூன் 30 தேதி வரை பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தி பொருட்களுக்கு முழு சுங்கவரி விலக்கை மத்திய அரசு அறிவித்திருந்தது. உள்நாட்டு சந்தையில் பெட்ரோ கெமிக்கல் பொருட்களின் போதிய இருப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. தற்போது நிலைமை படிப்படியாக சீரடைந்து வருவதால் சம்பந்தப்பட்ட பெட்ரோலிய வேதிப்பொருள் துறையில் சுமூகமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வரி விலக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. தான்சானியா கடல் பகுதியில் அமைந்துள்ள ஜன்சிபாரின் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு பாராட்டத்தக்கது என்று அந்நாட்டு அதிபர் ஹுசைன் அலி மியூனி தெரிவித்துள்ளார். ஜன்சிபாரில் அந்நாட்டு அதிபரை தான்சானியாவுக்கான இந்திய தூதர் விஸ்வதீப் தே சந்தித்து பேசினார். இந்தியாவின் முதலீடு மற்றும் மேம்பாட்டு பணிகள், தொழில் பயிற்சி மற்றும் புத்தாக்க நடவடிக்கைகள் தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியதாக அமைந்துள்ளது என்று தான்சானியா அதிபர் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப் பகுதிகளின் வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அறிக்கை தெரிவிக்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. ஜம்முவின் பகவதி நகர் முகாமில் இருந்து முதலாவது குழுவினர் புறப்பட உள்ளனர். அமர்நாத் புனித யாத்திரையை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநரும் அமர்நாத் குகை கோயில் வாரிய தலைவருமான திரு மனோஜ் சின்ஹா நாளை அதிகாலை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். 57 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த யாத்திரையை ஒட்டி ஜம்மு காஷ்மீர் மற்றும் யாத்ரீகர்கள் தங்கியுள்ள முகாம்களில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநில மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். அனந்தபுரம் மாவட்டம் ஜந்துலூருவில் உள்ள மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் 1268 பேர் தங்களின்

0: பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளனர். அவர்களில் 56 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்களையும் பட்டங்களையும் குடியரசுத் தலைவர் வழங்கி உரையாற்ற உள்ளார். கடந்த 2018 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் 18 முதுநிலை மற்றும் 9 இளநிலை பட்டப்படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. மேலும் ஆராய்ச்சி படிப்புகளிலும் மாணவர்கள் தங்களின் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். 16வது இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பங்கேற்கிறார். ஜப்பான் பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக அவர் இன்று மாலை புதுதில்லி வர இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவருடைய இந்த பயணம் இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்துவதுடன் பரஸ்பரம் மண்டல மற்றும் உலக அளவிலான விவகாரங்கள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வழிவகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். பேச்சுக்களின் நிறைவாக இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. ஒரு சில இடங்களில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு பதிவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக வேளாண்மை மற்றும் அணைகளின் நீரை தேக்கி வைப்பதற்கு சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த மையம் அதில் கூறியுள்ளது. இதனிடையே வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெனிசுலாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000 நெருங்கியுள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 தாண்டியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. வெனிசுலா தலைநகர் கராகஸ் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த வியாழக்கிழமை அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏராளமான கட்டிடங்கள் சரிந்து விழுந்தன. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. 25,000 மேற்பட்டோர் இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 1,900 மேற்பட்டவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் காயமடைந்தவர்களில் 10,000 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோல் ஏகா தலைமையிலான அணியில் 22 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை இளையோர் ஹாக்கி தொடருக்கான ஆயத்தமாக இந்த போட்டிகள் அமையும். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 2020 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
4: தரமேற்கும் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி போத்தி.

0: சிதறல் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, இன்று சிங்கிரி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். வேலூர் மாவட்டம் கண்ணமங்கலம் அருகே உள்ளது சிங்கிரி. வேலூரில் இருந்து திருவண்ணாமலை செல்லும் சாலையில் 23 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேலக்குப்பத்திற்கு அருகில் நாகநதியின் வடகரையில் உள்ள லங்காமலை மீது இந்த கோவில் அமைந்துள்ளது. 1400 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில். கிபி 13ஆம் நூற்றாண்டில் முதலாம் ராஜ நாராயண சம்பவராய மன்னர் இந்த கோவிலை கட்டினார். இந்த மன்னருக்கு புத்திரப்பேறு இல்லை. அவர் தமது பரிவாரங்களோடு இந்த சுதர்சனகிரியில் வந்து தங்கினார். இரவில் பெருமாள் தோன்றி, நான் இச்சுதர்சனகிரி சங்கு சக்கர நாமமாக இங்கே உள்ளேன், எனக்கு இங்கு ஆலயம் எழுப்பிடுக. மேலும் வலது பக்கம் தாயார் அமர்ந்திருக்கும் நிலையில் விக்கிரகம் அமைத்திடுக என ஆணையிட்டார். அதன்படியே மன்னர் எழுப்பிய ஆலயம் இது. மலையின் அடிவாரத்தில் யோக ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. மலை மீது உள்ள நரசிம்மரை தரிசிக்கும் விதமாக சன்னதி கொண்டிருக்கிறார் யோக ஆஞ்சநேயர். இவரை வழிபட்டு 100 படிகள் ஏறினால் நரசிம்மர் கோவிலை அடையலாம். சலவைக்கல் பதிக்கப்பெற்ற வெளிப்பிரகாரம். கருவறைக்கு பின்னே தனியே ஓரிடத்தில் 2 பாறைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி உள்ளன. ஒன்றில் சங்கும் மற்றொன்றில் சக்கரமும் வரையப்பட்டுள்ளன. இரண்டையும் இணைக்கும் இடத்தில் திருநாமம் உள்ளது. ஆதிகாலத்தில் மன்னரின் கனவில் உணர்த்தியபடி உள்ள இடம் இதுவாகும். பாறையின் மீது ராஜகோபுரம் உள்ளது. தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் நரசிம்மர் லக்ஷ்மி தேவியை வலது பக்கம் அமர வைத்து காட்சி தருகிறார். கோபுரத்தில் கருடாழ்வார் ஆஞ்சநேயரும் உள்ளனர். வெளிப்பிரகாரத்தில் ஈசான்ய மூலையில் தெற்கு நோக்கி வெள்ளிக்கவசத்துடன் பால ஆஞ்சநேயர் உள்ளார். மகப்பேறு வேண்டுவோர் இவரை மனமுருகி வழிபட்டால் விரைவில் குழந்தை பேறு கட்டிடும். கருவறைக்கு இடப்பக்கத்தில் தனி சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவியரோடு 5 தலை நாகாபரணத்திற்கு கீழ் உற்சவ நரசிம்மர் உள்ளார். கருவறையில் சாந்தஸ்வரூபியாக கல்யாண கோலத்தில் வலது மடியில் லக்ஷ்மி தாயாரை அமர்த்தி நரசிம்மர் காட்சி தருகிறார். இவரை வழிபட்டால் தீரா கடன் அகலும், பாவங்கள் விலகிடும். கோவிலில் இருந்து கீழ் இறங்கும் வழியில் விளக்கேற்றும் இடம் உள்ளது. இங்கு நரசிம்மரை மனமுருகி வேண்டி தீபம் ஏற்றுகின்றனர். இதனால் வாராக்கடன் வசூலாகும், வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். சுவாதி நாளில் இங்கு வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளும் விலகிடும். தமிழ் புத்தாண்டு, நரசிம்ம ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமைகள், சுவாதி நாட்கள் போன்றவை இங்கு விழா நாட்கள். நமது பிரச்சனைகளை போக்கி நல்வழி காட்டும் சிங்கிரி லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. மங்களம் நரசிம்மாய, மகனீய குணாத்மனே, சுதர்சனகிரி நிவாசாய, நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
4: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஓ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனதை உற்சாகமாக்க ஒரு பாடல் வருகிறது.

நேரம் 7:36. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்களில் தொடர்ச்சியாக வேலைவாய்ப்பு செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை யூபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. உதவி பேராசிரியர், கன்சல்டன்ட், சட்ட அதிகாரி, ஏரோநாட்டிக்கல் ஆஃபீஸர் உட்பட 450 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், பட்டப்படிப்பு, பிஃபார்ம், பிஎல். வயது ஜூலை 17 2026 படி 18 முதல் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். தேர்வுக்கான கடைசி நாள் ஜூலை 17, 2026. மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள இணையதள முகவரி upsc.gov.in. இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மண்ணின் மனமும் பறையின் முழக்கமும். பறை இசைக்கலைஞர் எம் மகாலிங்கம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய எண்கள் 25, 30, 170 அறிமுக நேயர்களும், 25, 30, 171 மற்ற அனைத்து நேயர்களும் 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் இணையலாம். நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக அடுத்த பாடல் கேட்கலாம்.

நேரம் 7:43. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் பொய்கை பூக்கள். இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் நேயர்கள் பங்கேற்கலாம். ராமநாதபுர நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க 25:30, 170 என்ற எண்களில் அறிமுக நேயர்களும், 25:30, 171 மற்ற அனைத்து நேயர்களும், 0452 என்ற எண்களில் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் ரெமோ படத்திலிருந்து.

நேரம் 7:52. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் நேயர்கள் பங்கேற்கலாம். நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய எண்கள் 25:30-170 மற்றும் 25:30-171 என்ற இரண்டு எண்களிலும், 0452 என்ற மதுரை முன்னணிப்புடன் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம் கத்திப்படத்திலிருந்து.

செல்ஃபி புள்ள.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் சூர்யா. தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் ஆய்வு செய்தார். ஆண்டுதோறும்

நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கேட்டிருக்க அனைத்து நேயர்களுக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்கான நேரங்க. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களே, உங்களுக்கான புத்தம் புது விருப்ப பாடல்களை கேட்க நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 25 30 171. இந்த இரண்டு எண்களிலும் வரலாம் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு. இன்றைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக புத்தம் புது விருப்ப பாடல்கள் தர நிலையத்துல காத்திருக்கிறது ஜானகி மற்றும்
2: சூர்யா.
1: வணக்கம் சூர்யா. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்கு பாடல் கொடுத்துடலாமா?
2: கொடுத்துடலாம்.
1: கண்டிப்பா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களும் காத்துட்டே இருப்பாங்க. இணைப்புல காத்திருக்க முதல் நேயர் யார், எங்க இருந்துன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு இனிய காலை வணக்கம் கூறுவது ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சுமதி,
3: நல்லா இருக்கீங்களா? நிலையத்துல
1: நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நாங்க உங்க நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டே ரொம்ப சூப்பரா இருக்கோம் மேடம்.
1: நாங்களும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
3: பேட்டை படத்துல இருந்து போடுங்க மேடம், இளமை திரும்புதே பாட்டு.
1: பாடல் கொடுத்தெல்லாம் நன்றி இணைப்பில் வந்ததற்கு
3: மேடம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க. அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
4: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
3: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
4: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேரம் 8:10.
1: வணக்கம், நான் டாக்டர் கொடியரசு, தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர். நம்மள நிறைய பேருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால மருத்துவரை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். அது சின்ன பிரச்சனையாக கூட இருக்கலாம், இல்லை சில சமயங்களில் வந்து உயிராபத்து ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய பிரச்சனையாக கூட இருக்கலாம். நிறைய சமயங்கள் இந்த மாதிரி உயிராபத்து ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியேவும் நம்ம உடம்பு சின்ன சின்னதாக அறிகுறிகள் காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக அறிகுறிகள் காட்டும் போது நம்ம அதை உதாசீனப்படுத்தாமல் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டாக்டர்ஸை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியேவும் நம்மளை அந்த நோயிலிருந்து தற்காத்துக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஸோ இந்த டாக்டர்ஸ் டேல நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்மளை அதுலேருந்து தற்காத்துக்கிறதுக்கு நம்ம முனைப்புகள் காட்டணும். அதே சமயத்தில் ரெண்டாவது நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறது என்னன்னா, நம்ம உடம்பு கொடுக்குற அந்த சின்ன சின்ன அறிகுறிகளை கட்டாயமாக நம்ம வந்து கவனித்து பிரச்சனைகள்லாம் பெரிய அளவில் போகிறதுக்கு விடாமல் நம்ம தடுக்கிறது நல்லது. ஸோ என்னோட ஃபெல்லோ டாக்டர்ஸ்க்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது, அவர் ஹெல்த் மேட்டர்ஸ் டூ. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஹாப்பி டாக்டர்ஸ் டே.
0: வணக்கம்.

0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் யாஸ்மிகான்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு தங்கம் என்கிற படத்துல இருந்து ஆனந்தயாலை மீட்டுகிறார் பிள்ளைகளுக்காக.
2: உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்க எல்லாருக்காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கற்றலைகள்ல கேட்டு நேர்ந்தீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9.

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
2: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவுக்கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா. இன்றைய நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் கலந்து கொண்டு பாடல்கள் கேட்டு வராங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைந்திருக்கும் நேயர் யாருன்னு பார்ப்போம்.
4: வணக்கம்.

0: மதுரை மாணவனுக்கும் எங்கள் ராமநாதபுரம் வரும் ராமேஸ்வரம் அன்பழைக்கும் ராணகி மடத்துக்கும் சூர்யா சாருக்கும் காலை வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: சொல்லுங்க முருகன், என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
0: எனக்கு வந்து இந்த மருது படத்துல இருந்து ஒத்தாசாட ரோசா அந்த பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
1: பாடல் கொடுத்துடலாம். நன்றி.

0: நம்ம கேட்டிருக்கோம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் புத்தம் புது விருப்ப பாடல்களின் தொகுப்பாக இன்றைய பாட்டு வேணுமா. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பரமக்குடி மகேஸ்வரம் பேசுறேன் சார்.
1: மகேஸ்வரன் சார், சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு ஸ்கூலி படத்துல இருந்து ஒரு நல்ல துள்ளலான பாடல் போட்டு கொடுத்துருக்கேன்.
1: ஓகே சார், நீங்க கேட்ட மாதிரி ஒரு அருமையான பாடல். நன்றி சார் இணைப்பில் வந்ததுக்கு.

0: நேரம் 8:25 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பாட்டு வேண்டுமா. இன்றைய பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் கலந்து கொண்டு பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில இருந்து ராமேஸ்வரம் ஜமுனா பேசுறேன்.
1: ஜமுனா, சொல்லுங்க ஜமுனா, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: எனக்கு மாஸ்டர் படத்திலிருந்து ஏதாவது சாங்
1: பாடல் கொடுத்தலாம். நன்றி இணைப்பில் வந்ததற்கு.
3: இது சப்பா பீட்டு

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுடைய புத்தம் புது விருப்ப பாடல்களை காட்டலைகள் இசைக்கும் பாட்டு வேணுமா? இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. அனுதினமும் புது புது தலைப்புகளோட வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை. இன்றைக்கு சூர்யா என்ன தலைப்புல வளம் வர காத்துட்டு இருக்கு கண்ணாடி மாளிகை?
3: இன்னைக்கு கண்ணாடி மாளிகை வந்து மண்ணின் மனமும் பறையின் முழக்கமும் அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேச போறோம்.
2: கண்டிப்பா, மண்ணின் மனமும் பறையின் முழக்கமும் அப்படின்ற தலைப்புல இன்றைக்கு கண்ணாடி மாளிகையில பறை இசை கலைஞர் எம் மகாலிங்கம் அவங்களோட தான் நேர்முகம் கேட்க போறோம். உடன் உரையாடுகிற ஜே ஜெயா அவர்கள். நிகழ்ச்சியில நேயர்களே, நீங்களும் உங்க கருத்துக்களை சொல்ல வரலாம். வரவேண்டிய எண்கள்,
3: நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170.

0: அறிமுக நேயர்களும், 25 30 171 மற்ற அனைத்து நேயர்களும் 0452 என்ற மதுரை முன்னிணைப்பை தொட்டு அழைக்கலாம்.
1: வாங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மண்ணின் மனமும் பறையின் முழக்கமும். இப்போ பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில நம்மளோட பேச காத்திருக்கும் ராமநாதபுரம் மாவட்ட நேர் யாருன்னு கேட்டலாம்.
0: வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் சார்.
0: காலை வணக்கம். சொல்வது யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: பரமக்குடியில இருந்து அலங்கார ராஜ்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
2: இன்னைக்கு பண்பலை பாடல் ஒரு பாடல் தந்துருங்க சார்.
0: ரொம்ப நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.
2: நன்றி.

0: 38 நிமிஷத்துல நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா. பாட்டு வேணுமா இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுடைய புதம் புது விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இணைப்பில் காத்திருக்கோம் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்டுலாம். வணக்கம்.
1: அழகா வளமுடன்.
2: வணக்கம்.
1: ராமநாதபுரத்துல இருந்து வேலு நாச்சியார் பேசுறேன்.
2: சொல்லுங்க, நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: திருச்சிற்றம்பலத்துல இருந்து ஏதோ ஒரு சாங்.
2: ஓகேம்மா, நன்றிமா இணைப்பில் வந்திருக்கு. நீங்கள் கேட்ட பாடல்

0: தாய்க்கலவி.
1: ஏன் கோச்சிட்டு போதியா?

0: 8:42 நம்ம கேட்டு இருக்கோம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுடைய புதம் புது விருப்ப பாடல்களை காற்றலைகளை இசைக்கக்கூடிய பாட்டு வேணுமா. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்று காலை 9:02 சின்ன சின்ன தகவல்களும் பீட்டான பாடல்களும் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில. அதை தொடர்ந்து காலை 10:02 என்ன நிகழ்ச்சி கேட்க போறோம் சூர்யா?
1: இன்னைக்கு 10:02 விருப்ப கானங்கள்ல என் விருப்பமாக பாடல்கள் ஒலிக்க போகிறது. இந்த என் விருப்பம் எந்த என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: அதுதான் கேக்குறோம் இப்ப சூர்யா கிட்ட.
1: நமக்கு பிடிச்ச உணவுகள் பத்தி தான் பார்க்க போறோம்.
0: கண்டிப்பா அதோட சூப்பர் சூப்பர் பாடல்களும் கேட்டுட்டு கேட்கலாம். காத்திருங்க, இன்று காலை 10:02 என் விருப்பம், அதை தொடர்ந்து 10:30 ஒரு பட பாடல்கள். ஒரு பட பாடல்கள்ல இன்னைக்கு சிவகாசி திரைப்படத்துல இருந்து பாடல்கள் கேட்க போறீங்க. அதை தொடர்ந்து முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைக்கு கண்ணாடி மாளிகையோட தலைப்பு என்ன?
1: இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில மண்ணின் மனமும் பறையின் முழக்கமும் பற்றி தான் பார்க்க போறோம்.
0: மண்ணின் மனமும் பறையின் முழக்கம் அப்படின்ற தலைப்புல நம்ம கேட்க போற நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க பறை இசை கலைஞர் எம் மகாலிங்கம். அவங்களோட நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுறாங்க ஜே ஜே அவர்கள். நிகழ்ச்சியில நேயர்களே உங்க கருத்துக்களை சொல்ல வர வேண்டிய எண்களை இப்ப சூர்யா சொல்ல போறாங்க, கேட்டுருங்க.
1: நேயர்கள் நீங்க இதில் பங்கேற்கணும்னா அழைக்க வேண்டிய எண்கள் 25:30:170 அறிமுக நேயர்களும், 25:30:171 மற்ற அனைத்து நேயர்களும், 0452 என்ற மதுரை முன்னணிப்பை தொட்டு அழைக்கலாம்.
0: காத்துட்டே இருங்க 11:02 கண்ணாடி மாளிகை. இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். நிறைவா நம்ம கிட்ட பேச போற நேயர் யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: ராமநாதபுரம் மாவட்டம்
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு பாட்டுக்காக ரெண்டு பாடல் மூவில இருந்து வான்சுவை சாங் கொடுங்க.
0: சரி, பாடல் கொடுத்துடலாமா? அடுத்த வரப்ப உங்க வானொலி ஒளி அளவை குறைச்சு வச்சுக்கோங்க, சரியா? இல்லைன்னா தள்ளி வந்துருங்க, அப்பதான் நீங்க பேசுறது தெளிவா கேட்கும். இது உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு காற்றலைகள்ல.

0: 9:49 கிட்டத்தட்ட பாட்டு வேணுமா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு வச்சிட்டாங்க. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த கேட்டு வச்சு அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி மற்றும்
1: சூர்யா.
0: நன்றி நேயர்களே. நேரம் 8:50.
2: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில் அனைத்து
4: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிவிட்டார். உடனே மேல் அதிகாரி அவரை கூப்பிட்டு அனுப்பினார். நீ செஞ்சது தப்புன்னார் கோபமாக. இது ஒரு ரகம். சில அதிகாரிகள் இப்படி நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்கிறதில்ல, நீங்கள் செஞ்சது சரி அப்படின்னு சொல்கிறதில்ல. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் செஞ்சது வந்து சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது சில பேர் வந்து நீங்கள் செஞ்சது தப்புங்கிறாங்க, அதையே மாற்றி சொல்கிறார் இவர், நீங்கள் செஞ்சது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் வந்து அர்த்தம் ஒன்று தான், இருந்தாலும் வார்த்தைகள் வித்தியாசம். நிர்வாக திறமை இல்லாத ஒரு அதிகாரி யூஆர் ராங் அப்படின்னு சொல்லுவாராம். நிர்வாக திறமை உள்ள அதிகாரியாக இருந்தால் அதையே கொஞ்சம் மாற்றி ஐ திங்க் யூஆர் நாட் கரெக்ட் அப்படிம்பாராம். இதுதான் வித்தியாசம். இருந்தாலும் வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிற விதத்தை வச்சு தான் வேலை நல்லா நடக்கிறதும் நடக்காததும் இருக்குது. விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க தெரியும்.

0: தெரியுமா, பி ஏ லீடர் நாட் ஏ பாஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு லீடராக இரு, பாஸாக இருக்காதே அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா லீடருக்கும் பாஸுக்கும் வித்தியாசம் உண்டா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு சொல்கிறாங்க. லீடருங்கிறவர் வேறு, பாஸுங்கிறவர் வேறு. ஒரு லீடர் எப்படி நடந்துவார், ஒரு பாஸ் எப்படி நடந்துவார், இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு சில விவரங்கள் இருக்குது, அதை கேட்டோம்னா நாம் புரிஞ்சுக்கலாம். அதாவது பாஸுங்கிறவர் விரட்டிக்கிட்டே இருப்பார், லீடருங்கிறவர் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அந்த வேலையை செஞ்சு முடிக்கலைன்னா தொலைச்சி விடுவோம் தொலைச்சி அப்படிம்பார் அவர். இவர் எப்படி சொல்லுவார்னா, இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கிற வேலை ரொம்ப அற்புதம் அப்படிம்பார். பாஸுங்கிறவர் அதிகாரத்தை நம்பி செயல்படுறவர், லீடருங்கிறவர் நல்லெண்ணத்தை நம்பி செயல்படுறவர். நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, அதனால் காரியத்தை சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறவர் அவர். மற்றவங்கக்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அது மூலமாக காரியங்களை சாதிக்கிறவர் இவர். பாஸுங்கிறவர் பயத்தை உண்டு பண்ணுவார், லீடருங்கிறவர் அன்பை பரவ செய்வார். அது செய்யலைன்னா ஆடிட்டில் தகராறாயிடும், இது செய்யலைன்னா இன்க்ரிமெண்ட்டு கட்டாயிடும், இப்படி ஏதாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பார் அவர். இவர் அப்படி இல்லை, உடம்பு எப்படி இருக்குது, வீட்டில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறாங்களா, ஆஃபீஸில் எல்லாம் வசதியாக இருக்குதா, நான் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். பாஸுங்கிறவர் எதுக்கெடுத்தாலும் நான் சொல்லிக்கிட்டு இருப்பார், லீடருங்கிறவர் நாமன்னு சொல்லிகிட்டு இருப்பார். பாஸுங்கிறவர் தப்புக்கு காரணம் யாருன்னு பார்ப்பார், லீடருங்கிறவர் தப்பு என்னன்னு பார்ப்பார். இதுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். தி பாஸ் ஷோஸ் ஹூ இஸ் ராங், தி லீடர் ஷோஸ் வாட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காரியம் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவர் பாஸு, இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறவர் லீடர். பாஸுங்கிறவர் பணியாளர்களை திட்டுவார், லீடர் வந்து மரியாதைக்குரியவராக நடத்துவார், அதுக்குரியவராக அவர் நடந்துக்குவார். செய்கிற வேலையை ஒரு சுமையாக நினைக்க வைக்கிறவர் பாஸ், செய்கிற வேலையை ஒரு சந்தோஷமாக ஆக்குறவர் லீடர். ஒரு முதலாளியாக இருக்கிறவர் அல்லது ஒரு நிர்வாகியாக இருக்கிறவர் இது மாதிரியான நுணுக்கங்களையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு பாஸ் இருக்கார், அவர் ஒரு நாள் ரொம்ப பெருமையாக தன்னோட ஆஃபீஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு கீழே 200 பேர் வேலை செய்கிறாங்க சார், நான் ஒரு கோடு கிழிச்சா அவங்க அதை தாண்டாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் சார் அப்படின்னார் அவர். அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டோம். நான் கோடே கிழிக்கிறதில்ல சார் அப்படின்னார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் 8:55. தொடர்வது திரைசை.

மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்துக்களை வழங்கியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேருவதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5 தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 9:02. ஜன்னலோரத்து காற்று வீச இசையின் ராகம் உயிரை தீண்ட, தனிமையின் பயணம் இனிமையாய் மாறுதே, நகரத்தின் சத்தங்கள் மெதுவாய் மறையுதே. ஆம் நேயர்களே, பண்பலையில் டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. இன்று ஜூலை 1 தேசிய மருத்துவர்கள் தினம். இந்தியாவில் புகழ்பெற்ற மருத்துவர் டாக்டர் பி சி ராயின் நினைவாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல்

பண்பலையில் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. இன்று மருத்துவ தினம் மட்டுமல்ல, ஜிஎஸ்டி தினம், அதாவது நம்ம நாட்டில் 2017 இந்நாளில் தான் சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்தப்பட்ட தினம்.

0: வணக்கம், நான் டாக்டர் கொடியரசு, தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர். நம்மள நிறைய பேருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால மருத்துவரை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். அது சின்ன பிரச்சனையாக கூட இருக்கலாம், இல்லை சில சமயங்களில் வந்து உயிராபத்து ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய பிரச்சனையாக கூட இருக்கலாம். நிறைய சமயங்கள் இந்த மாதிரி உயிராபத்து ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியேவும் நம்ம உடம்பு சின்ன சின்னதாக அறிகுறிகள் காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக அறிகுறிகள் காட்டும் போது நம்ம அதை உதாசீனப்படுத்தாம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டாக்டர்ஸை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியேவும் நம்மளை அந்த நோயிலிருந்து தற்காத்துக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஸோ இந்த டாக்டர்ஸ் டேல நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்மளை அதுலேருந்து தற்காத்துக்கிறதுக்கு நம்ம முனைப்புகள் காட்டணும். அதே சமயத்தில் ரெண்டாவது நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறது என்னன்னா, நம்ம உடம்பு கொடுக்குற அந்த சின்ன சின்ன அறிகுறிகளை கட்டாயமாக நம்ம வந்து கவனித்து பிரச்சனைகள்லாம் பெரிய அளவில் போகிறதுக்கு விடாமல் நம்ம தடுக்கிறது நல்லது. ஸோ என்னோட ஃபெல்லோ டாக்டர்ஸ்க்கு நான் சொல்லிக்க விரும்புறது, அவர் ஹெல்த் மேட்டர்ஸ் டூ. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஹாப்பி டாக்டர்ஸ் டே.
1: சின்ன சின்ன தகவல்களோடு கேட்டுக்கிட்டு இருக்கும் ட்ரை டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சி நடத்த பாடல் பில்லா 2 திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை திருநகரைச் சேர்ந்த திருமதி வித்யா அவர்கள் பண்பலையோடு இணைந்த போது,
1: அனைத்து மருத்துவ சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுக்கு என் உள்ளம் கனிந்த மருத்துவர்கள் தின நல்வாழ்த்துக்கள். July 1, 1991 இந்திய அரசு இந்த நாளை நம் நாட்டின் தேசிய மருத்துவர்கள் தினமாக அறிவித்தது. டாக்டர் பிரதான் சந்திர ராயின் பிறந்த மற்றும் இறந்த நாளான இன்று நாம் மருத்துவர்கள் தினத்தை கொண்டாடுகின்றோம். டாக்டர் பிரதான் சந்திர ராய் மேற்கு வங்கத்தின் முன்னாள் முதலமைச்சருமாக இருந்தவர். அவர் சிறந்த மருத்துவராக திகழ்ந்தார். ஆம் சமுதாயத்திற்காக எண்ணற்ற சேவைகளை செய்தவர். அவரின் சமுதாய நற்சேவைக்காக அவரை நினைவு கூறும் வகையாக இந்த நாள் நம் நாட்டின் தேசிய மருத்துவ தினமாக அறிவிக்கப்பட்டு இந்நாளை தேசிய மருத்துவ தினமாக கொண்டாடுகின்றோம். மருத்துவர்களுக்கு உள்ளம் கனிந்த மருத்துவ தின நல்வாழ்த்துக்கள். மருத்துவர்கள் அனைவரும் கடவுளின் மறு அங்கமாகவே காணப்படுகிறீர்கள். ஆம், நீங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்வின் முக்கிய அங்கமானவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த நாட்டிற்காக செய்யும் சேவை மகத்தானது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களது பணியில் சிறப்பான முறையை செய்து வருகிறீர்கள். எந்த நேரமாயினும் எங்களுக்காக, நம் நாட்டின் மக்களுக்காக அயராது உழைக்கின்றீர்கள். ஆபத்து என்று உங்களிடம் வரும்போது எந்த ஒரு சுயநலமும் இன்றி எந்த நேரமும் பார்க்காமல் எங்களுக்கான அனைத்து சேவைகளையும் சரி செய்து நீங்கள் உங்கள் பணியை ஆற்றுகிறீர்கள்.

0: உங்கள் பணி மகத்தான பணியாகும். நீங்கள் சமுதாயத்திற்கு ஆற்றும் சேவை இன்றியமையாதது. ஆம், ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு கொரோனா தொற்று ஏற்பட்ட காலத்தில் தாங்கள் ஒவ்வொருவரும் தங்களின் சுயநலம் பார்க்காமல் எங்களுக்காக வந்து சேவை புரிந்தீர்கள். எத்தனையோ இன்னுயிர்களை காப்பாற்றி எங்களுக்கு கொடுத்தீர்கள். எத்தனையோ பேரின் வாழ்வில் தாங்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறீர்கள். ஆம், எத்தனையோ பேருக்கு தாய்மார்களை மூச்சு கொடுத்து தெய்வமாக இருக்கிறீர்கள். எத்தனையோ பேருக்கு பிள்ளை வரம் அளித்துள்ளீர்கள். அதே போல் எத்தனையோ வயதானவர்களுக்கு தங்கள் சேவை மூலம் அவர்களின் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துள்ளீர்கள். உங்களது சேவை மகத்தானது. நீங்கள் அயராது கண் விழித்து உழைப்பதினால் நீங்கள் கடவுளுக்கு நிகராகவே போற்றப்படுகிறீர்கள். அனைத்து மருத்துவ சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த மருத்துவ தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.
1: கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM.
2: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: கிளம்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நேரில் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. இன்னைக்கு ஜூலை 1 சர்வதேச நகைச்சுவை தினம், தேசிய தபால் ஊழியர்கள் தினம் இன்னைக்கு தான் கொண்டாடப்படுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பட்டியல் திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீச் காத்திருக்க நேரமில்லை. இந்நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பாரத பிரதமரோட நலத்திட்டங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு குழந்தைகளுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் தான் கேட்க போறோம். PMNPS வத்சாலயா திட்டம். இந்த திட்டம் நம்ம நாட்டில் 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான திட்டம். இந்த குழந்தைகளுக்கான ஒரு நீண்ட கால ஓய்வூதிய திட்டமாகும். இத்திட்டத்தை பற்றி தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. வருகிற பாடல்

நேரம் காலை 9:32. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ட்ரை டம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. இதில் பாரத பிரதமரோட குழந்தைகளுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் பற்றி கேட்டுட்ருக்கோம். பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் அவர்கள் குழந்தைகளுக்கான முதலீடு செய்யலாம். கணக்கு தொடங்க 250 ரூபாய் போதுமானது. மேலும் வருடத்திற்கு 250 ரூபாய் செலுத்த வேண்டும். குழந்தை பெயரில் PRAN பெர்மனன்ட் ரிட்டைர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் வழங்கப்படும். பதினெட்டு வயது முடிந்தவுடன் இந்த அக்கௌண்ட் நார்மல் NPS அக்கௌண்ட்டாக மாற்றித்தரப்படும். சேமிப்பு 800,000 மற்றும் அதற்கு குறைவாக இருந்தால் வித்ட்ரா செய்யலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் வை ராஜா வை திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கிட்டு இருக்கோம். டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரம் இல்லை. இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை, மண்ணின் மனமும் பறையின் முழக்கமும், பறை இசைக்கலைஞர் எம் மகாலிங்கம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஜெயா அவர்கள். நேர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவிட 04552 என்ற மதுரை முன் இணைப்புடன், 25:30-170 மற்றும் 25:30-171 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளவும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆம்பள திரைப்படத்திலிருந்து.

கஷ்டப்பட்டு போனால் என்ன நஞ்சு தாங்கல. அடியே உன் கண்ணு கட்டா

பண்பலையில் கேட்டுக்கொண்டிருப்பது ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை, தூங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக மொபைல் டிவி பார்ப்பது நல்லது, தவிர்ப்பது நல்லது நேர்களே. இதிலிருந்து வரும் நீல ஒளி மெலட்டோனின் சுரப்பை குறித்து நம்ம தூக்கின்மையை ஏற்படுத்தும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கூலி திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. அதில் ஒரு அறிவியல் தகவல். மின்மினி பூச்சிகளின் உடலில் உள்ள லூசிஃபெரின் என்ற வேதிப்பொருள் ஆக்சிஜனுடன் வினைபுரிவதால் வெப்பம் இல்லாத குளிர்ந்த ஒளி உருவாகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வாரிசு திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் காலை 9:51 நிமிடம். நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீச். காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் காக்கை சட்டை திரைப்படத்தில் இருந்து.
3: எடியே

இதுவரை நாம் கேட்டது ட்ரை டுவெண்டீஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது புகழ் நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய பட்டய கணக்காளர் தினம் மற்றும் மருத்துவர்கள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதிச்சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய மருத்துவர்கள் தினத்தையொட்டி கோவில்பட்டியில் மருத்துவர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்ற மினி மாரத்தான் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5 தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது விருப்ப கானங்கள். இன்றைய விருப்ப கானங்களில் அறிவிப்பாளரின் விருப்பத்துடன் பாடல்கள் கேட்கலாம். இன்றைக்கு என் விருப்பத்தில் நமக்கு பிடித்த உணவுகள் பற்றி தான் பேச போகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது நான் சூர்யா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேவரட் ஃபுட் இருக்கும். ஒருத்தருக்கு பிரியாணி, இன்னொருத்தருக்கு புரோட்டா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணவு பிடிக்கும். மேலும் உணவு பற்றி பல விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம்.

0: கிடைத்தது.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: வண்டி வருகுதுல, வளை வளைஞ்சு வளவில, தந்தி வந்து வேசுதுல, வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்ன நானே.

0: நேரம் 10:10.
1: மதுரை வளர்நகரைச் சேர்ந்த தொழிலதிபர் திரு கணபதி அவர்கள் விடுக்கும் வாழ்த்து செய்தி.
2: Wishing you a wonderful Doctor's Day. On this Doctor's Day, honor and celebrate your unwavering commitment to your patient's health and well-being. Thank you for being a guiding light in the darkest times. Wishing you a happy Doctor's Day. அனைத்து மருத்துவர்களுக்கும் மருத்துவர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்நாளில் உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக நோயாளிகளின் உடல் நலனுக்காக அயராது கண்துஞ்சாது பாடுபட்டு வரும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் சேவை தொடர தூணில்லா வான்படைத்த இறைவனை வேண்டுகிறோம். அனைவருக்கும் இனிய மருத்துவர் தின நல்வாழ்த்துக்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னைக்கு என் விருப்பமாக நமக்கு பிடிச்ச உணவுகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எவ்வளோ பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் அம்மா கையில் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு தனி சுவை தான் இல்லை. தொடர்ந்து பேசுவோம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னைக்கு என் விருப்பமாக நமக்கு பிடிச்ச உணவுகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு உணவு அடையாளம் இருக்குங்க. திண்டுக்கல்னா பிரியாணி, கும்பகோணம்னா டிகிரி காஃபி, கோவில்பட்டினா கடல் மிட்டாய், மதுரைனா ஜிகர்தண்டா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இப்படி எவ்வளவோ இருக்கு, தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பின்னாடி.
1: ரெடி ரெடி ரெடி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். பப்பி படத்தோட கம்ப்ளீட் டீம் இங்கே இருக்கிறாங்க. இந்த படத்தை எப்படி அவங்க எடுத்தாங்க அப்படின்னு பார்த்துருக்கீங்க எல்லாம்?

0: பாட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன
1: ஷேர் பண்ணுங்க,
0: அப்புறம்
2: கமெண்ட் பண்ணுங்க.
3: நேரம் 10:18. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைக்கு என் விருப்பமாக நமக்கு பிடிச்ச உணவுகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிச்ச உணவாக இருக்குது. ஆனால் அதை விட ஹெல்த்தியான சிறுதானிய உணவு நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்றா இருக்குது. அதையும் நம்ம டெய்லி எடுத்துக்கணும். ஸோ தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பின்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே. இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மண்ணின் மனமும் பறையின் முழக்கமும். பறை இசைக்கலைஞர் எம் மகாலிங்கம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களில் 0452 என்ற மதுரை முன்னணிப்புடன் இணையலாம். இன்றைக்கு என் விருப்பமாக நமக்கு பிடித்த உணவுகள் பற்றி பேசிட்டு இருந்தோம். அடுத்ததாக தொடர்ந்து தேவையான அளவு மட்டும்தான் நம்ம வந்து ஃபுட்டு எடுத்துக்கணும். ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன். இன்றைக்கு விருப்ப காலங்களில் என் விருப்பமாக நமக்கு பிடித்த உணவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியோ நிறைவுக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் சூர்யா. நிகழ்ச்சியின் நிறைவேற்பாளராக ஒலிக்க இருக்கிறது இது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தொடர்பது ஒருபட பாடல். இன்று நாம் ஒருபட பாடலை கேட்க இருப்பது திரைப்படம் சிவகாசி. இந்த படம் பேரரசு இயக்கத்தில் ஸ்ரீகாந்த் தேவா இசையில் உருவான திரைப்படம். 2005 ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. இந்த படத்தோட முதல் பாடல் கேட்கலாம்.

நேரம் காலை 10:35. கேட்ட பாடல் கே கே மற்றும் வசந்தரா தாஸ் குரலில், ஸ்ரீகாந்த் தேவா இசையில். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஒருபட பாடல், சிவகாசி திரைப்படத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் சங்கர் மகாதேவன் குரலில்.

நேரில் இருந்திருப்பது ஆகாஷவாணி மதுரை பண்பொழி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பொழி 100.9 ஒருபட பாடலாக சிவகாசி திரைப்படத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் உமா ரமணன் குரலில் இருந்து.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1,00,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிரலாம் பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா,

0: ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் இங்க போக என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்று பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கீழே 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
0: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
0: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்ல தாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
0: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்தி நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
0: பாட்டி பாட்டி,
1: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: பாட்டி
0: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் காலை 10:49. இன்று காலை பொன்பலையில் 11:02 கண்ணாடி மாளிகையில் மண்ணின் மனமும் பறையின் முழக்கமும் பறை இசைக்கலைஞர் எம் மகாலிங்கம் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஜெயா அவர்கள். நேயர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய 0452 என்ற மதுரை முன் இணைப்புடன் 25:30-170 மற்றும் 25:30-171 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஒருபட பாடல். ஒருபட பாடலில் சிவகாசி திரைப்படத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிவகாசி திரைப்படத்திலிருந்து அடுத்து வர இருக்கும் பாடல்

சொல்வருங்கோ வடுமாங்க உரட்டுங்கோ தயிர் சாதம் ரெடி பண்ணுங்கோ.

0: இதுவரை ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில சிவகாசி திரைப்படத்திலிருந்து ஒருபட பாடல்கள் கேட்டு ரசித்தோம். நிறைவு பெறுகிறது ஒருபட பாடல்கள். ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அடுத்த நிகழ்ச்சியாக கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்போடு வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை. இன்றைய தலைப்பு மண்ணின் மனமும் பறையின் முழக்கமும். பறை இசை கலைஞர் எம் மகாலிங்கம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாட காத்திருக்கிற ஜெயா அவர்கள். நேயர்கள் பங்கேற்க 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 25-30-171 என்ற எண்களில் வரலாம். தொடர்ந்து செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் பிரதமர் சனே டகாய்ச்சி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 104,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய மருத்துவர்கள் தினத்தையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்ற மினி மாரத்தான் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அதாவது தமிழர் பண்பாடு, பாரம்பரியம் மற்றும் அடையாளத்தோடு நெருக்கமாக இணைந்திருக்கும் ஒரு தொன்மையான கலை வடிவம்தான் பறை இசை. அதாவது தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கும், விழாக்கள் மற்றும் சமூக நிகழ்வுகளில் மக்களை ஒன்றிணைப்பதற்கும் பண்டைய காலம் முதலே பறை இசை பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதே மாதிரி ஒரு காலத்தில் தகவல் தொடர்பு சாதனமாக இருந்த பறை இசை இன்று உலக அரங்கில் அதாவது தமிழர் பண்பாட்டின் பெருமையை எடுத்துரைக்கும் கலை வடிவமாகவும் இன்று உயர்ந்துள்ளது. இசை மட்டுமல்லங்க, இது உணர்வு, வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக விழிப்புணர்வை வெளிப்படுத்தும் ஒரு வலிமையான கருவியாகவும் பறை இசை திகழ்ந்துகிட்டு தான் இருக்கு. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் வந்து பறை இசை கலையை நேசித்து அதனை அடுத்த தலைமுறைக்கு செல்ல அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் ஒரு சிறந்த பறை இசை கலைஞர் எம் மகாலிங்கம் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவருடைய அனுபவங்களையும் இந்த கலையின் சிறப்புகளையும் அறிந்து கொள்ள நம்ம ஆவலாக இருக்கோம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா. ஐயா, இப்போ நீங்கள் வந்து உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக கலையை கற்றுக்கிட்டு இருக்கீங்க?
1: சரிங்க மேடம்,
0: அதை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியுமா?
1: என் பேர் மகாலிங்கம் மேடம். மதுரை மாவட்டம் வி குச்சப்பட்டியிலேருந்து இருக்கேன் மேடம். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக பறையை வச்சுட்டு இருக்கேன் மேடம். நம்ம வீட்டில் அண்ணன் மாமா எல்லாருமே பறையை தான் மேடம் வச்சுட்டு இருக்கோம். பல நாடுகள் போயிருக்கேன், பல மாநிலங்களும் போயிருக்கேங்க மேடம். இந்த கலையை வந்து கல்வி வழியாக கொண்டு போகணும் மேடம். கல்வியோடு சேர்ந்து தான் அந்த கலையை கொண்டு போகணும் மேடம்.
0: கல்வி, கல்வினா படிப்போட சேர்ந்து நீங்க சொல்றீங்க. இது என்னெல்லாம் படிப்பு தேவைப்படுது?
1: இதுக்கு படிப்பே தேவையில்லை மேடம், எல்லாருமே படிச்சாலும் இதுக்கு தனியா இருக்கு மேடம்.
0: இல்ல, கல்வியோட சேர்ந்து தான் கொண்டு போகணும்னு சொன்னீங்க இல்லையா, அதனால கேட்டேன்.
1: கல்வினா அந்த 10th 11th 12th எல்லாம் படிச்சு முடிச்சிருக்காங்களா மேடம்? அந்த ஸ்கூல்லையும் நம்ம போய் சொல்லி கொடுக்கணும்.
0: ஸ்கூல் லெவல்ல இருந்து கத்து கொடுத்தா நல்லா பண்ண முடியும்னு சொல்றீங்க. இப்போ எத்தனை இந்த வருஷம் கத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதான் உங்களை முதல் முறையாக பறை இசை எப்போ உங்க காதல கேட்டுச்சு, எந்த வயசுல இருந்து நீங்க ஆர்வமா அதை கத்துக்கிட்டீங்க?
1: இது நம்ம ஊர்ல சின்ன பிள்ளைல அடிச்சாங்க மேடம். சின்ன பிள்ளை அடிக்கும் போது நான் அப்போ அந்த கலையை வந்து ஸ்கூலு தான் படிச்சுட்டு இருந்தேன். சரி, கல்வி படிச்சிருக்கும், இதை இதை தனியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அடிச்சு பழகினேன் மேடம்.
0: சரிங்க. இந்த பறை இசையில எத்தனை பீட் இருக்கு? இப்போ வந்து ஒவ்வொரு மாதிரி கோயில் திருவிழாக்கெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு ஒரு விழாக்கள்லையும் வேறு வேறு மாதிரி பீட் போடுவீங்கல்ல, ஒவ்வொரு பீட்டுக்கும் இப்போ சொல்லுங்க. இப்போ வந்து கோயில் திருவிழாவில் பறை வாசிக்கிறீங்க, அப்போ எந்த பீட் போடுவீங்க?

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு நாளும் கண்ணாடி மாளிகையில் பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பேச போகிறவர் வந்து மண்ணின் மனமும் பறையின் முழக்கமும்,

இப்போ வந்து இது கோயில் திருவிழான்னு சொல்லிட்டுங்க இந்த பீட்டு. இப்போ வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு அரசு விழாக்களில் வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு பீட் போடுறீங்கல்ல அது.

0: ஒவ்வொரு பீட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் வச்சிருக்கீங்க?
1: டிஃப்ரெண்டா மேடம்?
0: ஒவ்வொரு பீட்டும் இப்போ தனித்தனியாக போடுறீங்கல்ல, இப்போ ஏழு பீட்டு சொன்னீங்க, ஒவ்வொரு பீட்டுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்கு?
1: இதில் வந்து அடியெலாம் ஒன்றாதான் மேடம் வரும். அது அப்போ பாரம்பரியமாக அடித்து வர்றதுனால, அப்போ பாரம்பரியமாக அடித்து வர்றதுனால இந்த அடி இப்படி இந்த அடி இப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேடம். அதை பார்த்து நான் அப்படியே பழகிக்கிட்டேன்.
0: ஒவ்வொரு அடிக்கும் இது இப்போ வந்து சாவு விடுனா ஒரு அடி அடிப்பாங்க. ஒரு ஸ்பீடு இருக்கு, சில அதுக்கு ஸ்பீடு இருக்கும், சில அதுக்கு ஸ்லோவாக பண்ணுறீங்க. எதுக்கெல்லாம் ஸ்பீடாக பண்ணுவீங்க, எதுக்கெல்லாம் ஸ்லோவாக பண்ணுறீங்க?
1: நம்ம கோயில் திருவிழாக்கெல்லாம் இந்த டான்ஸ் அப்படின்னு சொன்னாங்களா, அப்போலாம் ஸ்பீடாக அடிக்கணும், ஸ்பீடாக அடித்தா தான் ஆடணும் அப்படின்னு சொல்லி ஸ்பீடாக அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ கோயில் திருவிழாவிலேயே

0: அப்படியே இந்த ஸ்பீடெல்லாம் பார்த்து அப்படி நேயர் வந்து ரெடியா இருக்காங்க. அவங்க கேட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம பரவசிப்போம் சரிங்களா. வணக்கம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் தாசுமாயின் குறித்தரேமா.
0: ஆ சொல்லுங்க ஐயா. வணக்கம் சொல்லுங்க ஐயா.
1: நீங்க ரெண்டு பேரும் சொன்னதுமே எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அனுபவப்பட்டிருக்கிறேன். இது வந்து பரம்பரை ராஜா காலத்துல இருந்து ஏழு தலைமுறையா இருக்கிறது. இது தகவல் தொடர்பு சொன்னீங்க கரெக்டான விஷயம். அப்ப எல்லாம் ஒண்ணு கிடையாது, போன் கிடையாது, டெல்லு கிடையாது, இன்டர்காமே கிடையாது அப்ப அந்த காலத்துல.
0: சரிங்க ஐயா, உங்க கேள்வி என்னையா? நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். உங்க கேள்வி என்னையா?
1: இதே இசை கல்லூரியில இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. அது கொண்டு வரலாம். புல்லாங்குழல் வீணா இருக்கு இல்லைங்களா, இசை கல்லூரி இருக்கு, அதுல இது ஒரு பாடமா கொண்டு வரலாம். ஸ்கூல் லெவல்ல அவர் சொன்ன மாதிரி கொண்டு வரலாம். அதுக்கான ஏற்பாடுகளை கவர்மெண்ட்டு இவங்களும் ஏற்பாடு பண்ணணும். நாங்க வந்து எங்க கோயில் திருவிழாவுக்கு நாங்க அழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம். இதை வந்து பெருசா பண்ணணும்ன்றது என்னுடைய ஆசை.
0: கண்டிப்பாயா, கண்டிப்பாயா. ஏன்னா இது வந்து தமிழ்நாடு இசைக்கல்லூரியில பற இசை இருக்கு. உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீக் சொன்னிருந்தாங்க ஒரு தடவை, உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கலாம், நீங்கள் கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த பறை இசைக்கும் உங்களுக்கு வந்து கோச்சிங் இருக்குது, சொல்லிக் கொடுக்குறாங்க அங்கே.
2: இலவசமாகவும் சொல்லிக் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு அரசு இசை கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு மாணவனாக படிச்சுட்டு இருக்கீங்க கூட.
0: பார்த்தீங்களா, இரண்டாம் ஆண்டு மாணவன் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, சொல்லியும் கொடுக்குறாங்க. அதனால் இசைக்கல்லூரியில் நீங்கள் அணுகுனா நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கிடலாம். சரிங்களா ஐயா? சரி ஐயா, இப்போ வந்து நீங்கள் இசைக்கல்லூரியில் கற்றுக்கிட்டு இருக்கீங்களா? எத்தனை மாணவர்கள் உங்ககிட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்க?
2: எங்ககிட்ட ஒரு 30-40 மாணவர்கள் வந்திருக்காங்க. முற்றிலுமாக இலவசமாக தான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்.
0: அதுக்கு ஃபீஸ் எல்லாம் கிடையாது. ஏஜ் லிமிட் எவ்வளோ வச்சிருக்கீங்க?
2: ஏஜ் லிமிட் ஒரு 30
0: வயதுக்குள்ளாக இருக்க வேண்டும்.
2: ரெண்டுக்குள்ள, அதாவது நல்லா ஆர்வத்தோட வந்தால் கலையோட ஆர்வத்தோட வந்தால் கலையோட அவங்கள சேர்ந்து ஆர்வமாக்கிடும்.
0: எத்தனை வருஷம் இதை கற்றுக்கிடணும் பறை இசையை?
2: இது வந்து 2 நாள் கூட ஆகும் மேடம்.
0: 2 நாளில் ஒரே நல்லா கற்றுக்கலாம்.
2: ரெண்டே நாளில் நல்லா கற்றுக்கலாம் மேடம்.
0: எல்லா 7 பீட்டு நீங்கள் சொன்னதையும் போட்டுடலாம்
2: மேடம். மைண்டாக இருந்தால் போட்டுருவேன்.
0: அப்புறம் 2 வருஷமா, 2வது வருஷம்னா இப்போ 1 வருஷம், ஃபர்ஸ்ட் வருஷம் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க கல்லூரியில்
2: மேடம்? ஃபர்ஸ்ட் காலேஜில் போகும்போது சும்மா தான் போனேன் நான். சும்மா போய் தான் இது இப்படி இது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தான் செஞ்சாங்க எனக்கு. நானும் அப்படியே சரி, அதான் அந்த மேலே அந்த கலை மேலே எனக்கு ஆர்வத்தினால அப்படியே எனக்கு பிடிச்சிக்கிடுச்சு. அதனால் நானும் அப்படியே ஒவ்வொரு பார்க்க பார்க்க அதில் பிடிச்சிக்கிறதுனால அப்படியே நானும் பழகிட்டேங்க.
0: பழகிவிட்டீங்க. இப்போ உங்களை முதல் மேடை அனுபவம், பறையசியை வாசிச்சிருப்பீங்கல்ல
2: மேடம்,
0: அந்த முதல் மேடை அனுபவம் எப்படி இருந்தது?
2: முதல் மேடையில் ஏறும்போது தான் எனக்கு பயமாக தான் இருந்துச்சுங்க மேடம்.
0: அது எங்கே ஏறினீங்க ஃபஸ்ட்டு? முதல் முதலாக எங்கே வாசிச்சிங்க?
2: ஃபஸ்ட்டு ஏறினது மதுரையில் தான் மேடம். ஃபஸ்ட்டு முதல் மேடை வந்து எனக்கு மதுரை இசைக்கல்லூரியில் தான் மேடம். முதல் மேடையும்
0: இசைக்கல்லூரியில் படிச்சிங்க, இசைக்கல்லூரியில் முதல் மேடையும்.
2: ஆமாம், அங்கே தான் மேடம் எனக்கு வந்து முதல் ஏறினேன் மேடம். முதல் ஏறினபோது எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் சரி, நம்ம பார்த்துருக்கோம்லாம், சரி நம்ம போய் அடிப்போம். சரி, வாத்தியார் இருந்தார், வாத்தியார் கலைமாமணி கோவிந்தராஜ் இருந்தார். அவர் சரி ஏற்றுங்க, பரவாயில்ல பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஏறிட்டேங்க மேடம்.
0: எத்தனை பேர் சேர்ந்து அடிஞ்சிங்க பறையசையை?
2: பறையசை
0: எத்தனை பேர் சேர்ந்து வாசிச்சிங்க?
2: இப்போ அங்கே வந்து சேர்ந்து வாசிச்சது காலேஜில் வந்து 5 பேர் அடித்தோம் மேடம். 5 பேர் அடித்தோம். 5 பேர் அடித்ததில் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க மேடம்.
0: சரியா, இப்போ வந்து சாவு வீட்டில் ஒரு பறையசையை போடுறீங்க, அதை எந்த வீட்டில் போடுறீங்க?
2: அது அடிச்சு காமிக்கலாம் மேடம்.

0: சரி, இது வந்து சாவு வீட்டில் அடிக்கிறீங்க, இதுக்கு இதோட ஸ்பீடு இவ்வளோதான்
1: இருக்கு மேடம். இருக்கு மேடம் ஸ்பீடு. அது வந்து அந்த சாவு வீட்டில் அடிக்கும்போது அவ்வளோதான் கேட்க மாட்டாங்க. நம்ம அடிக்கிறது வந்து அவங்களுக்கு தேவை பொறுமையாக அடிச்சு அந்த மைண்டில் போய் அந்த பறையை வந்து
0: அவங்க வந்து
1: கேட்குற தன்மையில் இருப்பாங்க. அந்த நம்ம கேட்குற தன்மையில் அடிக்கணும்.
0: அவங்க வந்து துக்கத்தில் இருந்தனால அந்த
1: அந்த டைமிங்குக்கு நம்ம எப்படி வாசிக்கணுமோ அப்படி வாசிக்கணும்.
0: ஒரு ஏற்றதுக்கு போல சாமியே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உச்சகட்டத்தில் வாசிக்கிறீங்க, இதில் வந்து அப்படியே ஸ்லோவாக வாசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சரி, தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு
2: ராஜபாளையத்திலிருந்து இல்லத்தரசியான ஸ்ரீஜா அபிமன்யு பேசுகிறேன்.
3: ஊசி மாத்திரையை கண்டால் பயப்படாத குழந்தைகளே இருக்க முடியாது. குறும்பு செய்யும் குழந்தைகளிடம் டாக்டரிடம் போய் ஊசி போட்டு விடுவேன் என்று மிரட்டும் பெரியவர்களும் இருக்கிறார்கள். நம் உடல் நலத்தை பாதுகாக்கவே மருத்துவர்கள் இருக்கிறார்கள். மருத்துவர் ஊசியையும் மாத்திரையும் அளிக்கிறார்கள் என்பதை அறியும் போது மருத்துவர்களின் மீது மரியாதை வந்துவிடும். மனிதர்களின் வாழ்க்கையில் மருத்துவர்களுக்கு எப்போதுமே உயர்வான இடம் உண்டு. நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கக்கூடியவர்கள் மருத்துவர்கள். மருத்துவ விஞ்ஞானியுமான கார்ல் ஜவான் பின்லே பிறந்த தினமான டிசம்பர் 3 அன்று மருத்துவர்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 1886 மஞ்சள் காய்ச்சல் கொசு மூலம் பரவுகிறது என்பதை கண்டுபிடித்தவரும் இவரே. இந்தியாவில் 1991 July 1 தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடி வருகிறார்கள். மருத்துவர்களின் முக்கியத்துவம் பொறுப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மருத்துவ தொழிலை மேம்படுத்தவும் இந்த நாளை பயன்படுத்துகிறார்கள். அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது மருத்துவ தினம் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்பு அளித்த உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB Road திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: பறை பறை பறை பறை பறை பறை பறை விலங்கு விரட்ட பிறந்த பறை, கை விலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை, கடைசி தமிழன் இருக்கும் பறை, காதில் ஒலிக்கும் பழைய பறை, வீரப்பறை வெற்றி பறை, போர்கள் முடிக்கும் புனித பறை. கயிறு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா? விரலை வெட்டி பறையின் இசையை ஒடுக்க முடியுமா? இது விடுதலை இசை, புது வீடு கொள் இசை, வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் மக்களின் இசை.
1: என் பாட்டை முப்பாட்டங்களோட போய் சேரப்போறேன்.
2: இப்ப நான் மறுபடியும் அம்மா கற்பப்பையிலேயே படுத்துக்கிட்டேன். எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு. அது இப்ப எனக்கு தெரியுது. கதகதப்பா இருக்கு.
1: நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா?
2: பத்திரமா பாத்துக்கங்க என் பறையை.

0: ஐயா, பறை இசையின் வரலாறு, பறை இசை ஒவ்வொரு திருவிழாக்களிலும் என்னென்ன மாதிரி அடிக்கிறாங்க, ஒவ்வொரு பீட்டும் என்னென்ன சவுண்டு கொடுக்கறதுன்னு அழகாக வாசிச்சு காட்டிக்கிட்டு இருந்தீங்க. அதாவது பறை இசை ஒவ்வொரு தாளத்திற்கும் உணர்வும் ஒரு செய்தியும் வெளிப்படுத்துது இல்லையா. ஒரு குறிப்பிட்ட தாளம் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தும், மற்றொரு தாளம் உணர்வையும் வெளிப்படுத்தும். இப்போ ஒவ்வொரு திருவிழாவிலையும் நீங்கள் அடிச்சதை வாசிச்சு காட்டுறீங்க. இப்போ காவடி சிந்து கரகாட்டம் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ கரகம் ஆடி ஆடும்போது ஒரு பறை இசை வச்சு, காவடி ஆட்டத்தில் ஒரு பறை இசை அடிக்கிறீங்க, இது என்னத்துக்கான டிஃப்ரெண்ட் என்ன, எப்படிலாம் எந்த இடத்துல வாசிப்பீங்க?
1: அதாவது கரகம் ஆடினாங்கன்னா கரகத்துக்கு தனியாக பீட் இருக்குங்க மேடம், காவடி ஆடினாங்கன்னா அதுக்கு தனியாக பீட் இருக்குங்க மேடம், மாடு மயில் பொய்க்கால் குதிரை கலை கலை நிகழ்ச்சி என்னென்னா இருக்கோ அது ஃபுல்லாமே தனித்தனி பீட் இருக்கு.
0: வாசிச்சு காட்டுறீங்களா?
1: வாசிக்கோங்க மேடம்.
0: இப்போ கரகாட்டம்

0: இது வந்து முருகப்பெருமானை வேண்டி பாடுற மாதிரி காவடி சிந்து. இப்ப இது வந்து பண்ணுவீங்களே கரகாட்டத்துல, இது ஒரு ஆட்டம், ஒரு வந்து வெல்கம் பண்ணும் போது இந்த கரகாட்டம் ஆடுறீங்க, கோயில் திருவிழாவிலயும் ஆடுறீங்க. இப்ப நீங்க எப்படி ஆடி காட்டு இது வாசி காட்டுவீங்க அந்த இடத்துல
1: கரகாட்டத்துக்கு?

0: சரி, இந்த கரகம் வந்து இப்போ இந்த ஆட்டத்துக்கு ஏற்ற கரகம் ஆடணும் அவங்க.
1: ஆமாங்க மேடம்.
0: இந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஆடிடணும். இப்போ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருந்துச்சு? காவடி சேர்ந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணீங்க, லாஸ்ட் தான் கொஞ்சம் பீட் அடிச்சிங்க.
1: அதாவது காவடி வந்து பொறுமையாக அந்த தோள்பட்டையெல்லாம் ஏற்றி பையன் சபை வணக்கம் வணங்கி அவங்க பொறுமையாக எடுத்தாங்கன்னா அந்த பீட் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த பீட்
0: சபை வணக்கம் வரும்போது எப்படி அடிக்கிறீங்க?
1: அந்த சபை வணக்கம் காவடிக்கா இல்லை
0: ரெண்டுக்குமே தனித்தனியாக அடிச்சு காட்டுங்க.
1: கரகத்துக்கு வந்து சபை வணக்கம்.
0: சபை

0: கொஞ்சம் ஸ்லோவா.
1: ஆமாங்க,
0: காவடி மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா, கரகம் ஆடுதது ஆடுதுக்குனால கொஞ்சம் ஸ்பீடா பண்றீங்க இல்லையா. இப்போ வந்து 76வது குடியரசு தின விழாவில் ரொம்ப பரைசே கலைஞர்கள்லாம் பங்கு பெற்றாங்க சரிங்களா, டெல்லியில். நீங்கள் அது மாதிரி வாய்ப்பெடுத்து பங்கு பெற்றீங்களா? அப்படி பங்கு பெற்ற அந்த அனுபவம் எப்படி இருந்தது?
1: ஆமாம் மேடம், பாரத பிரதமர் ஐயா முன்னாடி வந்து பண்ணாங்க மேடம், நிகழ்ச்சி பண்ணோம் மேடம், கரகாட்டங்கள் இங்கேருந்து போயிருந்தேங்க மேடம். அங்கேருந்து ஐயா பாரத பிரதமர் ஐயா முன்னாடி பண்ணாங்க மேடம், அந்த திட்டங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மேடம். அவர் முன்னாடி பண்ணாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மேடம்.
0: எத்தனை பேர் போயிருந்தீங்க?
1: நாங்கள் 100 பேர் போயிருந்தீங்க மேடம்.
0: 100 பேரும் பரைசே தான்?
1: ஆமாம் மேடம்.
0: 100 பேரும் பரைசே சேமா அடிச்சிங்களா?
1: சேமு மேடம், கரகாட்டமும் சேர்ந்து வந்துருந்தோம் மேடம்.
0: கரகாட்டம் தனியாக, அந்த கரகம் ஆடும்போது நீங்கள் இப்போ வாசிக்கணும் பரைசையை. சரி, மத்திய அரசு என்னென்ன நலத்திட்டங்கள் உங்களுக்கு செய்கிறாங்க?
1: மத்திய அரசு திட்டங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்கீங்க மேடம்.
0: அது என்னென்னு சொல்லுங்கள்.
1: இந்த இல்லம் தேடி கல்வி பண்ணதெல்லாம் பண்ணியிருக்கீங்க மேடம். இல்லம் தேடியை நாங்கள் போய் அடித்தா தான் அவங்க ஊரே கூப்பிட முடியும், அப்போனா தான் வந்து அவங்கள பார்ப்பாங்க, பார்த்து தான் நிலத்திட்டங்கள்லாம் பார்த்துருக்கேன் மேடம்.
0: சரி, அப்புறம் வேறு எங்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: வேறு பல நாடுகள் போயிருக்கீங்க மேடம்.
0: எந்தெந்த வெளிநாடுலாம் போயிருக்கீங்க?
1: சிங்கப்பூர் போயிருக்கீங்க மேடம், துபாய் போயிருக்கீங்க மேடம், மஸ்கட் போயிருக்கீங்க மேடம், இன்னும் 4-5 நாடு போயிருக்கீங்க மேடம்.
0: 4-5 நாடும் மறந்து போச்சுன்னு
1: நினைக்கிறேன்
0: உங்களுக்கு. பயம் பதட்டம்லாம் ரொம்ப வருது. அதாவது 4-5 நாள் போயிருக்க. இப்போ நம்ம நாட்டில் இருக்க வரவேற்பு வெளிநாட்டில் இருந்துச்சு அவங்களுக்கு பரிசு வாசிக்க?
1: துபாயிலலாம் போகும்போதெல்லாம் அங்கே எப்படி நம்ம நாட்டில் எப்படி நம்ம வரவேற்கிறாங்களோ அதே மாதிரி அங்கே போனோடனே நம்மளை உப்பு கொடுத்து கொடுத்தலாம் நம்ம வரவேற்பாங்க மேடம்.
0: அந்த வரவேற்பு நான் கேட்கல. உங்களை பரிசையை கவர்றதுக்கு எத்தனை பேர் கூட்டம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி சொன்னேன்,
1: கூட்டம்னா அதெல்லாம் திருவிழா மாதிரி இருக்குங்க மேடம்.
0: அப்படி திருவிழா மாதிரி,
1: திருவிழா மாதிரி இருக்கு.
0: அவங்களும் உங்க பரிசையை ரசிக்கிறாங்க?
1: பரிசையை மெயினா ரசிப்பாங்க மேடம், மெயினா உட்காந்து அவங்களாம்.
0: சரி, அவங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படிலாம் அடிப்பீங்க?
1: அவங்களுக்கு ஏத்த
0: வச்சு கேட்டுங்க.

0: இது எந்த நாட்டில் வாசிச்சது?
1: இது வந்து துபாயில் வாசிச்சிங்க மேடம்.
0: சரி.
1: அவங்க உள்ள ஆளுகள் வந்து அந்த கிளைமேட்டுக்கு அந்த மாதிரி அவங்க ஆடுவாங்க. ரொம்ப பெரிய அவங்க ஆட மாட்டாங்க, அவ்வளோ ஆட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஸ்லோவாக ஆடிச்சு, ஸ்லோவாக ஆடினா ஸ்லோவாக ஆடுவாங்க மேடம்.
0: உங்க ஸ்லோவாக ஆடுறதுனால நீங்க ஸ்லோவாக வாசிக்கிறீங்க. இது மஸ்கட்லனா?
1: மஸ்கட்னா அது நல்லா அதிர்வா மாதிரி இருக்கும் மேடம். அங்கே நல்லா
0: அங்கே ஸ்பீடாக அடிப்பீங்க. வாசிச்சு காட்டுங்க.

0: இதே மாதிரி ஸ்பீடா அடிக்கணும். அதாவது ஒவ்வொரு நாடுகளுக்கு போகும்போது அவங்களோட மனநிலையை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வாசிக்கிறீங்க. அதாவது அதுக்கு பேசுறதுக்குள்ள ஒரு நேர் வேற ரெடியா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: வணக்கம். வணக்கம் ஐயா. அவர்கள் பறை இசை பத்தி பல விஷயங்கள் ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு இருக்காங்க. முதற்கண் ஐயா அவர்களுடைய அந்த ஒரு வெற்றிக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறேன். எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. இப்ப இந்த பறை இசை அப்படிங்கறதே அந்த வாசிக்கக்கூடிய விதத்துல அல்லது அந்த பறை இன்ஸ்ட்ருமெண்ட் தயாரிக்கக்கூடிய விதத்துல மாற்றம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? அந்த காலத்துல பறை இசைத்ததுக்கும் இப்போ நம்ம பறை இசைக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கா? அதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த பறை இசை அப்படிங்கிறத அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போகணும், குறிப்பிட்ட இளையோர்கள் இதுல அதிகமா இதுல நாட்டம் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பொதுமக்கள் அப்படிங்கிறவங்க செய்யலாம்? இதை பத்தியும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்.
0: ஐயா இப்போ ஆன்சர் பண்ணுறீங்களா?
2: ஆ சரிங்க.
0: அவங்க என்ன கேட்டாங்க, அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள வேறுபாடு.
2: ஆமாம் மேடம்.
0: இந்த இப்போ பறை இசையில் என்னென்ன மாற்றங்கள் வேணும்னு கேட்குறேன்.
2: ஐயா வணக்கங்கய்யா. அதாவது வந்து இந்த காலத்தில் வந்து எப்படின்னா பறையை வந்து மொதல் தான் வந்து எல்லாரும் சாதி பறையன்னு நான் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இது வந்து சாதிக்கு உண்டான பறையே கிடையாதுங்கய்யா, இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவான பறை தாங்கய்யா. இந்த பறையை வந்து
0: எப்படி பண்ணியிருக்காங்க?
2: இது வந்து தோல் பறை தாங்கய்யா. தோல் பறையில் வந்து புளியங்கொட்டை பசையை வச்சு அதை காயை வச்சு மாட்டு தோலை வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்கய்யா.
0: அவங்க லைனில் இல்லை, நீங்கள் தான் ஆன்சர் பண்ணுங்க.
2: சரிங்க.
0: அதாவது ஒரு சமூக, அதாவது பெண்கள் வந்து பறை இசையில் எந்த அளவில் பங்கு பெற்று வராங்க இந்த காலத்தில்?
2: இந்த காலத்தில் வந்து நிறையா பங்கு பெறுறாங்க மேடம். கல்லூரியிலும் சரி ஸ்கூல்லையும் சரிங்க மேடம், நிறையா பெண்களில் தான் ரொம்ப அதிகமாக பறை அடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க.
0: அதாவது ஒரு ஆண்களுக்கு இணையாக பெண்களும் பறை இசை அடிச்சுட்டு தான் வராங்க. இது வந்து ஒரு காலத்தில் இப்போ அவங்க கேட்டாங்கள சமூக பார்வைகளால் புறக்கணிக்கப்பட்டது தான் பறை இசை. நீங்கள் சொன்னீங்கள சாதி அடிப்படையில் இருந்துச்சு, இப்போ எல்லாரும் வாசிக்கிறாங்கன்னு சொன்னீங்களே, இப்போ அந்த காலத்தில் அடித்த பறை இசைக்கும் அவங்க கேட்ட கேள்வி அதுதான். அந்த காலத்தில் கேட்ட பறை இசைக்கு இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவில் போய் இருக்கீங்க அடிக்கிறீங்களா, அதுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு அவங்க கேட்டாங்க.
2: முத இருந்தது வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சுங்க மேடம். இப்போ இருக்கிறது வந்து இப்போலாம் அப்படிலாம் யாரும் நினைக்கலாம், முத தான் வேற மாதிரி நினைச்சாங்க, இப்போலாம் யாருமே நினைக்கலாம், எல்லாரும் பண்ணிட்டாங்களா வச்சுட்டாங்களாப்பா அப்படின்னு சொல்லி தான்
0: மேடம் ஒரு ஃபேஷனாக எடுத்துக்கிட்டாங்க.
2: சாங்க மேடம்
0: எல்லாரும் பறை இசையை கற்றுக்கிட்டாங்க, அடிக்கிறாங்க, திரைப்படத்தில் பாடல்கள்
2: பாடல்கள்லாம் அடிக்கிறாங்க.
0: சரிங்களா, தொடர்ந்து பேசும்போது இன்னொருத்தர் நேர் இருக்காங்க. வணக்கம்.
3: அகில இந்திய வானொலிக்கு விராட் பட்டு பாண்டியராஜன். வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: வந்து வந்திருக்கும் சிறப்பு. வணக்கம்.
2: வந்திருக்கங்க. வந்து வணக்கம்.
3: பறை இசைன்றது பழங்காலத்துல நம்முடைய செய்திகள் பரப்பக்கூடியதே பறை இசை. அப்பேற்பட்ட பறை இசை வந்து இப்ப வந்து என்னை பொறுத்தவரைக்கும் பஞ்சமா இருக்குன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மதுரை மாவட்டம் சுற்று வட்டாரத்துல எத்தனையோ கிராமங்கள் இருக்கு, அத்தனை கிராமங்களுக்குமே பறை இசை தேவைப்படுது, ஆனா கிடைக்க மாட்டேங்குது. எல்லா விஷயங்களுக்கும் இந்த இசை தேவைப்படுவது, நம்ம செய்திகளை சொல்லப்படும் எல்லா விதமான ஏட்டு விஜயத்துலையும் இந்த இசை தேவைப்படுது, ஆனால் அதான கலைஞர்கள் வந்து கிடைக்க மாட்டோம்ன்றாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. இதை வந்து என்ன விழிப்புணர்வோட நீங்க தொடர்பு வச்சுக்கலாம் அப்படின்ற தவளும் பிரச்சாரமா பண்ணணும். எல்லாத்துக்கும் இந்த செய்தி போய் கிடைக்கணும். அடுத்து வந்து இந்த அம்மன் காட்டு வந்து அடித்தாங்கல்ல செவ்வாய் சாட்டு, அந்த இசையை கொஞ்சம் அடிச்சு காமிச்சீங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் பிடிக்கும்.

0: இப்போ கேட்டார்ல அம்மன் ஈஸ்வரி, அது அது நான் என்ன கேட்குறேன், ஆடி மாதம் வருது அம்மன் திருவிழா வந்து ரொம்ப நடக்கும், ஒவ்வொரு ஏரியாலையும் நீங்கள் அம்மனுக்காக வாசிப்பீங்க இல்லையா, நீங்கள் வாசி காட்டுங்க. வந்து ஸ்லோவாக வச்ச மாதிரிலாம் இருந்துச்சு, அம்மனுக்கு இப்படி தான் ஸ்லோவாக தான் வாசிப்பீங்களா இல்லை ஸ்பீடாக கை பீடில் வாசிப்பீங்களா?
1: மாவட்டத்துக்கு ஒவ்வொரு இப்போ திருநெல்வேலி பக்கம் போனோம்னா அங்கே
0: சரி, திருநெல்வேலி மாவட்டத்தை வாசி காட்டுங்க இப்போ.
1: திருநெல்வேலி மாவட்டம் தான்

0: அது கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு. இது கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பண்ணீங்க. சரி, இதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஏன் மாத்துறீங்க?
1: அது ஒவ்வொரு ஏரியாவுக்குலாம் ஒவ்வொரு ஏரியா கேட்பாங்க மேடம், இந்த மாதிரி ஸ்லோவாக அடிக்கணும், இந்த மாதிரி பைக் அடிக்கணும்.
0: மக்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி
1: தான் அடிச்சுக்கோ.
0: ஒவ்வொரு கோவில் திருவிழாவிலும் எப்படிலாம் வாசிக்க சொல்றாங்களோ அது
1: மாதிரி அடிச்சுக்கிறோம் மேடம்.
0: இப்போ நான் பார்த்தேன் ஒரே யூனிஃபார்ம் பட்ட நாலஞ்சு பேர் சேர்ந்து தானே அடிக்கிறீங்க, ஒரு பத்து பேர் குழுவா இருக்கீங்க, எத்தனை பேர் குழுவா சேர்ந்து வாசிப்பீங்க?
1: இப்போ குழுவானா அவங்க ஊர்ல, ஒரு ஊர்ல எத்தனை பேர் கேட்பாங்க, ஒரு ஊர்ல அஞ்சு பேர் கேட்பாங்க, ஒரு ஊர்ல பத்து பேர் கேட்பாங்க, ஒரு ஊர்ல அந்த எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நாங்கள் போயிருவோம் மேடம்.
0: அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் ஒன்று போல வாசிக்கிறது, எல்லாரும் ஒன்று போல தான் டான்ஸும் ஆடுவீங்க.
1: ஆமாங்க மேடம்.
0: சரிங்களா, சரி. இப்போ வந்து உங்களோட குருநாதர் யாரு? உங்களுக்கு பறை இசையை கற்றுக் கொடுத்துருப்பாங்க இல்லையா இத்தனை வருஷமா, அது யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது?
1: என்னுடைய மாமா தான் மேடம், அவர் பேர் வந்து பால்பாண்டி மேடம்.
0: அவர் என்ன பண்றாரு?
1: பறை இசை பறை தயாரிப்பாளராக இருக்காரு, பறை இசையும் வாசிக்கிறாரு மேடம்.
0: எந்த ஊர் அவரு? இதே மதுரை.
1: மதுரை தான். வீ குச்சம் பண்ணிங்க மேடம்.
0: அதுல இருந்து எத்தனை பேருக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காங்க?
1: கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் இருப்போம் மேடம்.
0: நீங்க வந்து பறை இசையை கத்துக்கிட்டே இருக்கீங்க?
1: ஆமா மேடம். அவர் நிறையாவது சொல்லி கொடுத்துருக்காரு. நிறைய பேர் நம்ம வீட்டுல எந்த நேரமும் இருப்பாங்க மேடம். எந்த நேரமும் வீட்டிலே இருப்பாங்க. அவருக்கு இந்த ஜாமான் வேலை பார்க்கறது, கட்டை முடுறது, மெயினாக தொழிக்கட்டை தான், அவர் தொழிக்கட்டையை தான் மெயினாக ரெடி பண்ணிகிட்டு இருப்பாருங்க மேடம்.
0: சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு அடுத்த ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
2: பாரத தமிழ் 3.3 மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையின் ஒளிபரப்பு சேவை அன்போடு பண்போடு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் நேர அலையில இணைவது மதுரை ஆண்டாளபுரம் சாமிநாதன் மேடம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: வாசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க, வேற மக்களும் பழகிக்கலாமா? இது பழகு இருக்கு, எங்க இருக்கு? இப்ப கீபோர்டு 6 வாசிக்கிறதுக்கு சொல்லி தர்றாங்க, கடை வாசிக்கிறதுக்கு சொல்லி தர்றாங்க.
0: சரிங்க ஐயா, இப்ப சொன்னார் இல்லையா, பறை வாசிக்க 2 போகுதுமா, நீங்க வந்து போய் கத்துக்கலாம் ஆண்டாள்புரம் சுவாமிநாதன். இப்ப வந்து பாருங்க, இவர்கிட்ட போய் 2 வந்து நீங்க கத்துக்கலாம், அப்புறம் வந்து நீங்க வாசிக்கிறீங்க பறை இசைய. சரிங்களா? எல்லாரும் வாசிக்கலாம். இசைக்கு வந்து சாதி மதம் இனம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாரும் கத்துக்கலாம். நீங்க வந்து இன்னைக்கே போறீங்க, 2 இசைய கத்துட்டு வந்துடுறீங்க.
2: நீங்க போய் அழகா கத்துட்டு வரலாம்.
0: நீங்க போய் இசைய கத்துக்கலாம், நீங்க கத்துட்டு அடுத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி 2 கத்துக்கலாமா, உங்களோட முயற்சியில நீங்க அரே நாள்ல கத்துக்கலாம், அதுல ஒரே நாள்ல கத்துக்கலாம் ஐயா. சரிங்களா ஐயா, அடுத்த நேருக்கு வழி விடலாமா?

0: இப்போ வணக்கமே, அப்போ அவங்க கேட்டாங்க இல்லையா?
1: ஆமாங்க மேடம்.
0: இப்போ நீங்கள் எங்கெல்லாம் எத்தனை பேருக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்கள்கிட்ட எந்த வயதுலேருந்து கற்றுக்கிட்டு வராங்க உங்கள் மாமாட்ட?
1: எங்கள் மாமாட்டு இருந்தாங்க மேடம். அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துடும்ல மேடம், இந்த சம்பாதிக்கணும் வயசு வந்தோடனே சரி வேலைக்கும் போகல சரி நம்ம ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா மேடம். அப்போருந்தே வந்துடுவாங்க மேடம். வந்து அவருக்குள்ள சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து அவர் கூட மேடம் செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அந்த தோல் பாறை முட்டுறது, தோல் ரெடி பண்ணுறது, ஜாமான் வாங்கிட்டு வர்றது எல்லாமே நம்ம கூட தான் இருப்பாங்க மேடம். நான் வந்து இப்போ சேது இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரிலலாம் சொல்லிக் கொடுத்துருக்கேன் மேடம். மாதம் மாதம் சொல்லிக் கொடுத்தா இருக்கேன். அது போக நிறையா மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். அது போக திருப்பனூரத்துலலாம் நிறையா சொல்லிக் கொடுத்துருக்கேன் மேடம். அந்த காலேஜிலலாம் சொல்லிக் கொடுத்துருக்கேன் மேடம். அங்கே 30 பேருக்கு சொல்லிக் கொடுத்தேன் மேடம்.
0: அவங்களும் கற்றுட்டு வாசிக்கிறாங்க.
1: அவங்களும் கற்றுட்டு வாசிக்கிறேன்.
0: இப்போ பறையசையை கற்றுக்கொள்ள விரும்பும் இளைஞர்களுக்கு இப்போ என்ன திறமையை தவிர அவங்களுக்கு என்னென்ன குணாதிசயம் வேணும், அதாவது பொறுமை வேணும்னு நினைப்பீங்களா, இது ஒழுக்கம் வேணும்னு நினைப்பீங்களா? ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப அமைதியாக கற்றுக்கணும்னு, அந்த மாதிரி என்ன வேணும் பறையசை கலைஞர்களுக்கு என்னென்ன திறமைகள் வேணும்?
1: திறமை வேணுங்க மேடம். ஃபஸ்ட்டு வந்து திறமை வேணும், நல்லா ஒழுக்கமாக இருக்கணும். அதாவது எது சொன்னாலும் சரின்னு கேட்கணும். இந்த இது இந்த பீடு இந்த இப்படி அடிக்கணும், இதை இப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அந்த பீட்டுக்கு நம்ம ஏற்ற மாதிரி நம்மளும் சொல்லிக் கொடுக்கலாம் மேடம். 10 பேர் இருக்காங்க, நீங்கள் கேட்குற மாதிரி இருக்காங்க 10 பேர். அதை போய் அடிச்சு பழகிட்டா வேணாம் அப்படி. காலேஜெலாம் நிறையா பார்த்துருக்கேன் மேடம். காலேஜ்லேயும் பார்த்துருக்கேன். 10 பேர் ஸ்கூல் டீச்சர்லாம் போக சொல்லுவாங்க, போய் பழகிக்கோங்கப்பா, எதுக்குப்பா சும்மா தானே இருக்காங்க, இந்த சார் சும்மா தானே வந்து சொல்லித்தராரு அப்படின்லாம் சொல்லுவாங்க மேடம். ஆனால் சரி, அதை எதுக்கு போய் பழகிட்டு நம்ம என்ன ஜாலியாக சுற்றுவாங்க அப்படின்னு சுற்றுவாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை மேடம். இப்போ அந்த ஒவ்வொரு மைண்டாக வந்தாங்கன்னா மைண்டாக போச்சுக்கலாம்.
0: சரிங்க, ஒவ்வொருத்தரும் கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க.
1: ஆமாம் மேடம்.
0: ஆனால் ஃப்ரீயாக இருந்தாலும் ஒரு சிலர் ஆர்வம் வேணும், ஆர்வம் தான் கற்றுக்கிடலாம்னு சொல்கிறீங்க. ரெண்டாவது பொறுமையும் வேணும்.
1: ஆமாம்,
0: பொறுமை. அடுத்த நேர் இருக்காங்க, என்னன்னு
1: கேட்டுடலாமா? கண்டிப்பாங்க மேடம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: மேலூர் வரங்காலத்திலேருந்து சாத்தியா பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஐயா, உங்கள் ரேடியோ வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே.
2: அதாவது வந்து எங்கள் ஊரில் வந்து ஜல்லிக்கட்டுன்னு ஃபேமஸா இருந்தது, இப்ப அதை மஞ்சோரட்டை மாத்திட்டாங்க.
0: சரிங்கய்யா.
2: அந்த ஜல்லிக்கட்டுல இப்ப வந்து ஜல்லிக்கட்டு ஆயினதுனால அந்த ஜல்லிக்கட்டு பறைய கொஞ்சம் அடிச்சு கேட்கணும். நானும் ரொம்ப நாளாச்சு அதை கேட்டு.
0: சரிங்கய்யா.
2: உள்ள அடி அடிக்கணும், முதல்ல அடிச்ச அடியே அடிக்கணும்.
0: சரிங்கய்யா, படிச்சு காட்டுவாரு. ஜல்லிக்கட்டு அடி அடிப்பீங்களா
1: மேடம்? நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து போயிருக்கேங்க மேடம். அங்கே வந்து அந்த மாடுகள்லாம் கொஞ்சம் வெறிக்கிங்க மேடம். அதனால் பெரும்பாலும் அது யாரும் கூப்பிட மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன், அடிச்சா அடிச்சிருக்காங்க. அடித்தாங்கன்னா அவங்க மேலே தனிப்பட்ட முறையில் அடிப்பாங்க.
0: நீங்கள் அடித்து வாசிச்சு காட்டுங்க.
1: ஆ சரி.

0: இது மட்டும் ஜல்லிக்கட்டில் அடிக்கிறது.
1: இது வந்து அந்த ரெண்டு ஜஜ்ஜன் போகும்போது மாடு பிடிக்கும், அந்த ஒரு ஆக்ரோஷமாக போடுவாங்க, இங்கிட்ட அங்கிட்ட ஓடி ஆடுறதுக்கு.
0: இது வந்து இங்கெல்லாம் ஒரே அடி தான்.
1: ஆமாம் மேடம், மாடுக்கு வந்து
0: அதுக்குள்ள மாற்றம்லாம் கிடையாது, ஒரே அடி தான் அடிக்கிறீங்க சரிங்களா. மாடு வேகமாக ஒரு ஓடுனாலும் சரி, மாடு வந்து பயமுறுத்தினாலும் சரி,
1: அது மாடுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு வந்து பார்வையாளர்கள்லாம் தெரியும். இப்படி வாமா அடித்தோம்னா அந்த ரெண்டு ஜஜ்ஜன் அடித்தோம்னா மாடு ஓடுவோம், அந்த இளைஞர்கள்லாம் போய் அந்த மாடை அடக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி
0: அவங்களை உற்சாகம் விட்டுதீங்க, அந்த மாடோட வேகத்துக்கு உற்சாகம் விட்டுருதீங்க. இது ஒரே ஸ்டைல் தான், இதில் எந்த மாற்றமும்
1: இல்லை.
0: இப்போ ஒரு பறை இசை கலைஞர்களுக்கு வந்து, இப்போ ஒரு பறை இசைன்னு இல்லை, எந்த ஒரு இசைக்கலைஞர்களுக்கும் ஒரு விருதோ பாராட்டோ எல்லாம் கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா, தன்னுடைய வாழ்க்கையில் இது என்னால் மறக்க முடியாத அனுபவம்னு சொல்லிட்டு, உங்களுடைய பறை இசை பயணத்தில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் இது?
1: மறக்க முடியாத அனுபவம்னா அந்த ஒரு டைலாக் கூட சொல்லுவாங்க மேடம், அந்த டைலாக் கூட வரும்போது கூட இது மாதிரி கூட, அதில் நான் முத போகும்போது வெளிநாட்டுக்கு தான் நான் ஃப்ளைட்டில் ஏறி கொட்டு அடிக்க ஆசைப்பட்டேன் மேடம். அதெல்லாம் ஃப்ளைட்டில் ஏறி கொட்டு அடிச்சா தான் மேடம் நல்லா மறக்க முடியும்.
0: ஃப்ளைட்லேயே ஏறி?
1: ஆமாம் மேடம்.
0: எல்லாரும் ஃப்ளைட்டில் போகிறது சாதனைன்னு சொல்லுவாங்க, ஏறி போகணுன்னு. நீங்கள் போய் பறை இசையை வாசிக்கணும்னு வச்சுருக்கீங்க.
1: ஆமாம், நான் அடிச்சுட்டு வந்துட்டேங்க மேடம். அதே மேடம் என்னோட.
0: சரி, பக்கத்தில் உள்ளவங்களா ரசிச்சாங்களா திட்டினாங்களா?
1: அதெல்லாம் ரசிச்சாங்க மேடம், பரவாயில்ல.
0: எல்லாரும் எல்லாரும் நீங்கள் மட்டுமா எல்லாரும் சேர்ந்தா?
1: இல்லை, நம்ம டீமோட தான் போயிருந்தோம்.
0: நீங்கள் 100 பேர் போனேன்னு சொன்னீங்களா அந்த
1: டீமா? ஆ, அந்த டீம் மேடம். இது கோவிந்தராஜ் ஐயா கூட போன டீம்.
0: எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிருக்கீங்க? சரிங்க ஐயா. வேற அடுத்த நேயர் ஒருத்தர் இருக்காங்க, என்னன்னு கேட்டலாமா? வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் ஜீவகன் பேசுறேம்மா, சவுத் சென்னையிலேருந்து.
0: சொல்லுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா.
2: பறை செய்த மருவி தப்பாட்டம் ஆயிருக்கா? தப்பாட்டங்கிறது மருவி பறை செய்யாச்சாப்பா?

0: புரியல தெளிவான
1: தப்பாட்டம் அருவி பரைசியாச்சா பரைசே தழுவி தப்பாட்டம் ஆச்சான்னு
0: கேக்குறாங்க.
2: தப்பாட்டம் மருவி பரைசியாச்சின்னு இப்ப ஒருத்தவங்க சொன்னாங்க வானொலியில.
0: இல்லையா பரைசே மாதிரி தான் எங்க தப்பாட்டம் ஆச்சுங்க. முத பறையை தான் சொல்லியிருந்தாங்க, இப்பதான் தப்பாட்டம்னு நம்ம தான் மாத்திருக்கோம். இப்ப முதல் பறையில இருந்து தான் தப்பாட்டம்.
2: என்னையா பழையது பறையை
0: பறையை செய்யணுங்கய்யா.
2: அப்புறம் மதுரை வீரன்ல என்எஸ்கேயும் இவரும் எம்ஜிஆர் ஒரு பாட்டு தட்டு பாட்டி பாடுவாங்கல்ல தட்டிக்கிட்டே, அதை கொஞ்சம் அடிக்க முடியுமா நீங்க?
0: மதுரை வீரன்ல ஐயா
2: அந்த இது தானத்தில் சிறந்தது நீ தானம் தான்
0: காலத்தில் சிறந்தது அதான் அவரு.
2: அந்த பாட்டு ரெண்டு பேரும் பாடுவாங்க.
1: சரிங்க வாசிப்பாருங்க. ஓகே நன்றி ஐயா. ஒரு படத்துல மதுரை வீரன்லாம் பாடுறது படத்துக்கு அடிக்கிறாங்க, நீங்கள் வாசிச்சு காட்டுறீங்களா? உங்களுக்கு தெரிந்தால் வாசிச்சு காட்டுங்க.
0: மதுரை வீரன் படத்தில்
1: எவ்வளோ

0: இப்போ வந்து நீங்கள் ஒரு பறை இசை கலைஞராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஆசிரியராக சொல்லியும் கொடுக்குறீங்க, உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை அளித்த ஒரு சம்பவம் அல்லது ஒரு பாராட்டு அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
1: எனக்கு நம்பிக்கையே நான் அப்போ தான் சொன்னேன் மேடம், எனக்கு நான் அந்த மாதிரி போய் அடிக்கணும், இந்த மாதிரி பிளேட்டில் ஏறி கொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை மேடம். அதான் மேடம் எனக்கு ஒரு நம்பிக்கை. அது போக எனக்கு நம்பிக்கையான இருந்ததுன்னா எங்கள் பையன் எல்லாமே நம்பிக்கையான இருந்தாங்க மேடம். இப்போ அந்த கோவிந்தராஜா ஐயா தான் ரொம்ப நம்பிக்கைங்க மேடம்.
0: சரிங்க ஐயா, நீங்கள் வந்து காலம் மாறும்போது கலைகளும் மாறுது, அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வேறுபாடு படித்து தான் நடிக்கிறீங்க. இப்போ வேறு எந்த இடத்துலலாம் இந்த பறைசியை வாசிச்சிருக்கீங்க?
1: வேறு வீட்டு
0: என்னென்ன போட்டு வாசிச்சிருக்கீங்க வேறு வேறு இடங்களில்?
1: வேறு இடம் முதல்ல ஸ்கூலுக்கு சொல்லிக் கொடுக்குறதும் சின்ன வீட்டு தான் முதல் ஆரம்பிப்போம். சின்ன வீட்டிலேருந்து
0: கல்லூரி வாசிச்சு காட்டுங்க.
1: கல்லூரிகளுக்கு போனால் முதல் இந்த வீட்டிலேருந்து ஆரம்பிப்பாங்க.

0: இது வந்து ஸ்கூலு கல்லூரிகளுக்கு முத முத போனால் அந்த பிட்டு தான் மேடம்
1: சொல்லி, இந்த ஒன்று தான் சொல்லிக் கொடுப்பீங்க,
0: இது ஒன்று சொல்லிக் கொடுத்தாலே போதும் மேடம், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே கை வந்துடுங்க மேடம்.
1: அதுக்கு அடுத்து கோயில் திருவிழாலெல்லாம் பாடுறது எப்படி கற்றுக்கிடுவாங்க?
0: கோயில் திருவிழா போடலாம், அது இது பழகினாலே பழகிடலாம் மேடம்.
1: இது ஒன்று, இது கற்றுக்க எத்தனை நாள், ரெண்டு நாள்னு
0: சொன்னீங்க மேடம்,
1: இது கற்றுக்கவும் ரெண்டு நாள் தான்
0: மேடம்.
1: அது ஒன்றுனா ரெண்டு,
0: அதை நம்ம அப்படியே வேகமாக அடித்தோம்னா நம்ம வந்து அதை வந்து ஸ்லோவாக அடிக்கிறேன், அதை அப்படியே போக போக போக போக நம்ம ஃபாஸ்ட் அடித்தோம்னா அப்படியே ஃபாஸ்ட் ஆகிடும் மேடம்
1: ஸ்லோ. அதுக்கு அடுத்து ஒரு நேர் இருக்காங்க, என்னன்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
2: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். அன்பு சோதிக்கும் பரையசை கலைஞர் ஐயா அவர்களுக்கும் இனி பணிவான வணக்கமும் கொள்ளி நிகழ்ச்சியில் இணைவது மதுரை ஜவகர்புரத்திலிருந்து உங்கள் அன்பு சோதரன் அந்தோணி.
1: சொல்லுங்கய்யா. வணக்கம். சொல்லுங்கய்யா.
2: இது ஒரு பெரிய ஒரு ஆயக்கலைகள், 64 கலைகள் இது வந்து இறைவன் கொடுத்த பெரிய ஒரு வரப்பிரசாதம் கலைகள் கிடைத்தது. இவர் வந்து நல்ல நிகழ்ச்சி தொடக்கம் முதல்ல இந்த இது இந்த தருணங்கள் வரைக்கும் கேட்டுக்கிட்டீங்க, அவ்வளவு இசையை கொடுக்கறாரு, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஆனால் பட் ஒன் திங் என்னன்னா, இவங்க இவர்கள் வந்து கத்துட்டு போறாங்கல்ல, மற்றவர்கள் கத்துட்டு போனாலுமே கூட இவர் சொல்லுவாங்க இந்த கலையை காப்பாத்துங்கன்னு சொல்லாலும் கூட பகுதி பேர் கடைபிடிப்பாங்க, பகுதி பேர் கடைபிடிக்க மாட்டாங்க. ஆனா இவங்க குழந்தைகளுக்கு, இவங்க பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு, ஆண் பிள்ளை அது வந்து ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் என்னதான் படிக்க வைத்தாலுமே கூட, படித்து நல்லபடியா வந்தாலும் கூட இந்த கலையை வந்து இவங்க பர்சனலா வர சந்ததி சந்தையா அடுத்த ஜெனரேஷனுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா இந்த கலைகள் வந்து அழியாம இருக்கும். ஏன்னா ஒரு சில கலைகள்ல வந்து அந்த குச்சிப்புடி நடனம், பொம்மல் ஆட்டம், நாட்டுப்புற கலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது, அப்படியே கண்ணீர் மொழிகள் அழுகுதா வருது. அந்த மாதிரி இந்த ஒரு கலை, அருமையான ஒரு கலைகளை நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு, அடுத்த சந்தைகளுக்கு எடுத்துட்டு செல்லணும். ஆனா இன்னொரு ஜாஸ்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா, இது வந்து தெய்வ பக்தி உள்ள, தெய்வ தெய்வ உண்மை ஒரிஜினல் தெய்வ பக்தி உள்ள ஒழுக்கம் இருக்கிறது தான்
1: சீராக.

0: இப்ப நீங்க அடுத்த தலைமுறைக்கு இந்த கலையை எடுத்து சொல்லணும், அப்ப எப்படி எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல போறீங்க?
1: அடுத்த தலைமுறை எடுத்து சொல்லணும்னா நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் மேடம், நல்லா ஸ்கூலுகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அவங்க பார்த்து அவங்க மைண்டுக்கு நம்ம அழியாம அண்ணன் ஒரு வாரம் சொன்னாங்க, சார் ஒரு வாரம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அழியாம பாதுகாப்பு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டுக்கு அப்படியே கொண்டு போயிட்டு.
0: மேடையில், பொது மேடையில எப்படி வாசிப்பீங்க?
1: பொது மேடையில மேடம்,

0: பொதுமேடையில்.
1: பொதுமேடையில் இந்த ஸ்பீடு தான்.
0: ஆமாம் இன்னைக்கு ஸ்பீடு இருக்குங்க மேடம்.
1: அது எப்படி வாசிப்பீங்க? அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு?
0: என்ன சிந்தா முடியும்
1: என் சிந்தா வாசிக்கணும். ஆனால் மேடையில் வந்து மக்களை வந்து ரொம்ப இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு.
0: ஆமாம்

0: இது பொது மேடையில். இப்போ அடுத்து வேற எங்க பண்ணுவீங்க?
1: வேற நிகழ்ச்சி, கல்யாணம், காதுகுத்து.
0: ஆ ஆ, வாசிச்சு காட்டுங்க.
1: கல்யாணத்துக்கு

0: மக்களை உற்சாகப்படுத்துறதுக்கு.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

ஐயா, இப்ப பறையசே தெரியாதவங்களுக்கும், இப்ப வந்து ஒவ்வொரு பீட்டை நீங்க வாசிச்சு காட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இப்ப பறையசே தெரியாதவங்களுக்கும் அந்த சிறப்பை எப்படி வாசிச்சு காட்டுவீங்க? நல்ல ஹை பீட்ல வாசிச்சு காட்டுங்க பாக்கலாம்.

ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இசை பற இசைனாலே அப்படியே டான்ஸ் ஆடுவாங்க. ஒவ்வொரு இசைக்கும் ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா, இசையை கேட்டாலே ஆட்டம் வரும் இல்லையா. நீங்க ஆடுது இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா உங்களை இசையை கேட்டு ரொம்ப மெய் மறந்து நேயர்கள் வரை இருக்காங்க. நீங்க எல்லா நேயர்களுக்காகவும் வாசி காட்டுங்க பாக்கலாம்.

இப்போ உங்க நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அனைத்து நேயர்களுக்கும் உங்கள் பறை இசையால வணக்கம் சொல்ல முடிக்கிறீங்களா நிகழ்ச்சியை? பறை இசையை வாசிச்சு முடிக்கிறீங்க, வாசிங்க பார்க்கலாம்.

இது வந்து முடிக்கும் போது வாசிக்கிறது. இது இப்போ உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம், இப்போ ஓப்பனிங்லேருந்து இது வரைக்கும் இருந்திருக்கும் பழைய இசை கலைஞராக, அதை ஒரு இசையால் வெளிப்படுத்துறீங்க, ஒரு உணர்வை வந்து இசையால் வெளிப்படுத்துகிறோம் இல்லையா. மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கலாம், இல்லை மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகவும் இருக்கலாம், அதை நீங்கள் எப்படி இசையால் கொண்டு வருவீங்க?

0: அதாவது பறையிசையிலே கொஞ்சம் வேகம் அப்படியே ஆப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் வாசிச்சிட்டிங்க. ஆனாலும் இருந்தாலும் பறையிசையை கேட்டு அப்படியே எல்லாரும் எஞ்சி உட்காந்துட்டாங்க. நம்மளுக்கு நேரம் தான் போகவில்லை, இல்லைனாலும் பறையிசையை அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். மண்ணின் மனமும் பறையின் முழக்கமும், அதாவது பறையிசையின் வரலாறு, சிறப்பு, சமூக பங்களிப்பு மற்றும் பறையிசை கலைஞரின் அனுபவங்கள் குறித்து பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒவ்வொரு இடங்கள்லையும் என்னென்ன இசையெல்லாம் வாசிக்கலாம் அப்படிங்கிறத தன்னோட இசையாலே அவர் சொன்னது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் என்னென்ன இசைகள் வாசிக்கிறோம், அவங்களுக்கு மக்களுக்கு ஏற்ற மாதிரி வாசிக்கிற தன்னுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்ட எம் மகாலிங்கம் அவர்களுக்கு எமது நிலையத்தின் சார்பாக நன்றி ஐயா.
1: நன்றி.

இதுவரை கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் பறை இசை கலைஞர் எம் மகாலிங்கம் அவர்கள் வாசித்த அற்புதமான கலைக்கு ரொம்ப அற்புதமா வந்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்த ஜெயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு பெறுகிறது கண்ணாடி மாளிகை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் அடுத்ததாக நாம் கேட்க இருக்கிறோம் சிநேகிதியை.

0: வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் புன்னகையோட எதிர்கொள்ளும் சிநேகிதிகளுக்காக இன்றைய சிநேகிதியே. சிநேகிதிகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்கலாம். மலைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களுடன் 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்போம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா.
1: சாருக்கு வணக்கம் சொல்றது மதுரை காலேஜம் வந்து பஞ்சவனம் சார். மதியம் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கம்மா.
2: நிலையத்தில் எல்லாரும் நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்? ஜாயம் மேடம்,
2: நிலையத்தில் எல்லாரும் நலமா இருக்கோம்னு சொல்லியாச்சு, சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாம்?
1: இன்னைக்கு வந்து படம் பேர் வந்து தெய்வ வாக்கு மேடம். அதுல ஒரு பாட்டால சொல்லியலச்சே அந்த பாட்டு போடுங்க மேடம்.
2: தெய்வ வாக்கு படத்துல இருந்து அந்த பாட்டு தான் வேணுமா?
1: ஆமா மேடம். மேடம் இன்னைக்கு இந்த அந்த பறைய பத்தி இந்த கொட்டடிக்கிறத பத்தி போட்டாங்க மேடம், அதுல சொன்னவங்களா சூப்பரா இருந்தது, அந்த நிகழ்ச்சி சூப்பரா இருந்துச்சு மேடம். நன்றி மேடம்.
2: நன்றி நன்றி. தொடர்ந்து உங்களுடைய நம்மளுடைய வானொலியை கேட்டுட்டே இருங்க. இதோ பாடல் வந்துட்டே இருக்கு, ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து. சரியா? நன்றி நன்றி.

வந்ததுக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸ்நேகிதியே

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: அந்த பாடல் இதோ தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 12:10.
1: அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். என் பேர் சரோஜினி, நான் மதுரை கே நகர்ல இருந்து பேசுறேன். அனைவருக்கும் இனிய மருத்துவர்கள் தின நல்வாழ்த்துக்கள். மனித வடிவில் தெய்வமாக இருத்துவ பணி செய்யும் மருத்துவர்களுக்கு இனிய மருத்துவ தின நல்வாழ்த்துக்களை சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மருத்துவத்தின் மகத்துவமே மருத்துவர்கள் செய்யற சேவையில தான் இருக்கிறது. மருத்துவர்கள் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் அவங்க நோயாளியை மட்டும், உடல்ல உள்ள நோய்களுக்கு மட்டும் பாப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த மாதிரி மருத்துவர்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்ததுல, உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மனம் நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லி நம்மள வாழ்க்கையின் ஆயுள் காலத்தை அதிகரிக்கிறதுக்கு வந்து மருத்துவர்கள் வந்து உதவுகிறார்கள். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய கொரோனா அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து உலகம் முழுவதும் மனிதர்களை வந்து தாக்குச்சு. ஆனா அந்த கொரோனா காலத்துல கூட எல்லாரும் நம்ம லீவு போட்டு வீட்டுலதான் இருந்தோம், சரிங்களா? ஆனா மருத்துவர்களுக்கு மட்டும் லீவே அப்படின்றதே கிடையாது. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட மனித உயிர்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சேவைய தன்னலம் பார்க்காம பிறர் நலனுக்காக செய்தவர்கள் தான் மருத்துவர்கள். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மருத்துவர்கள் எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கைய தியாகம் செஞ்சுட்டு தான் மருத்துவம் அப்படின்ற ஒரு அருமையான பணியை வந்து இந்த சமுதாயத்துக்காக அவங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி செஞ்சாலும் கூட அவர்களுக்கு ஒரு தினம் அப்படின்னா இந்த July 1 அப்படின்றது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். வாழ்க்கையில வந்து எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம உறவுகள் கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம நண்பர்கள் கூட சில காலகட்டங்கள்ல வரமாட்டாங்க. ஆனா மருத்துவ சேவை செய்யற மருத்துவர்களால் மட்டுமே ஒரு மனிதனுடைய உயிரையும் காப்பாத்த முடியும். அப்புறம் நிறைய வந்து நம்ம பேசிட்டே போலாம், மருத்துவர்களை பத்தி பேசணும்னா பேசிட்டே போலாம். எனக்கு என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்கேன். அந்த போராட்டங்களுக்கு எல்லாமே ஒரு மனநல ஆலோசனை வழங்குறதுக்கு வந்து எனக்கு ஒரு அருமையான ஒரு மருத்துவர் இருக்காரு. சோ அந்த மனநல ஆலோசனையில தான் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கு காரணமே அந்த மருத்துவர் சொல்லும் ஆலோசனை தான். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு மன அழுத்தம், ஏதாவது ஒரு குழப்பமான நிலை, என்னால வந்து முடிவெடுக்க முடியல அப்படின்னா அந்த மருத்துவருக்கு நான் கால் பண்ணுவேன். அவர் வந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை மேடம், டேக் இட் ஈஸி மேடம், நீங்க வந்து ஏன் இதை வந்து நீங்க வந்து மனதுல போட்டு அழுத்துறீங்க, நீங்க மறந்துருங்க, இல்ல வேற இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அருமையான வார்த்தைகளால வாழ வைக்கும் தெய்வம் அப்படின்னா மருத்துவர்கள் மட்டும்தான். நான் ஒரு சமூக ஆர்வலர், நான் வீட்லயும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகளை நான் வந்து சந்திப்பேன். சந்திக்கும் போது எல்லாமே எனக்கு வந்து மருத்துவர்களுடைய ஆலோசனை எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் வந்து எனக்கு அவங்க வந்து கொடுப்பாங்க. அதனால என் வாழ்க்கையில நான் புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கும் அந்த மனநல ஆலோசனை அப்படின்றத அந்த மருத்துவர் வழங்குறதுனாலதான், சரிங்களா? மீண்டும் ஒரு முறை இனிய மருத்துவ தின நல்வாழ்த்துக்களை கூறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.
2: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: செய்தியில் கிட்ட பேசிட்டு இருக்கோம். 12:13 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்மளோட பேசி காத்திருக்கும் அடுத்த சிநேகிதி. வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க.
4: அருப்புக்கோட்டை மல்லிகா.

0: சொல்லுங்க மல்லிகா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: மாமா ருக்மணி படத்துல ஒரு கோடி மலர் சோறி உருவானவள் நீ பழக்கூடி புகழ் பாட உருவான என் உயிரானவன் பாட்டு.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
1: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் 12:18. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிநேகிதே நிகழ்ச்சி. நம்மளோடு இணைந்திருக்கக்கூடிய சிநேகிதி யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
6: வணக்கம் சார், நான் ஆர்த்தி கொடுத்தலேருந்து சிம்மதி பேசுறேன்.
5: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
6: நாடோடி பாட்டுக்காரன் படத்துல இருந்து வனம் எல்லாம் செண்பகப்பூ.
5: ஓகேம்மா,
6: ஒரு கவிதை சொல்லணும் சார், நானே எழுதுனது.
5: சொல்லுங்க.
6: பருவங்கள் பொய்த்தாலும் பெய்யும் மழை பொய்ப்பதில்லை, நினைவுகள் அழிந்தாலும் நிஜங்கள் அழிவதில்லை, காலங்கள் கழிந்தாலும் கனவுகள் கலைவதில்லை, மாற்றங்கள் எத்தனை வந்தாலும் மனிதம் மரிப்பதில்லை, அது எங்கேயோ யாரிடத்திலோ எப்போதும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். நன்றி.
5: ரொம்ப அருமையா சொன்னீங்க. நீங்கள் கேட்ட பாடல்
7: பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளையை தொடர்ந்து பாடல் கேட்டு இணைந்திருக்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்கு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு

0: எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: நேரம் 12:26. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிநேகிதியே. சிநேகிதியே நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் இணைந்திருக்காங்க, யாருன்னு பார்ப்போம்.
1: அனைவருக்கும்
2: வணக்கம். சொல்லுங்க
1: ராணி, தேனிலிருந்து நல்லா இருக்கீங்களா?
2: நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கோம். என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு திருமதி வெகுமதியில இருந்து பார்த்து சிரிக்குது பொம்மை, இங்கு பாடி நடிக்குது பெண்மை, அந்த பாடலுமா?
2: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. இது உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்குமான திணைகளுக்காகவும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சிநேகிதே. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு நிகழ்ச்சியில் என்ன பாட வேணும்?
2: பாடும் பாடல் என்று நீ கேட்கின்றாய். குற்றாலபுரம் வேகமா சொல்லிடுறேன் சார். மனதில் நின்றவை பிடித்தவை
1: சொல்லுங்கம்மா.
2: வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தி கனிகளுக்கு வாழ்க்கரிகள் செஞ்சும் மாணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர் அமண பித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் தேனரு வீட்டிலே எழுந்து வானில் வழியும் செங்கரிலோன் பழிக்காலும் தேக்காலும் ஒழுகும் தூணம் திரை முடித்த வேணி அலங்கார குற்றால திரிகூட மலையங்கள் மலையே திரிகூட கதிராயர் இந்த திரிகூட மலையின் சிறப்பையும் குற்றால பெருமைகளையும் சொல்லுவார் மேடம். நன்றி.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று காலத்தின்போது மருத்துவர்களின் அளப்பரிய சேவையை நினைவு கூர்ந்துள்ள அவர், ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மருத்துவ சேவை விரிவாக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மருத்துவ படிப்புகளுக்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிக அளவில் இளைஞர்கள் மருத்துவர்களாக உருவெடுக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நோய் தடுப்பு மருத்துவம், நவீன மருத்துவ ஆராய்ச்சி, அனைவருக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மருத்துவர்களின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் மக்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் மருத்துவர்கள் அயராது பாடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் மனித நேயம் போற்றத்தக்கது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மருத்துவர்கள் நோய்க்கான சிகிச்சை அளிப்பவர்களாக மட்டுமின்றி சுகாதாரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் திகழ்வதாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் தீபா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மருத்துவர்கள் நோய்க்கு சிகிச்சை அளிப்பவர்கள் மட்டுமல்ல, நோய் வராமல் தடுக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்கவும் வழிகாட்டுபவர்களும் ஆவர். நமது ஆரோக்கியம் நம் கைகளில்தான் உள்ளது. சத்தான உணவு, தினசரி உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், புகையிலை மற்றும் மதுவை தவிர்த்தல், தேவையான தடுப்பூசிகள் மற்றும் காலமுறை உடல்நல பரிசோதனைகள் ஆகியவற்றை கடைபிடிப்போம். மனித உயிரை காக்கும் உயரிய பணியில் அறிவையும் அன்பையும் அர்ப்பணிப்பையும் இணைத்து சேவை செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும்.
0: தேசிய பட்டய கணக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். இவர்களின் வெளிப்படைத்தன்மை

0: மற்றும் திறமையின் மூலம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்கு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். 1949 இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனம் தொடங்கியதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஊரகப் பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை இது மேம்படுத்தும் என்று கூறியுள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதி மக்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த நடப்பு நிதியாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராணுவம் நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் புதிய ராணுவ தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்ப அடிப்படையில் இந்திய ராணுவம் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். எல்லைப்பகுதியில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாகவும் ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் அரசு நிர்வாகம் சீரமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 11 சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தின் மூலம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் கிராமங்களில் மட்டுமன்றி 2வது மற்றும் 3வது நிலை நகரங்களும் வளர்ச்சியடை வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளம் தொழில் முனைவோர் மற்றும் புத்தொழில் தொடங்குவோர் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, வணிகம், பொதுச்சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் வளர்ச்சியடைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய எண்ணெய் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தில்லியில் 19 கிலோ வணிக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 2,930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று வெளியிட்டார். சென்னையில் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: இந்த பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டுக்கு விண்ணப்ப பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2,45,235. இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 130,767. இதில் மாணவிகளின் எண்ணிக்கை 105,245. 3வது பாலினத்தவர் 5. ஆக மொத்த எண்ணிக்கை 236,017.
0: ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் இன்று பேருந்து ட்ரக்குடன் மோதி தீப்பற்றி எரிந்ததில் 7 உயிரிழந்தனர், 12 மேற்பட்டோர் காயமடைந்தனர். தில்லி மும்பை விரைவு சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் தௌசா மாவட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவின் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு பி ஹரீஷ், சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டால் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று கூறினார். கடந்த 3 இந்தியா காசா பகுதியில் 150 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளதையும் திரு பி ஹரீஷ் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சோரா மட்சுஷிமா சன்சுகே இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா செட்டேல் யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி

மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. முன்னதாக நார்வே பிரான்ஸ் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இன்றிரவு மணி 9:30 நடைபெறும் நாக் அவுட் ஆட்டத்தில் இங்கிலாந்து காங்கோவை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் கனடாவின் லியாம் த்ராஸை வென்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 120 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் நண்பகல் 12:50. கேட்கலாம் திரையிசை அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிரமதியம் 1 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 மனமயக்கும் பாடல்களின் சங்கமமாய் அந்த கால ஞாபகங்களை ஞாபகப்படுத்தும் மனதை விட்டு நீங்காத காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசிக்க இருக்கிறோம் வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி.

ரங்கநாதன் இசையமைப்பில் பி சுஷிலாவின் குரலில் பாடல் கேட்டோம். உத்தமபுத்திரன் படத்திற்காக எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வசந்த கானங்கள் நேரம் 1:04. இனி அடுத்த பாடல் பராசக்தி படத்திற்காக.

காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வசந்த கானங்கள் FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்

0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், படத்திற்காக பாடல் கேட்டோம். நிறம் ஒரு மணி 10 நிமிடம்.
1: வணக்கம், நான் டாக்டர் கபிலா ராஜி, மகளிர் மற்றும் குழந்தையின்மை சிறப்பு நிபுணர், ஒரு மருத்துவர். குறிப்பாக மகளிர் நல மருத்துவர் பெண்களின் வாழ்வில் பெரும் பங்கு வகிக்கின்றனர். பெண்களின் கர்ப்ப காலங்கள், மெனோபாஸ் காலங்களில் மருத்துவரின் உதவி மிகவும் அவசியம். மேலும் கர்ப்ப கால கோளாறுகள், நோய் தடுப்பு முறைகள், புற்றுநோய் கண்டறிதல், வாழ்க்கை முறை மாற்றங்கள், தடுப்பூசிகள், பாலியல் நோய் கண்டறிதல், மன அழுத்தம் ஆகியவற்றில் மருத்துவரின் பங்களிப்பு மிக அதிகமாக உள்ளது. பெண்கள் பெரும்பாலாக தங்களின் உடல் மற்றும் மன ரீதியான கோளாறுகளை உதாசீனப்படுத்துகின்றனர். குடும்பத்தின் ஆணிவேராக மற்றும் இருதயமாக இயங்கும் பெண்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி மருத்துவரின் ஆலோசனை பெறுதல் மிக அவசியம். முக்கியமான காலகட்டங்களில், குறிப்பாக பிரசவித்த பெண்கள், குழந்தைகள் பராமரித்தலில் கவனம் செலுத்தி தங்களின் ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்கின்றனர். குழந்தையின்மை சிகிச்சை பெறும் பெண்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர். மெனோபாஸ் பெண்கள் உடல் மற்றும் மன அழுத்தம் பிரச்சனையால் பாதிக்கப்படுகின்றனர். பெண்களின் உணவு பழக்கம், உடல் பயிற்சி, மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நோய் வருமுன் காத்தல் நன்று. வருடம் ஒரு முறை மருத்துவரிடம் உடல் பரிசோதனை செய்து ஆலோசனை பெறுதல் மிகவும் அவசியம். தாய்மையை போற்றுவோம், பெண்மை காப்போம், நோய் தடுப்போம். நன்றி.
2: என்னுடன் கைகோர்த்து பணிபுரியும் மருத்துவர்களுக்கும், செவிலியர்களுக்கும், துப்புரவு தொழிலாளர்களுக்கும் மற்றும் என்னை நாடி வரும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மருத்துவ தின நல்வாழ்த்துக்கள்.
0: மதிய நேரத்தில் மனம் வைக்கும் பாடல்களின் சங்கமமாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த கானங்கள். நிறம் 1:13. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9.

தெய்வ பிரிவி படத்திற்காக பாட கேட்டோம். நேரம் 1:17. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வசந்த கானங்கள், வசந்த கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கள்ளத்தூர் கண்ணம்மா படத்திற்காக.

என்ற காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வசந்த கானங்கள் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் நேரம் 1:21.

ஏஎம் ராஜா பி சுசிலா குரல்களில் பாடல் கேட்டோம். கல்யாண பரிசு படுத்திருக்காக வசந்த கானங்கள் கேட்டுட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 1:24 நிமிடத்தில் நீ அடுத்த பாடல் தேன் இலவு படுத்திருக்காக

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

காத்திருந்த கண்கள் படத்திற்காக பி சுஷிலாவின் குரலில் பாடல் கேட்டோம். நிரம்பூரும் மணி 36 நிமிடம். காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதய கமலம் படத்திற்காக.

மனமயக்கும் பாடல்களின் சங்கமமாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த கானங்கள். நேரம் 1:40 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் சுமதி என் சுந்தரி படத்திற்காக பி. சுஷிலாவின் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இதுவரை மனமயக்கும் பாடல்களின் சங்கமமாய் அந்த கால ஞாபகங்களை ஞாபகப்படுத்தி சென்றது. மனதை விட்டு நீங்காத காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்தோம் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்தி அறிக்கை திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருள்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அறிவு திறனுடனும் வலுவான விழுமியங்களுடனும் அர்ப்பணிப்புடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், உள்ளடக்கிய வளமான தேசத்தில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார். மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் பதக்கங்களை குவித்துள்ளதற்கு பாராட்டு தெரிவித்த அவர், மகளிரின் உறுதியான மனப்பாங்கையும் ஆக்கப்பூர்வமான விருப்பங்களையும் இது பறைசாற்றுவதாக குறிப்பிட்டார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து குடிமக்களுக்கு ஆளுமை வழங்கி ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அனைவரின் வாழ்க்கையிலும் அது ஒரு அங்கமாகவே மாறிவிட்டதாக கூறினார். தடையற்ற மின்னணு பண பரிவர்த்தனை, நேரடி பண பரிமாற்றங்கள் பயனாளிகளை சென்றடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இலகுவான வாழ்க்கைக்கு மின்னணு தொழில்நுட்பம் ஆற்றல்மிகு கருவியாக உருவெடுத்துள்ளது என்றார். கிராமங்கள் 2 மற்றும் 3 அடுக்கு நகரங்களுக்கு டிஜிட்டல் இந்தியாவின் அலை பரவி புதுமையான சிந்தனைகள் முன்னெடுக்கப்படுவதாக எடுத்துரைத்தார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் மருத்துவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை டீன் டாக்டர் எஸ் குமாரவேல் மருத்துவர் தினத்தின் முக்கியத்துவம் குறித்து எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: மருத்துவர்கள் பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் இருந்தாலும் அவர்களது மைய நோக்கமும் கருத்தும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதும், அவர்களது வலியையும் நோயையும் முடிந்தவரை நீக்கி அவர்களை ஆற்றுப்படுத்துவதும் ஆகும். எல்லா வயதினரிலும் இருக்கக்கூடிய எந்த பாலினத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மதம், எந்த மொழி, எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும், அவர்களுக்கு மருத்துவம் வழங்குவது மிக முக்கியமான கடமையாகும். நோயை அகற்றுவது மட்டுமல்லாமல் அவர்கள் நலமுடன் வாழ வழி செய்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள். நேரம் கருதாது, தன்னலன் கருதாது இருக்கக்கூடிய முக்கிய தொழிலாக இது கருதப்படுகிறது.
0: இந்நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மினி மாரத்தான் மற்றும் வாக்குத்தான் போட்டிகள் நடைபெற்றன. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புறங்களிலும் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன் மூலம் கிராமப்புற வேலைவாய்ப்பு, வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் நிலையான கிராம மேம்பாட்டிற்கான வலுவான கட்டமைப்பு உருவாகும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழகத்திற்கு 7,957,57,00,000 ரூபாயை ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நம் நாட்டின் ராணுவத்தை அதிநவீனப்படுத்துவதற்கான பணிகள் உயர் முன்னுரிமையுடன் மேற்கொள்ளப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் 31வது தளபதியாக இன்று பொறுப்பேற்ற அவர், எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப நிலைப்பாடுகளுடன் ராணுவம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். நாட்டில் 19 கிலோ வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் இன்று குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் சிலிண்டர் விலை 172.50 ரூபாய் குறைந்து 3,106 ரூபாயாக விற்பனையாகிறது. தாவிகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையில் தோழமை கட்சிகளின் முதல் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. கூட்டணியின் பெயர் உள்ளிட்டவை குறித்து

0: இதில் முடிவாகும் என தெரிகிறது. காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இதில் பங்கேற்கின்றன. இதனிடையே முதலமைச்சரை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர்கள் இன்றைய கூட்டத்தில் தங்களது கட்சி கலந்து கொள்ளவில்லை என்றும் தாவைக்காவிற்கு வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பதாகவும் கூறியுள்ளனர். திமுகவில் அமைக்கப்பட்டுள்ள 10 பேர் கொண்ட மறுசீரமைப்பு ஆலோசனைக் குழுவினருடன் நாளை ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்நிலையில் அஇஅதிமுகவின் மகளிர் அணி நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி முக்கிய ஆலோசனைகளை சென்னையில் மேற்கொள்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்டவை குறித்து இதில் விவாதிக்கப்படுவதாக தெரிகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் இளநிலை பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை சென்னையில் இன்று வெளியிட்டு பேசிய அவர், வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மாற்றுத்திறனாளிகள், அரசு பள்ளி சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்றார். அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டின்படி 46,604 பேர் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ஜூலை 20ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆன்லைன் மூலம் நடைபெறும் என்றார். தமிழகத்தில் இளையோர் அதிக அளவில் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், போதைப்பொருள் பழக்கத்தால் இரத்த கொடையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறினார். போதைப்பொருள் பழக்கத்தை இளையோரிடையே முற்றிலும் ஒழிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை துறைகளில் ஒப்பந்தத்திற்காக பணம் கொடுத்து ஏமாந்தவர்களோ பாதிக்கப்பட்டவர்களோ புகார் தெரிவிக்கலாம் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று இதனை தெரிவித்த அவர், தம்மிடம் நேரடியாகவோ மின்னஞ்சல் முகவரி மூலமாகவோ புகார் அளிக்கலாம் என்றார். இத்தகைய புகார்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் பணம் மீட்டுத் தரப்படும் என்றார். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் டெண்டர் பதிவு குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் சென்னையில் இன்று வெளியிட்டார். டெண்டருக்கான வங்கி உத்தரவாதம் மின்னணு வடிவில் இருந்தாக வேண்டுமென இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு மாவட்டத்திற்குள் பதிவு செய்த ஒப்பந்ததாரர்கள், அதற்கான டெண்டரில் பங்கேற்க தகுதியானவர்கள், நீர்நிலையை புனரமைக்க விரும்பும் நிறுவனங்கள், அமைப்புகள் உள்ளிட்டவை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி பிலிகுண்டுலுவில் விழிப்புணர்வு பயணத்தை இன்று தொடங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது 4 நாட்கள் விழிப்புணர்வு பயணம் சேலம், கரூர், திருச்சி, மயிலாடுதுறை மாவட்டங்கள் வழியாக பூம்புகாரில் நிறைவடையும் என்றார். தாவைக்கா தலைவர் குதிரை பேரத்தில் நேரடியாக ஈடுபட்டதாக கூறி திமுக சார்பில் தமிழக ஆளுநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் பேசியதை சுட்டிக்காட்டி, ஆளுநர் இது தொடர்பாக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு உத்தரவிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறினார். நாகை மாவட்டத்தில் இயல்பை காட்டிலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டத்தில் நிலவும் கடும் வெப்பத்தினை சமாளிக்க இயற்கையான முறையில் தென்னை மரங்களில் இருந்து கிடைக்கின்ற இளநீரும் பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் நுங்கும் சாலையோர வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் நல்ல வருவாய் கொடுத்து வந்தாலும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தாகத்தினை தீர்க்கும் இயற்கை விளைபொருட்களாக அனைவராலும் அதிக அளவில் விரும்பி வாங்கி உண்ணப்படுகிறது. வெயிலின் தாக்கம் தொடர்வதால் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெயில் தாக்கத்தினால் பாதிப்படைந்தால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தொடர்ந்து தனிவார்டு அமைக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திருச்சி, அரியலூர், நாகை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கியது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்குள் பக்தர்கள் கைபேசி எடுத்துச் செல்ல தடை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையே 5 20 போட்டிகளும் 3 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளும் வரும் 19ஆம் தேதி வரை இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியாவின் லீயை இன்று எதிர்கொள்கிறார்.

0: மகளிர் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ஆகர்ஷி கஷ்யப், தேவிகா சிகாக் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்மை இசையால் இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நேரம் 2:16. நாம் இணைந்திருப்பது பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. பல மொழி பாடல்களை இன்னைக்கு கேட்க இருக்கிறோம் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. முதல் பாடல் தமிழ் படம் பாடலாக ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக, இதோ அந்த பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நம்மை இசையால் இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இன் பன்மொழி பாடல்கள். அடுத்து வரும் பாடல் 100% லவ் அப்படின்ற திரைப்படத்திற்காக, தெலுங்கு திரைப்படத்திற்காக வரும் பாடல் இதோ உங்களுக்காக.

இனிமையான இசையோடு நம்ம இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நேரம் 2:26. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள். அடுத்த பாடல் ஆஷிகூட் 2 திரைப்படத்திற்காக வந்த பாடல். இது உங்களுக்காக

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜலட்சுமி, அரசு சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகிறேன். அடிப்படையில் நான் ஒரு நர்ஸ். முதலில் அனைவருக்கும் மருத்துவர்கள் தின நல்வாழ்த்துக்கள். மக்கள் நோயின்றி ஆரோக்கியமாக வாழ மருத்துவர்களின் பங்கு மிக இன்றியமையாதது. நேரம் பொருட்படுத்தாமல், பகலிரவு பாராமல் சேவை செய்யும் மருத்துவர்களோடு நானும் சேர்ந்து பணிபுரிவதில் எனக்கு பெருமையாக உள்ளது. ஆரோக்கிய சேவையின் மூலமாக மருத்துவர்கள் செய்யும் ஒவ்வொரு பணிகளும் மனித சமுதாயத்திற்கு நிச்சயம் தேவை. ஆரோக்கியமான மக்கள்தான் பொருளாதார தன்னிறைவை பெற முடியும். இவர்களால் தான் நாட்டில் முன்னேற்றம் ஏற்படும். நம் பாரத நாடு வல்லரசாக மாறுவதற்கு முதன்மையான மருத்துவர்கள் நிச்சயம் தேவைதான். என்றும் ஆரோக்கியத்தை பேணும் அளவில்லா முயற்சியில் சோர்வின்றி ஈடுபட்டு கொண்டிருக்கும் எமது அனைத்து மருத்துவர்களுக்கு மீண்டும் எனது மருத்துவர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.
3: இனிமையான இன்னிசையோடு நம்ம இணைத்திருப்பது நமது மதுரை FM ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz. இன்னிசையால் நம்ம இணைத்திருப்பது பன்மொழி பாடல்கள். அடுத்து வரும் பாடல் பரமாத்மா திரைப்படத்திற்காக. இதோ அந்த பாடல்.

பன்மொழி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் நேரம் 2:38. அடுத்து வரும் பாடல் பிரேமம் திரைப்படத்திற்காக. இதோ அந்த பாடல்.

பன்முக இசையால் நம்ம இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் பன்மொழி பாடல்கள். அடுத்து வரும் பாடல் ஃபனா திரைப்படத்திற்காக, இதோ அந்த பாடல்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: என்றும் இசையோடு நம்ம இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள். இனி வரும் பாடல் கீதா கோவிந்தம் திரைப்படத்திற்காக வரும் பாடல் இதோ.

நம்மை இசையால் இதுவரை இணைத்திருந்தது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் பன்மொழி பாடல்கள். இனி தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய.

ஆகாஷ்வாணி. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவு

மாவட்டங்களும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 8 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு பகுதியில் 4 சென்டிமீட்டர், சின்கொனா நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் உப்பாசி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த் மதுரை மாவட்டம் புலிப்பட்டி சென்னை அம்பத்தூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி மேல்பவானி பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் சென்னை தண்டையார்பேட்டை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஒரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். சேலம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கடலூர் திண்டுக்கல் திருநெல்வேலி ராமநாதபுரம் நீலகிரி வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. அதிகள வெப்பநிலை மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான இடிமழை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 3ஆம் தேதியன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி தேனி கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். வட தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 4ஆம் தேதியன்று நீலகிரி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று தொடங்கி இம்மாதம் 4ஆம் தேதி வரை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 3ஆம் தேதியன்றும் 4ஆம் தேதியன்றும் நீலகிரி தேனி கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். 4ஆம் தேதியன்று கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி இம்மாதம் 5ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3 மணி, தொடர்வது NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை நேயர்களுக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தில் ஓய்வு பெற்ற மூத்த விஞ்ஞானி டாக்டர் மாரியப்பன் வழங்குகின்ற ஒரு நல்ல செய்தியை என்னவென்றால், இன்றைய

மருத்துவ உலகத்தில் இந்திய மருத்துவர்கள் தினத்தில் இந்திய மருத்துவர்கள் செய்கின்ற பணிகளை வாழ்த்தி அவர்களுக்கு சிறப்புடன் மகிழ்ச்சியுடன் வாழ என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக அவர்கள் செய்கின்ற பல்வேறு கடமைகளில் விபத்து சமயத்தில் அவர்கள் ஆற்றுகின்ற பணி மிகவும் சிறப்பானது. மகப்பேறு மருத்துவமனையில் குழந்தை பெறுவதற்கு வருகின்ற தாய்மார்களுக்கு உதவக்கூடிய மருத்துவர்கள் மருத்துவச்சிகள் அனைவருக்கும் இந்த நாளில் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பல்வேறு துறைகளில் கூடுதலாக அவர்கள் கவனம் செய்து அவர்கள் ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டு நல்லதொரு கண்டுபிடிப்புகளையும் செய்து கொண்டு வருகின்றார்கள். இதுபோன்று கல்லீரல் இதயம் போன்ற துறைகளிலும் சிறப்பாக பணி செய்கின்ற அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்புடன் பணி செய்ய மிகவும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.

9 நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பண்பலையில் நாம் கேட்க இருப்பது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் சென்னை 28 திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் வரிகளில்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நா முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் சிவா மனசு சக்தி திரைப்படத்திலிருந்து.

0: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வாலியின் வரிகளில் குங்குமப்பூவும் கொஞ்சுப்புறாவும் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 90 கோடிக்கும் மேற்பட்ட சுகாதார கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் நாள் ஒன்றுக்கு குறைந்தது 300 ரூபாய் ஊதியம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் ஒப்பந்ததாரர்களை பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மகளிரணி நிர்வாகிகள் ஆலோசனை

கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதர்ஷ்னி ஸ்ரீ, தன்வி பத்ரி, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரெல்லி ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்.

இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதர்ஷ்னி ஸ்ரீ, தன்வி பத்ரி, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரெல்லி ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினன் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம், இனிமையான வாழை வணக்கம். நாம் இணைந்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் 100.9 ராமேஸ்வரம் எஃப்எம்ல ஆட்டக்கலம். 4:03 நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்மளோட இணைஞ்சிருக்காங்க யார் யாரு அப்படின்னா, நான் உங்கள் அன்பரசன் மற்றும்
1: செண்பகவல்லி.
0: வணக்கம் மேம்.
1: வணக்கம். இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் வந்து அப்படியே சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக ரெடியாக காத்துட்டே இருப்பாங்க. ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன வரப்போகுது, என்ன விளையாட்டு வரப்போகுது அப்படின்னு. ஸோ என்ன விளையாட்டு?
0: கண்டுபிடி கண்டுபிடி,
1: பாட்டை கண்டுபிடி. அதுதாங்க இன்னைக்கு. அதாவது ஒரு பாடலோட இடையில இருக்கக்கூடிய வரிகள் நாங்கள் கொடுப்போம். அந்த வரிகளை வச்சு அந்த பாட்டை கொடுத்த உடனேயே நீங்கள் வந்து அதோட முதல் நிலை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடணும்.
0: அப்படி கண்டுபிடிக்கலனா நேயர்கள் வரலாம். ஆனா உங்க விருப்ப பாடல் இல்ல, எங்க விருப்ப பாடல். நீங்க ஜெயிச்சா நாங்க தான் பரிசு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி
1: பாட்டு நம்ம தான் கொடுப்போம். அது அவங்களுக்கும் தெரியும். சரி, அதெல்லாம் விடுங்க. அன்பரசன், உங்களுக்கு என்ன மாதிரி பாட்டு பிடிக்கும்?
0: வரக்கூடிய
1: முதல் நேயர் 4:04 வணக்கம்.
2: கோவிலுக்கு அழகு தெப்ப குளம், மதுரை பண்பலை இருப்பது சின்ன சொக்கி குளம், எல்லா நிகழ்ச்சியும் கலக்கி கொண்டு இருப்பது ஆட்டக்கலம். அனைவருக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சொல்வது
2: மதுரை செல்லூர் குமரன் பத்திரமா.
1: குமரன், ரெடியா இருக்கீங்களா?
2: இன்னைக்கு நடுத்தரமான பாடல் போட்டுருங்க.
1: நடுத்தரமான பாடல், சரி கண்டிப்பா உங்களுக்கான ஒரு பாடல் கேளுங்க.
0: உங்களுக்காக நடுவுல இருந்தே ஒரு பாட்டு போட்டுருவோம்,

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஒரு தேவதை போல ஒரு பெண் இங்கு வந்தது, தம்பி உன்னை நம்பி.
2: தம்பி இங்கதான் இருக்கேன், அக்காவும் பக்கத்துல இருக்காங்க.
0: தம்பி வந்து தம்பி தம்பி என்ன இங்க குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நேயர் வந்தீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: அழகா கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்த நேயர்.
0: நன்றி நன்றி. 4:05 ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர்.
2: அடுத்த நேயர் வந்துகிட்டே இருக்காங்க.
3: வணக்கம் செந்தவள்ளி அம்மா.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
3: பக்கத்துல இருக்கிற சார் உங்களுக்கும் வணக்கம்.
2: வணக்கம்.
3: மல்லிகாரமம் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்துல இருந்து.
0: சரி, உங்களுக்கு எந்த காலம்?
4: அப்படி கேள்.
3: எனக்கு பழைய பாட்டை போடுங்க.
0: 1930-20 வந்த படம் போடவா?
2: ஹரிச்சந்திரா போடுங்க பாட்டுல.
3: விளங்கிரும்.
0: சரி ஓகே, உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்கலாம், கேளுங்க.

0: போட முடியாதே.
1: போட்டியோட நிபந்தனை என்ன? கொஞ்சோண்டு போடுவோம், நீங்க நிறைய கண்டுபிடிக்கணும்.
2: படம் அன்னை ஒரு ஆலயம்,
0: எங்க பாட்டு தான் வேணும்.
2: நதியோரம்
0: எப்படி போட்டாலும் கண்டுபிடிக்கிற ஆளு நீங்க.
2: நாடல் ஒன்று
0: அப்புறம் என்ன, அப்படியே தெரியாத மாதிரியே நடிக்கிறீங்க.
2: இல்ல இல்ல நடிக்கிற நம்ம நாங்க தான் நடிக்க முடியுமாமா உங்களுக்கு முன்னாடி.
0: இல்ல அப்படியே தெரியாத பாட்டு அப்படியே ரொம்ப அப்படியே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியே ஃபீல் போட்டுத்தீங்க.
1: அதாவது ஒரு படத்தோட டயலாக் மாதிரி இருக்கு, நடிகண்டா நீங்க நடிகண்டான்ற மாதிரி. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர்
0: அருமையா கண்டுபிடிச்சிட்டாங்க. 4:06 ஆட்டக்குளம் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்படை 100.9. வணக்கம்.
1: வணக்கம்
3: மேடம்.
0: வணக்கம்.
3: நான் உசோமத்திலிருந்து ஜெகன் பேசுறேன் மேடம்.
0: நான் ரெண்டு பேர் பேசுற மாதிரி இருக்கு.
3: இல்ல மேடம் ஒருத்தர்தான் பேசுறேன்.
0: ஒருத்தர்தான். சரி உங்க பேரு எங்க இருந்து பேசுறீங்க மறுபடியும் சொல்லிருங்க.
3: நான் உசோமத்திலிருந்து ஜெகன் பேசுறேன் மேடம்.
0: ஜெகன் ரெடியா இருக்கீங்களா?
3: ரெடியா இருக்கேன் மேடம்.
0: சரி பாடல் உங்களுக்கான பாடல்.

0: என்னாச்சு?
1: வாய் வரி வந்துருச்சு.
0: சரி, இன்னொரு முறை உங்களுக்காக கொடுத்துடலாம்.
1: அவங்களுக்காக இன்னொரு முறை அந்த பாடல்.

0: முயற்சி பண்ணுங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய நேர்கள் கண்டுபிடிக்கிறாங்களான்னு கேட்கலாம்.
1: அதற்கு முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: வாழ்க்கை ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும், போராடி வெல்லடா, போட்டி போட்டு கொள்ளடா.

பேட்டைக்கு வந்து சிறப்பித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் பேட்டைக்காரன் பாட்டி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்கவாதமா கூட இருக்கலாம். எது வரனாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நம்மை இசையால் இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இன் ஆட்டக்களம். ஆட்டக்களத்தில் இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்னு விளையாடிட்டு இருக்கோம். கண்டுபிடி கண்டுபிடின்னொன்னே ஒருத்தர் கண்டுபிடிச்சு நம்மளை தேடி ஓடி வந்திருக்காரு புகழோட. யார் அவருன்னு அவர் வாயாலே கேட்போம். யார் சார் நீங்க?
3: மாலை வணக்கம். இன்றைய ஆட்டக்களத்தோட களம் வந்து கண்டுபிடி கண்டுபிடி.
4: சரி, பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 3 பேர் ஆட்டக்களம்.
5: ஒரு குரு பார்த்தாயா அலைராஜ்ய
4: மண்ணு நிறைய இருக்காங்க, வந்துட்டே இருக்காங்க. சோ 3 பேரு உங்களுக்காக பாட்டு போறதுக்கு ரெடியா இருக்கும். அங்க
6: அவங்களே
4: தான்
6: நாங்க 3 பேரும் அப்படின்னு பாட்டு பாடலான்னு எனக்கு ஆசையா இருக்கு. பாடினா ஓடிடுவாங்களே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பொறுமையா இருக்கு.
4: சரி, பொறுமையா இருங்க. அன்பரசன் இப்ப நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம்.
2: கண்டிப்பா வருக. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: பேசுறீங்க
7: விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
4: விஜயலட்சுமி சொல்லுங்கம்மா, உங்களுக்கான பாட்டு கேட்டலாமா?
7: பழசா போட்டீங்கன்னா
2: சொல்லிடுவேன். இதோ உங்களுக்கான பாடல்.
8: புகழ் தேர்ந்ததென்று கலங்கிடக் கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்க.
4: புதுசா கொடுத்துட்டோம். நாங்க யாரு பழசு கேட்டாலும் பழசெல்லாம் கொடுக்க மாட்டோம், புதுசா தான் கொடுப்போம்.
2: அவர்களுக்கான பாடல் இதோ நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்.
8: கனவுகள் தேர்ந்ததென்று கலங்கிடக் கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்க சொல்லியதே.
2: இப்ப நீங்க தூங்காம அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க சொல்லுங்க.
7: என்ன
2: புகழ், நீங்க அந்த பாட்டை கண்டுபிடிச்சீங்களா?
3: நான் அடுத்த நேயருக்கு அந்த பாடலை
2: கொடுத்துடலான்னு பாக்குறேன். எப்படியா
4: இருக்காங்க நிறைய பேரு ஆட்டை கலைக்கிறதுக்குன்னு. சரி, இப்ப அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
9: இருவருக்கும் மாலை வணக்கம். ஜெய்ஹிந்துபுரத்துல இருந்து பாலசுப்ரமணியம்.
2: இருவருக்கும் மாலை வணக்கம் சொன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா
9: இருக்கும். மாலை வணக்கம்.
3: மாலை
9: வணக்கம்.
2: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
9: ஜெய்ஹிந்துபுரத்துல இருந்து பாலசுப்ரமணியன்.
4: சொல்லுங்க ஐயா, ரெடியா இருக்கீங்களா?
9: ரெடியா இருக்கேன், போடுங்க பாட்டை.
4: இப்படிதான் வரணும், எந்த பாட்டுனாலும் போடுங்கன்னு சொல்லிட்டா உங்களுக்கு ஈஸியா

0: ஒரு தடவை போட்டோம் சார்.
1: உங்களுக்காக கடைசி முறையும் இறுதி முறையும் கூட இதுதான்.
2: முகம் பார்த்தால் தோணுதடி, வானத்து நிலவு சின்னதடி, மேகத்தில் மறைந்து பாக்குதடி.
1: கண்டுபிடிங்க, கண்டுபிடிங்க.
0: நல்லா தெரிஞ்ச பாட்டு தான்,
3: நல்லா தெரிஞ்ச பாட்டு. எல்லாமே நல்ல ஹிட்டான சாங்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம்.
4: கண்டுபிடிங்க, ட்ரை பண்ணுங்க.
0: தலைப்புவரி மட்டும் லாக் ஆகி நிக்கிற மாதிரி
3: லாக் ஆகி நிக்குது.
0: ஓகே, நன்றி சார்.
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேருக்கு போய்
5: எல்லாம் முடிஞ்சு போச்சு. அம்பிடிக்கா
1: இல்ல, அவருக்கு நாளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு என்ன விளையாட்டுன்னு நமக்கு தெரியாது, வரவங்களை வச்சு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நேர கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யார் எங்க இருந்து வணக்க வணக்கம்
0: மூவருக்கும் மாலை வணக்கத்தை. நான் காரைக்குள்ள சாமிநாதன்.
4: இந்த வட்டம் என்ன மறக்கல,
3: அதனால நீங்க நீங்க மட்டும் தான் பேசுறீங்க அவர்கிட்ட. ஐயாவுக்கு
5: வக்கத்தை பாடுறா.
4: உங்களுக்கான பாடல் கேட்டலாமா?
0: கேளுங்க, கொடுங்க கொடுங்க சார்.
1: அவருக்கான பாடல் இது.

0: யாருக்கு யார் யார் யாருக்கு யாரும் ஜானகின்னு
1: வரும், கரெக்டா கண்டுபிடிங்க.
0: யாருக்கு யார் இந்த ஜானகின்னு வரும் மேடம் அந்த பாட்டு?
1: இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் லைன் வந்து அது கிடையாது.
2: நம்ம பண்பலை அறிவிப்பாளர் மாதிரியே சொல்றாரு.
3: ஆமாப்பா, நான் சொல்லணும்னு நினைச்சேன், அவர் சொல்லிட்டாரு.
0: இன்னொரு முறை
3: அவருக்காக.

0: அப்படியே அருமையா மாட்டு வண்டியில அப்படியே ஒரு பாட்டு அப்படியே சடக் டடக்குன்னு ஈஸியா குழுவெல்லாம் கொடுத்துட்டோம்.
1: டடக் டடக் நான் குதிரை வண்டி இல்லையா? அப்ப
0: நீ எப்படி வேணா வச்சுக்கலாம். ஜானகி அவங்க பாடின பாட்டு தான். என்ன பாட்டு டக்குன்னு
2: சொல்லுங்க.
0: வழிபெற்றலாம் நிறைய நேரம் நம்ம சந்திச்சாச்சு. 4:19 ஆட்டக்கலம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 4:23, ஆட்டக்களம் கேட்டிருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
4: ஆட்டக்களத்தின் இன்றைய களம் வந்து கண்டுபிடி கண்டுபிடி பாட்ட கண்டுபிடி,
3: பாட்டோட முதல் வரிய கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம்.
5: வரக்கூடிய
6: அடுத்த நேயர் கேட்டது தப்பாயா? அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: வருக, வணக்கம்.
7: வணக்கம், வணக்கம், புகழ், வணக்கம், மூன்று பேருக்கும் வணக்கம்.
4: இந்த ஓட்டம் இவர் என்ன?
3: ஐயோ சிரிப்பா பாருங்க, ஸ்பெஷலா அவங்க சொல்லிட்டீங்கன்னு எவ்வளவு சிரிப்பு.
7: மதுரை பில்லாபுர மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர் லால் பேசுறேன். சபாரண போடுங்க.
3: போதும்,
7: நல்லா இருக்கீங்களா? புகழ், நல்லா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன். களம் காண்போமா?
7: புதுசா வந்திருக்கீங்களா?
4: ஆமா ஆமா ஆமா ஆமா. நீங்க களத்தை
7: நல்லா சுறுசுறுப்பா பேசுங்க. நீங்க
5: தெரியுதுல்ல, ரொம்ப பேசுவோம்.
3: ஒன்னேதான்ப்பா சொல்றாங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பாடல் வந்து ஞாபகத்துக்கு வருது. இன்னொன்றையும் போடுங்க.
0: சரி, இன்னொரு முறை உங்களுக்காக
1: போடுங்க.

0: அழகிய
1: தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எளிதிய மடல் மெல்ல மொழி வரும் அழகனும் குரல்
2: பாத்தீங்களா. அவர் அப்படியே குசியில பயங்கரமா பாட்டெல்லாம் பாடிட்டு
3: நீங்க சொல்லிட்டீங்கன்னா லீக் பண்ணிட்டு
2: இதெல்லாம் வேற நடக்குதா? நாங்க இங்க பேசிட்டு இருக்கும் போதே மறுபடியும் இங்க க்வெஸ்சன் பேப்பர்லாம் வேற லீக் ஆயிட்டு இருக்கு.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: 4:26 மாட்டக்களம்
0: களம் காண வரும் அடுத்த நேயர் வாங்க. யாரு, எங்கிருந்து?
3: கண்டுபிடி கண்டுபிடி பாட்ட கண்டுபிடி.
4: ஹலோ,
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: மாலை, வணக்கம் மேடம்.
2: உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
4: மாமவீரர் முத்துப்பட்டி, பாலமுருகன் பேசுறேன்.
2: பாலமுருகன், சொல்லுங்க.

0: உங்களுக்கான பாடல்.
1: அவருக்கான பாடல் இந்த மாதிரி பாடலை எனக்கு கொடுத்த நான் ஏமா கண்டுபிடிச்சிருவேன். நேயர்களை கண்டுபிடிக்க மாட்டாங்களா?
2: சொல்லுங்க. டங்குன்னு
1: போட்டு சூப்பரா எதுவும் நேரலாம்.
2: நன்றி, அருமை அருமை, நன்றி. இப்போ மாலை திண்டல் பாட்டெல்லாம் போடுறீங்களேன்னு அங்கிருந்து வேற ரெண்டு பேர்
3: என்ன?
1: ஆமாப்பா, நான் பாட்டு பாடி களைச்சு போயிட்டு அதனால சோடா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க.
2: சோடாக்கு பதிலா டீ ஏதாவது குடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: மேமுக்கும் தொண்டை வரன்றிச்சு போலுக்கு.
3: அடுத்த போயா முதல்ல
2: திட்டுறதெல்லாம் இப்படி எல்லாம் எப்படி எல்லாம் திட்டுறாங்கன்னு பாருங்க.
0: டீம்ல நான் ஒருத்தர் இருக்கேன்,
2: மறந்துடாதீங்கப்பா. சோடாவா இருந்தாலும் சரி, டீயா இருந்தாலும் சரி, அங்க ஒரு பார்சல்
3: சம்பந்தம் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது.
1: மூணுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்க மாதிரியே தோணுது, அதுதான் உண்மையான விஷயம்.
2: நேயர் வந்து இப்ப நேயர் கோபிக்க போறாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். 4:27
2: வந்துட்டீங்க. யாரு? வணக்கம்.
1: என்ன ஒரு சத்தம்? இப்ப என்ன நிசப்தமா இருக்கு?
3: இந்த நக்கல்லாம் வேணாம்.
1: சரி, அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்களுக்கான பாடல் கேட்டலாமா? உங்களுக்கான பாடல் இதோ.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: உங்களுக்காக ஒரு முறை திரும்ப கேட்கலாமா?

0: கதலாச்சா வந்துருச்சா பாட்டு? வரலையா? சரி, படம் பேர் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன படம்?
1: கௌசல்யாவும்
0: பிரபுதேவாவும்
2: கேக்குறீங்க,
0: டான்ஸ் ஆடுவாங்க, அந்த படம் என்ன பாட்டு அதுதானே தெரியல.
3: இது வேறயா?
0: சரி பரவாயில்லம்மா, ரொம்ப அற்புதமா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, அடுத்தடுத்து வரக்கூடிய நேயர்கள்லாம் கண்டுபிடிக்க காத்துட்டே இருக்காங்க. சரி, ஒரு நேயர் எடுத்துடலாம். வணக்கம்.
4: வணக்கம்ப்பா.
2: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
4: கொண்டைம்பட்டி முத்துராசு. காலத்தால் அழியாத காவிய கானத்துல போடுங்க, புதுப்பாட்ட பேசி போட்டாங்க தெரியாது.
0: காலத்தால் அழியாத காவிய கானங்கள் மதியம் ஒரு மணிக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில தானே வரும்.
5: நாங்க தோசை ஒரு சைடு மட்டும் திருப்பி போட மாட்டோம், ரெண்டாவது சைடு நாங்க திருப்பி போடுவோம். அதனால நாங்க இங்க
3: குடுக்கமா பேசுறது, குதிச்சு குச்சு விளையாடுறதெல்லாம் இங்க வேணாம்.
0: சரி பரவாயில்ல, உங்களுக்கு என்ன பாட்டு வருதுன்னு கேக்கலாம்.
5: உங்களுக்கான பாடல் இதோ.
4: போறேன்.

0: மீண்டும் அதே பாடல். இந்த பாடலை கண்டுபிடிக்காம அடுத்து நாங்க போக மாட்டோம்.
1: இப்படி பாடுதே எனக்கு வேணாம்னு சொன்னப்பா. பழைய பாட்டுகளே எத்தனையோ வாட்டி எம்ஜிஆர்
0: அவங்களுக்காக ஒரு புது பாடல் கொடுங்கப்பா. வேற பாடல் கொடுத்துடலாம் கண்டிப்பா. அவருக்காக கேட்டதுனால அவருக்கான வேற ஒரு பாடல்.

0: பழைய பாடல் கேட்டீங்கன்னு ஒரு அருமையான
1: முத பாட்டு நல்லா தப்பா இருந்துச்சு, பெரிய ராபுக்கு வாய்க்கு வர
0: மாட்டேங்குது. நன்றி நன்றி அருமை, தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: குட் மார்னிங் எவ்ரி ஒன், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் டாக்டர் பிரியதர்ஷினி, ஸ்கின் ஹேர் லேசர் அண்ட் காஸ்மெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட், தோல் முடி மற்றும் அழகியல் சிகிச்சை மருத்துவர். டுடே இஸ் ஜூலை 1st, நேஷனல் டாக்டர்ஸ் டே. ஸோ டாக்டர்ஸ் டேயை நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் கடவுள் மாதிரின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ காட் கிவ்ஸ் லைஃப் பட் டாக்டர் சேவ்ஸ் லைஃப். ஸோ டாக்டர்ஸ் ஆர் ஹியூமன்ஸ் தான். ஸோ அவங்களும் எல்லாரும் மாதிரியும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஸோ அவங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய கவலைகள் எல்லாமே இருக்கும். பட் அதெல்லாம் அவங்க தாண்டி, அந்த அஹட் அதெல்லாம் தாண்டி தான் அவங்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே கேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனாகவும் இருக்கலாம், ஃபேமிலிலையும் இருக்கலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி தான் அவங்க பேஷண்ட்ஸை பார்க்க வராங்க. ஸோ அப்படி பார்க்க வரும்போது அவங்க டெடிக்கேஷன், அவங்க சாக்ரிஃபைஸ், அவங்க பண்ணக்கூடிய

0: அப்படி அந்த விஷயத்தை தான் நம்ம டாக்டர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ கடவுள் நம்மளுக்கு ஒரு முறை பிறக்கிறதுக்காண்டி சான்ஸ் கொடுப்பாரு, அதான் காட் கிவ்ஸ் லைஃப். பட் டாக்டர் ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு சேவ் பண்ணுவாங்க அந்த லைஃபை. ஸோ அந்த டேவை தான் நம்ம டாக்டர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணுறோம். விமன் டாக்டர் அண்ட் மென் டாக்டர். ஸோ ஃபீமேல் டாக்டர் நான் ஸோ நான் ஃபீமேல்னா நான் இந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். விமன் டாக்டருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க ஃபேமிலியும் பார்த்துக்கணும், ப்ரொஃபஷனையும் பார்த்துக்கணும். ஸோ ஒவ்வொரு நான் எம்டி பண்ணும் போதும், அதுக்கப்புறம் டிஎம் பண்ணும் போதும், நிறைய ப்ரொஃபஷன் நம்ம மேல் மேலும் ஸ்பெஷாலிட்டி பண்ணும் போதும் ஃபேமிலி மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களோட கிட்ஸை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம லைஃபையும் பேலன்ஸ் பண்ணி எல்லாம் கொண்டு போகிற மாதிரியும் இருக்கும். ஸோ வி ஆர் ஆல்சோ ஹியூமன்ஸ். இந்த டாக்டர்ஸ் டே டாக்டர் ஆகிறதுக்கு ஐ எம் ஃபீல் so proud of being a doctor. So in the doctor's day la thank and I feel so special and happy doctor's day to all my fellow doctors and I feel so happy and thank you our india radio for giving me the opportunity to speak on this special day. Gratitude ngra oru mukkiyamaana word nama ellarkume life la inda situation ku romba theviya ulladhu. Gratitude nammalku life la irundhale podum, we will be happy at all times. Thank you.
1: Madurai FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: கண்டுபடி கண்டுபடி விளையாடிட்டு இருக்கோம் நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரம் 4:38 ஆயிட்டு இருக்கு.
1: ஆட்டக்கலத்தின் இன்றைய களம் கண்டுபிடி கண்டுபிடி.
0: அதைத்தானுங்க நானும் சொன்னேன், நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க.
1: அப்ப டீம்ல நான் எதுக்கு இருக்கேன்னு தெரியலையே.
2: சபா இப்பவே கண்ணை கட்டுது.
3: எனக்கும் தான்ப்பா இப்பவே கண்ணை கட்டுது. கிட்டத்தட்ட நான் 1.5 மணி நேரம் ஆக போகுது. அடுத்த நேயர் யாரு, எங்க இருந்து வராங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
4: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் உக்கிரபாண்டியன் பேசுறேன்.
3: கேட்டுலாமா பாட்டு?
5: கிச்சான் ஆடும் உயிர்கள் என்றுமே உயிரின்
4: ஜீவன். ஒரு கோயில்
3: அடுத்தலாம்
4: என்ன ஒரு கோயில்
0: நீங்க பாடல பாடினா மட்டும் போதும்.
4: ஒரு கோவில்
0: உதயம் ஒரு பாடல்.
3: இப்ப பாத்தீங்களா
0: பாடிட்டு
2: கிளறாதீங்க.
3: நன்றி நன்றி.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
6: சிவகங்கை மாவட்டம் கத்திக்கோட்டை இருந்து அழகர்.
1: உங்களுக்கு நான் பாடல் கேட்டலாமா?
6: கேட்கலாமா ஐயா.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: என்ன பாட்டு தாங்கம்மா வாய்க்குல இருக்கு வருது இல்லையே?
0: மாட்டீந்தே என்ன பண்றது, நல்ல பாட்டு.
1: அந்த பாட்டு பாட்டாங்களா? ஒரு பாட்டு போட்டீங்கன்னு பாட்டு,
2: அது போன வருஷம் நான் கேக்குறது இந்த வருஷம்
0: இல்ல. அந்த பாட்டு, அந்த பாட்டு வரவே இல்லையே. பரவாயில்ல, அடுத்த நேயர் கண்டுபிடிக்கிறாங்களான்னு கேட்டலாமா?
2: அடுத்த நேயர்கள் வருக, வணக்கம்.
0: 4:40
3: நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம். ஆட்டக்களத்தின் இன்றைய களம் கண்டுபிடி கண்டுபிடி பாடல் கண்டுபிடி.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நிலையத்தில் நலமா?
0: நலமா, நலமா இருக்கும்.
2: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
0: உங்க பேர் என்ன? உங்க பேர் சொல்லுங்க.
1: டேக் பேசுறேன் சார்.
0: சரி, கேட்டலாமா பாட்டு?
1: கேட்டலாம்.

0: தமிழ்நாட்டுல இருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து தந்துட்டு போனா நல்லா இருக்கும்.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: இல்லையா, கொஞ்சம் கடினமா இருக்கு.
1: எவ்வளோ உங்களுக்காக எவ்வளோ தடவை இது வந்து வசந்த கானங்கள்ல வந்த ஒரு நல்ல ஹிட்டான பாட்டு. இன்னொரு முறை கேட்போம்.

0: மன்னிக்கும், அடுத்த நேருக்கு
1: மீண்டும் நாளை வரலாம் வரலாம்.
2: பக்கத்துல தம்பி அப்படியே உட்கார
3: முடியாது சாமி.
1: எல்லாரும் உட்கார்ந்தே இருக்கோம், நிக்காதீங்க, எல்லாரும் உட்காருங்க, அடுத்த நேரம் பாத்திரலாம். வருக, வணக்கம்.
4: வணக்கம், மதுரை அழகர் கோயில் அஸ்வின் பேசுறேன். நிலையத்துல அனைவரும் நலமா?
2: அனைவரும் நலம். நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன்.
2: சரி, பாட்டு கேட்டலாமா?
4: கேட்டலாம். கொஞ்சம் புது பாட்டா கொடுங்க.
2: புது பாட்டா கொடுப்பீங்களாப்பா?
5: கண்ணுக்குள் கத்தி கப்பல், நெஞ்சத்தில் ரெட்ட கப்பல், மோதினா யுத்த கப்பல், இவதானே முந்தான
4: ஜிகிரு தோஸ்தா, ஜிகிரு தோஸ்து வட்டு.
2: அதே மாதிரி மியூசிக்ல இருக்கனால கண்டுபிடிச்சிட்டீங்க. இல்ல, நான் அந்த பாடவே இல்ல. முயற்சி பண்றீங்களா?
1: இன்னொரு முறை முயற்சி பண்றீங்களா?
2: இன்னொரு முறை கேட்டு பாருங்க.

0: பார்ட்டிசிபேட் பண்ணி விட்டுலாம் தெரியல எனக்கு.
1: நன்றி நன்றி,
2: ரொம்ப நன்றி.
3: நேரம் மாலை 4:43.
1: ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: கதிராமுகம் மீனா சுவாமிநாதன்.
1: சுவாமிநாதன் எங்க இருந்து?
4: தஞ்சை மாவட்டம், கதிராமுகம்.
1: தஞ்சை மாவட்டம், சரிங்கய்யா. கண்டுபிடிக்கலாமா இன்னைக்கு? கண்டுபிடி கண்டுபிடி, பாட்டை கண்டுபிடி.
4: நீங்க யாரும் ஒரு ஒருத்தர் மட்டும் இருக்கீங்களா?
5: உங்களுக்கான
1: பாடல் கேட்டலாமா?
2: உங்களுக்கான பாடல்

0: என்னென்னமோ
1: போடுறாங்கப்பா, தொடர்ந்து நம்ம பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
3: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
2: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் மாலை 4:50. நேர்களிந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலி 100.9 ஆட்டக்களம். ஆட்டக்களத்தின் இன்றைய களம் கண்டுபிடி கண்டுபிடி பாட்ட கண்டுபிடி.
4: பாட்டை பெரும்பாலும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு சில பாடல்கள் வந்து எல்லாமே ஹிட்டான பாட்டாக தான் கொடுத்துருக்கோம். சரி, யார் வந்திருக்காங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம்.
3: வருக வணக்கம்.
5: வணக்கம்
4: வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
5: வேதாரண்ய வட்டம் புஷ்பவனம். டைலர் ஒத்து
4: மொத்து சொல்லுங்கய்யா, பாட்டை கண்டுபிடிச்சிருவீங்களா?
5: நீ பொட்டு வச்ச தங்க கோணம் உனக்கு மைனம்.
4: நாங்க போற பாட்டை நீங்க கண்டுபிடிக்கணும்.
3: நீங்களே பாட்டு கேட்டுறீங்களா?
5: உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குவாங்க. புஷ்பவனம் தான் அந்த இதுக்கெல்லாம் போடுவாங்க. நீ பொட்டு வச்ச தங்க கூட ஊருக்கு நீ மகனும்.
4: கண்டிப்பா அந்த பாடல் ஒரு நாள் நம்ம பண்பலையில அடிக்கடி வரும்.
6: ஒரு குருப்பா தாயா அலைராஜ்ய
4: கண்டுபிடித்த பாடல் வேற பாடல் கூட நம்ம கேட்கலாம். இருங்க, உங்களுக்கான
7: பாடல் இது வருகிறது.

0: இந்த பாடலோட முதல் வரி என்னன்னு கண்டுபிடிங்க.
1: வெற்றியாளர்
0: தான். இப்ப இந்த பாட்டை முயற்சி பண்ணுங்க,
2: உங்களுக்கு ரெண்டாவது சான்ஸ்.
0: இன்னொரு முறை போடுங்க.
3: முகம் பார்த்தால் தோணுதடி, வானத்து நிலவு சின்னதடி, மேகத்தில் மறைந்து.
2: இந்த
0: முதல் பாடல் கண்டுபிடிச்சீங்க, அதனால வெற்றியாளர் தான். ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம், மாலை வணக்கம் எல்லாருக்கும்.
1: எல்லாருக்கும் மாலை வணக்கம் சொல்லியாச்சு, சொல்லுங்க.
0: பாட்டு போடுறாங்களோ

0: ஆபரேட்டர் தம்பி போதும்பா, அக்கா கண்டுபிடிச்சிருவாங்க சொல்லுங்க.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: எல்லாருக்கும்
1: வாய்க்குள்ள இருந்துட்டா என்னங்க பண்றது? வெளியில வந்தாதானங்க கண்டுபிடிக்க முடியும்.
2: இன்னொரு
1: முறைப்பா,

0: ஈஸியான பாட்டு.
1: சச்சையாவே ஹம்மிங்ல இருந்தாங்க. இப்போ வரையும் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, நாங்க பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
2: அவங்க பாடி பாட்டு பாடிட்டாங்க.
1: ஆமா, செண்பொழியே பாடிட்டாங்க. நீங்க பாடிடலாம், ஈஸியா பாடுங்க.
0: ஏப்பா உள்ளேயே அந்த பாட்டோட வரிகள்லாம் இருக்கே, அதை வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாமே. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: சரி, அடுத்த நேயருக்கு பாத்துடலாம். நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
0: என்ன நல்ல பாட்டு! இந்த பாட்டோட வரிகள் மட்டும் எனக்காக கண்டுபிடிச்சு சொல்லிருக்கலே.
3: அது டக்குன்னு இல்ல மேடம், அது யாவகமா இருக்குது, வரமாட்டேங்குது.
1: நீங்க கேட்ட மாதிரி 20 பழைய பாடல் தான் நம்ம கொடுத்திருக்கோம்.
0: சரி, உங்களுக்கான ஒரு பழைய பாடல் கேட்கலாம்.
3: எனக்கு போடுங்க, எனக்கு போடுங்க.

0: இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா. பாடுங்க பாடுங்க.
1: அழகு அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லை, ஆசைக்கும் உறவுக்கும் பேதம் இல்லை, உறவுக்கும் உரிமைக்கும் அந்த மாதிரி வர மாட்டேங்குது.
0: அருமை அருமை அருமை அருமை. சரி ரொம்ப நன்றி நன்றி. அற்புதமா கோகுலத்து கண்ணா கண்ணா
2: பாடிய கட்டிட்டாங்க.
0: எவ்வளவு அருமையான பாட்டு, அது யாரும் கண்டுபிடிக்கலன்ற வருத்தம்.
3: என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே, என்னைய வச்சு ஒன்னு காமெடி.
0: இல்லப்பா இல்லப்பா, யாரையும் காமெடி எல்லாம் நாங்க பண்ணலப்பா. இப்போ நிகழ்ச்சியில இருந்து
4: மூணு பேர் விரைவிடுறோம். ரெண்டு பேர் இல்ல, மூணு மூணு மூணு.
2: இப்ப என்ன சேர்த்துக்கிட்டீங்களே?
0: இல்ல நீங்களே சொல்லிருங்க.
5: என்னன்னா செக் பண்ணிக்க. என்னன்னா
0: 4:55 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில கண்டுபிடி கண்டுபிடி பாட்டை கண்டுபிடி அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன்லாம் கண்டுபிடிச்சிங்க. நிறைய பாடல்கள் வந்து முயற்சி பண்ணீங்க. சோ கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி,
4: அன்பரசன்,
2: புகழ்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 90 கோடிக்கும் மேற்பட்ட சுகாதார கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் நாளொன்றுக்கு குறைந்தது 300 ரூபாய் ஊதியம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் ஒப்பந்ததாரர்கள் பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மகளிர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக பிஜேபி தெரிவித்திருக்கிறது. மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. உலக பாரா வெல்வித்தை போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. 2020

டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதர்ஷினி ஸ்ரீ, தன்வி பத்ரி, தயான் சந்தோஷ், தேவ் ருபரேலியா ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினந்த் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுட்டனில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்த மாலை பொழுதை உற்சாகப்படுத்த வருகிறது மாலை தென்றல். மாலை வேளையிலே மயக்கும் சோலையிலே தித்திக்கும் தேன்துடி போல முதல் பாடலாக வருகிறது புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

நேரம் 5:08. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசையில் நனைந்திட மழை தூறலாய் பொழிந்திட வருகிறது அடுத்த பாடலாக சத்யா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

நேரம் 5:13 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னிசை சாரலாய் அமுத தூரலாய் வருகிறது அடுத்த பாடலாக, அன்பே சங்கீதா அப்படின்னு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

நேரம் 5:18 ஆகாஷ்வாணி மதுரை பண்பொழி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பொழி 100.9 மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுட்ருக்கோம். மேகங்களில் இருந்து வரும் பொழியும் மழை போல வருகிறது மூடு பனி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

நேரம் 5:23. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை திண்டல் கேட்டுட்டு இருக்கோம். காலையிலிருந்து ஒரே வேலையாக பார்த்து முடிச்சுட்டு கிளம்புறோம். இப்போ ஜாலியா அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

0: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேன், லைட், டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
1: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
0: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே.
1: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: குறை சொல்லலமா. இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துறதுதான் நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
1: அக்கறையுடன்
0: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: வணக்கம், நான் டாக்டர் கொடியரசு, தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர். நம்மள நிறைய பேருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால மருத்துவரை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். அது சின்ன பிரச்சனையாக கூட இருக்கலாம், இல்லை சில சமயங்களில் வந்து உயிராபத்து ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய பிரச்சனையாக கூட இருக்கலாம். நிறைய சமயங்கள் இந்த மாதிரி உயிராபத்து ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியேவும் நம்ம உடம்பு சின்ன சின்னதாக அறிகுறிகள் காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக அறிகுறிகள் காட்டும் போது நம்ம அதை உதாசீனப்படுத்தாமல் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டாக்டர்ஸை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியேவும் நம்மளை அந்த நோயிலிருந்து தற்காத்துக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஸோ இந்த டாக்டர்ஸ் டேல நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்மளை அதுலேருந்து தற்காத்துக்கிறதுக்கு நம்ம முனைப்புகள் காட்டணும். அதே சமயத்தில் ரெண்டாவது நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறது என்னன்னா, நம்ம உடம்பு கொடுக்குற அந்த சின்ன சின்ன அறிகுறிகளை கட்டாயமாக நம்ம வந்து கவனித்து பிரச்சனைகள்லாம் பெரிய அளவில் போகிறதுக்கு விடாமல் நம்ம தடுக்கிறது நல்லது. ஸோ என்னோட ஃபெல்லோ டாக்டர்ஸ்க்கு நான் சொல்லிக்க விரும்புறது, அவர் ஹெல்த் மேட்டர்ஸ் டூ. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஹாப்பி டாக்டர்ஸ் டே.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 5:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 மாலை தென்றல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ரசித்து கொண்டிருக்கிறோம். வர்ணஜாலமாக செவியில் கோலாகலமாக ஒரு பாடல் வருகிறது உங்களுக்காக.

நேரம் 5:36. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் மக மாலை தென்றல் நிகழ்ச்சி கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். இசையால் செவிமடுக்க வருகிறது இதோ ஒரு அற்புதமான பாடல்.

நேரம் 5:42. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மாய ஜாலமாய் நம் மனதை மகிமைப்படுத்த வருகிறது அடுத்த பாடலாக லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 5:50. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. உற்சாகப்படுத்த ஆனந்தத்தை மேம்படுத்த வருகிறது அடுத்த பாடலாக டூயட் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் இதோ.

0: இதுவரை கேட்டு ரசித்தோம் மாலை தென்றல், இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி கூறி விடைபெறுகிறேன், காளிதாஸ்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு. நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும். தினமும் காலை 5:30 இசையமுதம். அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
2: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
2: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
2: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
3: இசையோடு என்றும் நீங்கள் ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: இணைந்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புஷ்கார் விருது 2026 பெற தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். 5 முதல் 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் தன்னலமற்ற செயல்களில் செய்த குழந்தைகளுக்கும் வீரதீர செயல்களில் சிறந்த சாதனைகள் செய்த குழந்தைகளுக்கும் விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், புதுமைகள் செய்தல், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலான மற்றும் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புஷ்கர் விருது 2020 ஆனது வழங்கப்படுகிறது. இந்த விருதை பெறுபவர்கள் இந்திய குடிமகனாகவும் இந்தியாவில் வசிப்பவராகவும் இருக்க வேண்டும். 31/7/2026 அன்றைய தினத்தில் 5 முதல் 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள இதர தகுதிகள் இருந்தால் இவ்விருதினை பெறலாம்.

இவ்விருதினை பெற தகுதியுடையவர்கள் https://awards.gov.in என்ற இணையதளத்தில் 10/7/2026க்குள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
5: நைட் வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா?
4: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
5: அதுக்கு என்னமா பண்றது?
4: என்னவா எல் நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
5: என்னது எல் நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
4: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
5: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
4: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
5: அதுக்கு
4: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
5: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
6: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி மதுரை.
7: இதுவரை கேட்டோம் சேவை செய்திகள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்வது செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
8: The news read by Valsa Williams. The government today approved the construction of a 6-lane road tunnel for National Highway 148AE in Delhi, connecting Dwarka Expressway with Nelson Mandela Marg, Vasant Kunj. Briefing media in the national capital today, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said the government has also approved the construction of the 117.7-kilometre Kanpur-Kabrai section of National Highway 34 in Uttar Pradesh.
9: आज कैबिनेट में दो बड़े फैसले लिए गए हैं.
10: टुडे द कैबिनेट अप्रूव्ड टू मेजर डिसीजंस बोथ रिलेटेड टू हाईवे इंफ्रास्ट्रक्चर. द फर्स्ट एड्रेसेस अ लॉन्ग पेंडिंग डिमांड इन दिल्ली फॉर इंप्रूव्ड कनेक्टिविटी बिटवीन द नेशनल हाईवे कॉरिडोर एंड वसंत कुंज. सेवरल एफर्ट्स हैड बीन मेड ओवर द इयर्स एंड टुडे दोज प्रपोजल्स हैव फाइनली बीन अप्रूव्ड. द प्रोजेक्ट इन्वॉल्व्स द कंस्ट्रक्शन ऑफ 6-लेन द्वारका टनल एट एन एस्टिमेटेड कॉस्ट ऑफ 6,970 करोड़ रुपीज. द सेकेंड डिसीजन इज रिलेटेड टू उत्तर प्रदेश. द कैबिनेट हैज अप्रूव्ड the construction of 4-lane access controlled highway between Kanpur and Kabrai, forming part of the corridor connecting Kanpur with Bhopal. Project has an estimated cost of 7,145 crore rupees. In addition, significant improvements have also been planned for the subsequent sections of the corridor.
9: Section ka bhi usme bahut sara improvement hai.
8: Union Home Minister Amit Shah has asked the High-Level Committee on Demographic Changes to submit its recommendations at the earliest. Mr. Shah gave the direction during a meeting with the committee in New Delhi. The committee informed the Home Minister that they will visit various states and union territories to obtain first-hand information on demographic changes and interact with the various administrations. The panel informed Mr. Shah that a detailed questionnaire has been prepared to seek relevant information from states and union territories in advance, making its field visits more meaningful and interactive. Chairperson of the Joint Parliamentary Committee on One Nation, One Election, P.P. Chaudhary, today stressed the need for holding simultaneous elections to the Lok Sabha and state legislative assemblies. Addressing a press conference in New Delhi, he said conducting elections together would strengthen governance, reduce disruptions caused by frequent polls.

இன்றைய இரு இசையோடு நம்ம இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் விளக்கேற்றும் வேலை. நேரம் 6:10.

இசையோடு நம்ம இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன் விளக்கேற்றும் வேளை.

0: நாம் இதுவரை இணைந்திருந்தது விளக்கேற்றும் வேலை, தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேயர்களே, இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்பூக்கள், 7:10 மாவட்ட செய்திகள். கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் ஹரிஹரன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:32 பாட்டு இது ஹிட்டின் தொடர்ச்சி, 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள். எட்டு அச்சாணி, பெண் தொழில் முனைவோருக்கான பயிற்சியாளர் எஸ் சரோஜினி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி, உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 இன்றைய பாரதம், கிசான் சம்மன் நிதியின் திட்ட பயனாளி மதுரை திருப்பரங்குன்றம் வேடப்புளியங்குளம் விவசாயி சாமிக்கண்ணு அவர்களுடன் நேர்முகம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இரவு 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விபித் பாரதி.

0: தமிழ் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் இனி நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய நேரம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
4: ஜாட ஜாட ஜாட ஜாட.
5: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
5: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
6: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
5: ஏன் காலேஜுக்கு போலையா அவங்க?
6: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
5: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
7: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
6: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
5: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
6: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
0: தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.
8: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவிக்க சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக்க அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வரி விதிப்பு செயல்படுத்தப்பட்டு 9 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் 1,95,000 கோடி ரூபாயை எட்டியதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 13.9% அதிகமாக என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரி கட்டமைப்பில் 1,65,00,000 பேர் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரி வருவாய் அதிகரித்ததோடு வரி விதிப்பிற்கான நடைமுறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிக்க தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தவிக்கு சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி சட்டப்பேரவை

0: பேரவை உறுப்பினர் டாக்டர் இளையராஜாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவர் 35 கோடி ரூபாய் தர முன்வந்ததாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சட்டப்பேரவைத் தலைவருக்கு எதிராக கொண்டுவரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தொகையை தர அவர் முன்வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியதில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாரின் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் இந்த தொகையை தர முன்வந்ததாகவும் இதுகுறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவிக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக அரசு பொறுப்பேற்ற 50 நாட்களில் மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவர்கள் உரிய ஊதியம் கோரி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இக்கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடும். மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநகராட்சி முன்களப் பணியாளர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் உணவு மற்றும் முகக்கவசம் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே வெறிநாய் கடித்ததில் 20க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்தன. தாம்பரம்.

போடி இடையேயான சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கங்களிலும் வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் ஆணையர் திரு அமல்ராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவில் ஆணி பிரம்மோற்சவ தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தில் உலமாக்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்ய அதற்கான இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவு வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் 4-3 என்ற புள்ளிக் கணக்கில் ஜப்பானின் நரு செம்பாவை வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங் விஜய் சுண்டி இணை 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் டேவிட் பெட்டோனி ஸ்டெஃபானோ இணையை வென்றது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபினன் பிரதிபாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 11-6, 11-7 என்ற செட்கணக்கில் சீனாவின் டாங் யுரேன் ஜாங் யீயி இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-6 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் கிறிஸ்டபல் காலிஸ்டா புர்வான்டோவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் ஆதர்ஷ்னி ஸ்ரீ, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரேலியா ஆகியோர் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மாலை நேரத்துல பணியை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பும் என் அருமை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப டயர்டா இருக்க நீங்க எல்லாரும் உற்சாகமா மாற பீட் சாங்கோட வந்திருக்கு அந்தி பூக்கள். முதலாவது பாடல் நினைவிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து பாடல் இது.
1: சந்தியாவின் கார் என்ன, பங்களா என்ன, நம்ம ஆளுகிட்ட இருப்பது வெறும் கடல்
2: தானே.
1: சந்தியாவின் கலர் என்ன வில்ல, நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு வெள்ளையும் செய்து தானே பழைய எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம். சந்தியா வெறும் பணக்காரி சாரியாளு, ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காராவாரு, சாரால நம்ம பெரியாளாவும் நம்ப ஆனா எல்லாரும் ஆன மாதிரி தானே.

0: மதுரை திருநகரைச் சேர்ந்த திருமதி வித்யா அவர்கள் பண்பலையோடு இணைந்த போது,
1: அனைத்து மருத்துவ சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுக்கு என் உள்ளம் கனிந்த மருத்துவர்கள் தின நல்வாழ்த்துக்கள். July 1, 1991 இந்திய அரசு இந்த நாளை நம் நாட்டின் தேசிய மருத்துவர்கள் தினமாக அறிவித்தது. டாக்டர் பிரதான் சந்திர ராயின் பிறந்த மற்றும் இறந்த நாளான இன்று நாம் மருத்துவர்கள் தினத்தை கொண்டாடுகின்றோம். டாக்டர் பிரதான் சந்திர ராய் மேற்கு வங்கத்தின் முன்னாள் முதலமைச்சருமாக இருந்தவர். அவர் சிறந்த மருத்துவராக திகழ்ந்தார். சமுதாயத்திற்காக எண்ணற்ற சேவைகளை செய்தவர். அவரின் சமுதாய நற்சேவை

0: இவைக்காக அவரை நினைவு கூறும் வகையாக இந்த நாள் நம் நாட்டின் தேசிய மருத்துவ தினமாக அறிவிக்கப்பட்டு இந்நாளை தேசிய மருத்துவ தினமாக கொண்டாடுகின்றோம். மருத்துவர்களுக்கு உள்ளம் கனிந்த மருத்துவ தின நல்வாழ்த்துக்கள். மருத்துவர்கள் அனைவரும் கடவுளின் மறு அங்கமாகவே காணப்படுகிறீர்கள். ஆம், நீங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்வின் முக்கிய அங்கமானவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த நாட்டிற்காக செய்யும் சேவை மகத்தானது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களது பணியில் சிறப்பான முறையை செய்து வருகிறீர்கள். எந்த நேரமாயினும் எங்களுக்காக, நம் நாட்டின் மக்களுக்காக அயராது உழைக்கின்றீர்கள். ஆபத்து என்று உங்களிடம் வரும்போது எந்த ஒரு சுயநலமும் இன்றி எந்த நேரமும் பார்க்காமல் எங்களுக்கான அனைத்து சேவைகளையும் சரி செய்து நீங்கள் உங்கள் பணியை ஆற்றுகிறீர்கள். உங்கள் பணி மகத்தான பணியாகும். நீங்கள் சமுதாயத்திற்கு ஆற்றும் சேவை இன்றியமையாதது. ஆம், ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு கொரோனா தொற்று ஏற்பட்ட காலத்தில் தாங்கள் ஒவ்வொருவரும் தங்களின் சுயநலம் பார்க்காமல் எங்களுக்காக வந்து சேவை புரிந்தீர்கள். எத்தனையோ இன்னுயிர்களை காப்பாற்றி எங்களுக்கு கொடுத்தீர்கள். எத்தனையோ பேரின் வாழ்வில் தாங்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறீர்கள். ஆம், எத்தனையோ பேருக்கு தாய்மார்களை மூச்சு கொடுத்து தெய்வமாக இருக்கிறீர்கள். எத்தனையோ பேருக்கு பிள்ளை வரம் அளித்துள்ளீர்கள். அதே போல் எத்தனையோ வயதானவர்களுக்கு தங்கள் சேவை மூலம் அவர்களின் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துள்ளீர்கள். உங்களது சேவை மகத்தானது. நீங்கள் அயராது கண்விழித்து உழைப்பதினால் நீங்கள் கடவுளுக்கு நிகராகவே போற்றப்படுகிறீர்கள். அனைத்து மருத்துவ சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த மருத்துவ தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-ல.
5: எனக்கு மியூசிக் பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேகோ சூபிஸ்தானு

0: இது பாட்டு. மீண்டும் வருக மக்களே, என்ன பாட்டு! ஸ்டுடியோவில் இருக்க நானே ஆடி போயிட்டேன், அவ்வளோ வைபாக இருந்துச்சு. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அந்தி பூக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து வரும் பாடல் சார்லி சாப்ளின் திரைப்படத்திற்காக.
1: போதண்டா, நிறுத்து. வாழை எப்படி இருப்பா?

நம்மை இசையோடு இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அந்தி பூக்கள். நேரம் 7:01 ஆயிட்டு இருக்கு. அடுத்து வர பாடல் பத்ரி திரைப்படத்திற்காக. இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

0: Why doesn't she just love me? அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அப்படியே மெலோடியா போய் பீட்டா வர்றதும் பீட்டா போய் மெலோடியா வர பாடல்கள் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கோம். கடைசியா வர பாடல் ரொம்ப பீட்டா, நீங்க ஆடுங்க மதுரைக்காரனாலே ஆடணும், அப்படியே வந்து மதுரை எஃப்எம் கேட்கிற இடம்லாம் ஆடணும் அப்படின்றதுக்காகவே கடைசி பாடல் இதோ உங்களுக்காக. தூள் திரைப்படத்தில் இருந்து
1: மதுர வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசுலு பறக்கும் தானே என் பேர அடி மதுர வீரன் தானே.

0: செய்திகள் வழங்குபவர் எம் ஹரிஹரன்.
1: கோவை வாவூசி மைதானத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரசு பொருட்காட்சியினை மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத் ஆகியோர் ஜூன் 11 தேதியன்று தொடங்கி வைத்து பொருட்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 459 பயனாளிகளுக்கு சுமார் 4 கோடி மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஜூன் 5 தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் பேரூராட்சியில் வனத்துறை மற்றும் கிரஷர் குவாரி உரிமையாளர் நலச்சங்கம் சார்பில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 20 ஏக்கர் நிலப்பரப்பில் 1200 மரக்கன்றுகளை நடும் பணிகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. இப்பணிகளை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை துணை இயக்குனர் ஜெயபால், இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் உஷா நந்தினி மற்றும் மாநில கிரஷர் குவாரி உரிமையாளர் நலச்சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மத்திய அரசின் சிறுபான்மையினர் விவகாரங்கள் அமைச்சகத்தின் சார்பில் நபார்டு ஆலோசனை சேவைகள் கழகம் மற்றும் பெங்களூரு ஆதித்யா பயிற்சி நிறுவனம் ஆகியன இணைந்து நடத்தும் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாடு பயிற்சி திட்டத்தின் துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குனர் ரவீந்திரன், வேளாண் வணிக மேம்பாட்டு மையத்தின் இயக்குனர் சோமசுந்தரம், திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் துறை பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தில் கோவை, பொள்ளாச்சி, ஈரோடு, நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சுமார் 4 நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்புகளில் வேளாண்மையின் பல்வேறு துறைகள் குறித்த நேரடி களப்பயிற்சி வழங்கப்படும் எனவும், மத்திய மாநில அரசுகள் சார்பில் பயிற்சி பெறுபவர்களுக்கு மாதந்தோறும் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். ஜூன் 12 தேதி சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் தலைமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இதனை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் துவக்கி வைத்தார். இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காலணி தயாரிப்பில் உள்ள தரக்கட்டுப்பாடுகள் குறித்த மானாக் மந்தன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள சீமா அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் இயக்குனர் கே ரமேஷ் மற்றும் துணை இயக்குனர் ரமித் சுரேஷ் ஆகியோர் பங்கேற்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காலணி தயாரிப்பில் கடைபிடிக்க வேண்டிய தரக்கட்டுப்பாடுகள், பரிசோதனை முறைகள் மற்றும் ISI சான்று பெறும் வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். இதில் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 300 மேற்பட்ட காலணி தயாரிப்பாளர்கள், பரிசோதனை மைய நிபுணர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் BAS CARE ஆப் செயலியின் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. விமான போக்குவரத்து

0: ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் உள்ள விமான நிலையத்தில் ஜூன் 15 யாத்ரி சுவிதா திவாஸ் தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கோவை விமான நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளுக்கு சிறப்பான வரவேற்பு மற்றும் வசதிகள் வழங்கப்பட்டன. மேலும் விமான நிலைய பணியாளர்களுக்கு உடற்பரிசோதனை மற்றும் கண் பரிசோதனை முகாம்கள் நடைபெற்றது. மேலும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரியோடு இணைந்து இரத்த தான முகாம் விமான நிலையத்தில் நடத்தப்பட்டது. இதில் 100 விமான நிலைய பணியாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். மேலும் விமான போக்குவரத்து துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து 50 கல்லூரி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. பிரதமர் மோடி அரசின் 12 சாதனைகளை விளக்கும் வகையில் கோவை உக்கடம் பகுதியில் உள்ள பெரியகுளம் ஸ்மார்ட் சிட்டி திட்ட குளக்கரையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பாராளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவருக்கு கோவை மாநகர மாவட்ட பாஜகவினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரவிசங்கர் பிரசாத் மரக்கன்றுகளை நட்டு வைத்ததோடு பாஜக நிர்வாகிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இந்நிகழ்வில் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத், பிரதமர் மோடி அவர்களின் 12 ஆட்சியில் புரிந்த சாதனைகளை விளக்கும் வகையில் நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம். ஹரிஹரன். தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் நெல்சன் மண்டேலா மார்க் பகுதியிலிருந்து துவாரகா அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் 6 சுரங்கப்பாதைக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 8.1 நீளத்திற்கு 6,969 ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேற்கு தில்லியையும் தெற்கு தில்லியையும் இணைக்கும் வகையில் இந்த வழித்தடம் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் மாகில்பால்பூர் இடையே உயர்மட்ட சாலை அமைக்கவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் 7,54,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் 9,80,000 வேலை நாட்கள் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் காப்ரா இடையே 117 நீள 4 மற்றும் 6 சாலை அமைக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். 7,145 ரூபாய் செலவில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் கான்பூர் காப்ரா ஆகிய இடங்களுக்கு சாகர் போபால் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள இடங்களுக்கும் நெடுஞ்சாலை இணைப்பு கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் மூலம் 1,20,00,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிடைக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நாட்டின் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை விரைந்து அளிக்குமாறு இதற்கென அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பான முதல்கட்ட தகவல்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாக அமைப்புகள் தரும் தகவல்களையும் சேர்த்து உரிய பரிந்துரைகளை அரசுக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களுடன் இதுகுறித்து ஆலோசித்து கருத்துக்களை கேட்டுப் பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். தகவல்களை சேகரிப்பதற்கான வினா படிவம் தயார் நிலையில் இருப்பதாக உயர்மட்ட குழுவினர் தெரிவித்தனர். இப்படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்து பெற இருப்பதாகவும் கூறப்பட்டது. உயர்மட்ட குழுவின் செயல் திட்டத்தை பாராட்டிய திரு அமித்ஷா, இக்குழுவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருமாறு உள்துறை செயலருக்கு உத்தரவிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் அவர் ஈடுபட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது.

இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், முதலீடுகளை ஊக்குவித்தல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகிய முக்கிய விஷயங்கள் குறித்து பிரான்ஸ் நாட்டு தலைவர்களுடன் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தவிருக்கிறார். அந்நாட்டின் நிதியமைச்சர் திரு ரொலான் லெஸ்கியூருடன் அவர் முக்கிய பேச்சுக்கள் நடத்தவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பல்வேறு துறைகளில் முக்கிய முடிவுகளை எடுப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைகளையும் திருமதி நிர்மலா சீதாராமன் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்தியாவின் வலுவான பொருளாதார கட்டமைப்பு, பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் அமைச்சர் எடுத்துரைக்கவிருக்கிறார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் மத்திய அரசு நியமித்துள்ளது. 1997 இந்திய வெளியுறவு பணியில் சேர்ந்த திரு கோஷ் சிகாகோவில் துணை தூதராக பணியாற்றி வருகிறார். திரு சோம்நாத் கோஷ் விரைவில் தமது புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது தாங்கள் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான், கைபர் பக்துன்வா மாகாணங்களில் பதுங்கியிருந்த தீவிரவாத குழுக்கள் மீது நேற்றிரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ISIS அமைப்புக்கும் அதன் ஆதரவு குழுக்களுக்கும் அதிக அளவில் உயிர்ச்சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் உள்ள 3 மாகாணங்களில் பாகிஸ்தான் படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 36 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர், 163 பேர் காயமடைந்தனர். இதற்கு பதில் தாக்குதலாக ஆப்கானிஸ்தான் நேற்றிரவு ISIS ஆதரவு குழுக்கள் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முறைகேடான நடவடிக்கைகளை ஐநா அமைப்பும் சர்வதேச சமுதாயமும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் ஆப்கானிஸ்தான் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறது. இதனையடுத்து ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் உடனடியாக பிணை கைதிகளை விடுவித்து அமைதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் காபூலில் உள்ள பாகிஸ்தான் தூதரை அழைத்து அந்நாடு நடத்திய தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள சிவில் கைதிகள் மற்றும் மீனவர்கள் குறித்த பட்டியலை தூதரகங்கள் வாயிலாக பகிர்ந்து கொண்டுள்ளன. கடந்த 2008 மேற்கொள்ளப்பட்ட தூதரக உடன்படிக்கையின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் தேதி மற்றும் ஜூலை முதல் தேதி இந்த பட்டியலை இரு நாடுகளும் பகிர்ந்து வருகின்றன. இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், பாகிஸ்தானைச் சேர்ந்த 386 சிவில் கைதிகளும் 53 மீனவர்களும் தங்கள் வசம் இருப்பதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள பட்டியலில் 52 இந்திய சிவில் கைதிகளும் 198 மீனவர்களும் தங்கள் வசம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்தியர்களையும் மீனவர்களையும் படகுகளையும் காணாமல் போன இந்திய பாதுகாப்பு வீரர்களையும் விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. திரிபுராவில் போக்குவரத்து கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரியை சந்தித்து பேசிய போது அவர் இதை தெரிவித்தார். திரிபுராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப்பணிகள் குறித்து மத்திய அமைச்சரிடம் அவர் ஆலோசனை நடத்தினார். திட்டப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள உதவிடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். அமர்நாத் யாத்திரைக்கு செல்லும் முதல் குழுவினர் இன்று ஜம்முவில் உள்ள பகவதி நகர் முகாமுக்கு வந்து சேர்ந்தனர். அமர்நாத் யாத்திரைக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் யாத்ரீகர்கள் தங்குவதற்கான வசதியும் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். 57 நாள் அமர்நாத் யாத்திரை நாளை மறுநாள் பஹல்காம் மற்றும் பால்தால் வழியே மிகுந்த பாதுகாப்புடன் தொடங்க உள்ளது.

விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இப்போட்டி இரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபிநந்தன் பரிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம உற்சாகமாக அடுத்தடுத்து பாடல் வரப்போக காத்துட்டு இருக்குது. பாட்டு இது ஹிட்டு.

வளவளைஞ்சு வளவில்ல தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவளிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னா

நேரம் 7:38. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கோம் பாட்டு. இது ஹிட். செய்முனைக்கு அடுத்து வரக்கூடிய பாடல் மனிதன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பரம்பரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பரம்பரை 100.9 கேட்டுட்டு இருக்கோம் பாட்டு. இது ஹிட்டு. அடுத்த நம்மை உற்சாகப்படுத்த, ஆனந்தத்தை மேம்படுத்த வருகிறது ஒரு அற்புதமான பாடல், வீத் லவ் படத்தில் இருந்து.

0: நேரம் 7:46.
1: மதுரை வளர்நகரைச் சேர்ந்த தொழிலதிபர் திரு கணபதி அவர்கள் விடுக்கும் வாழ்த்துச் செய்தி.
2: Wishing you a wonderful Doctor's Day. On this Doctor's Day, we honor and celebrate your unwavering commitment to your patient's health and well-being. Thank you for being a guiding light in the darkest times. Wishing you a happy Doctor's Day. அனைத்து மருத்துவர்களுக்கும் மருத்துவர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்நாளில் உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக நோயாளி உடல் நலனுக்காக அயராது கண்துஞ்சாது பாடுபட்டு வரும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் சேவை தொடர தூணில்லா வான்படைத்த இறைவனை வேண்டுகிறோம். அனைவருக்கும் இனிய மருத்துவர் தின நல்வாழ்த்துக்கள்.
0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் இன்னிசை காற்றாக உள்ளத்தில் ஊற்றாக வலவரம் போகிறது. அடுத்த பாடலாக அஞ்சலை திரைப்படத்திலிருந்து

நேரம் 7:52. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதயத்தை தொட்டு தொட்டு வருகிறது பாட்டு. இது ஹிட்டு இசை சாலமாக வருகிறது. டக்கர் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக

0: not her face. It's beyond that.
1: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேன், லைட், டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
2: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
1: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே?
2: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: குறை சொல்லலம்மா. இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்த நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
2: அக்கறையுடன்
1: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்
1: ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இன்னிசை காற்றாக தேனிசை ஊற்றாக வளம் வந்தது பாட்டு இது ஹிட்டு இனி நிறைவடைந்தது. நன்றி கூறி விடைபெறுகிறேன். காளிதாஸ்.

கதைகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உற்பத்தி துறையின் வளர்ச்சி சீராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை காணப்பட்ட போதிலும் இந்தியாவில் உற்பத்தி துறை வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதன்படி திரு விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் வரும் 14 தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் தற்போது அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான ஊதியம் உள்ளிட்ட நிர்வாக செலவுகளை மத்திய அரசே முழுமையாக ஏற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். பொருட்களுக்கான செலவினங்களை பொறுத்தவரை 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும் மேற்கொள்வதற்கு ஏதுவாக மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த திட்டத்தினை மகாத்மா காந்தியின் பெயரிலேயே தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். தவிக தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவேக அரசு பொறுப்பேற்ற 50 மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக

எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங் விஜய் சுண்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி

ஒலிம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங் விஜய் சுண்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபினன் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வநாத், சுரேஷ், நீரஜ் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஜகார்த்தாவில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நம்மை இசை என்னும் இனிமையால் இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இன் பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் மட்டும் பங்கு பெறும் நிகழ்ச்சியான பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 04522 25 30 170 மற்றும் 04522 25 30 171 இந்த இரண்டு எண்களிலும் அழைக்கலாம். குழந்தை செல்லங்களை அழைப்பதற்காக நான் இங்கு அன்பரசன் உங்களோடு காத்து கொண்டிருக்கிறேன். குழந்தை செல்வங்கள் அழைக்க வேண்டிய எண்களை சொல்லியாச்சு, வேமா வாங்க உங்களுக்கான பாடல்களை பெற்று செல்லுங்கள்.

நாம் இணைந்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டாம் பூச்சிகள். குழந்தைகளுக்கான இந்த நிகழ்ச்சியில நீங்க அழைக்கலாம் 0452-25-30-170 மற்றும் 0452-25-30-171 அப்படின்ற எண்கள்ல. உங்க வீட்டில் இன்னமும் சின்ன மலர்கள் இருக்காங்களா, அவங்கள நம்ம பண்பலைக்கு கூட்டிட்டு வாங்க. பூந்தளிர் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து காலை 6:55 நம்மள பண்பலையில் ஒளிபரப்பாகுது. உங்களோட குழந்தைகளோட டேலண்ட்ஸை அதில் பேச வைக்கலாம். இப்ப நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் குழந்தை யாருன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், பேசலாம், நீங்க இணைப்பில் வந்துட்டீங்க. ஆஹா, வந்துட்டு ஓடிட்டாங்க. சரி, பரவாயில்லை. வந்த குட்டிக்காகவும் எல்லா குட்டிகளுக்காகவும் ஒரு பாடல் வந்துகிட்டு இருக்கு, மாஸ்டர் திரைப்படத்திற்காக.

பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல. நேரம் 8:18 ஆயிட்டு இருக்கு. இப்ப பூந்தளிருக்கு நாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்க வந்து சின்ன சொக்கி குளம் மதுரை 2 ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்ற முகவரிக்கு உங்களோட லெட்டர் எழுதி அனுப்பலாம். அதுல உங்களோட போன் நம்பர், உங்க குழந்தைக்கு என்ன வயது, எந்த பள்ளியில படிக்கிறாங்க அப்படின்றத எழுதி அனுப்பி நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கலாம். அதுல பூந்தளிரில் உங்க குழந்தைகளை பேச வைக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பும் கூட. அது வந்து தினமும் காலை 6:55 பூந்தளிர் போய்

இருக்கு. இப்ப பட்டாம்பூச்சிங்க நிகழ்ச்சி வந்து நம்ம குழந்தை செல்வங்களோட பேசுறதுக்கான நிகழ்ச்சி, போன் வழியா அவங்களோட விருப்ப பாடல்கள் அப்புறம் அவங்க திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான நிகழ்ச்சி. இதில் அழைப்பதற்கு 0452 25 30 170, 0452 25 30 171 அப்படின்ற எண்கள் அழைக்கலாம். அதற்கு முன்னதாக ஒரு சிறு பாடல் கேட்டு வந்துடலாம். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியான பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தொடர்ந்து வரும் பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திற்காக. இதோ அந்த பாடல்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கான் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.

0: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேர காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
0: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நாம் அனைவரும் இதுவரை இணைந்திருந்தோம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில. மீண்டும் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி கேட்கலாம் நாளை இரவு 8:05. தொடரும் நிகழ்ச்சியாக 8:30 அச்சாணி கேட்கலாம் நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், நான் உங்கள் அன்பரசன். ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30 தொடர்வது

0: ஆகாஷ்வாணி, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அச்சாணி. நமது நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சியாளர் எஸ் சரோஜினி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் சென்ற வார தொடர்ச்சியினை கேட்கலாம்.
1: ஒரு தொழில் முனைவர் ஒரு தொழில் தொடங்கினாலுமே நீங்க சொன்ன உதயம் சர்டிபிகேட்டு, எம்எஸ்எம்இ சர்டிபிகேட், இந்த சர்டிபிகேட் எல்லாம் அடிப்படையை வாங்கி வச்சிருக்கணும்னு சொன்னீங்க. இப்ப அடுத்ததா வந்து ஒரு தொழில் முனைவோர், என்னால நல்ல தொழில் செய்ய ஒரு ஆர்வம் இருக்கு, தொழில் செய்வதற்கு எனக்கு வந்து உழைப்பு இருக்கு, ஆனால் மூலதனம், தொழில் தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் என்ற ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அரசு நல திட்டங்கள் ஏதாவது உண்டா, இல்ல வங்கியோடைய லோன் இதெல்லாம் எப்படி வந்து அப்ளை பண்ணலாம்?
2: கண்டிப்பா வந்து இருக்கு. வங்கியுடைய லோன் எப்படி அப்ளை பண்ணோம்னா, ஆரம்பத்திலே வந்து வங்கியுடைய லோன் வந்து எதிர்பார்க்க முடியாது. நீங்க வந்து இந்த எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு 6 மாசம் நீங்க வந்து டிரான்சாக்ஷன் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எடுத்துட்டு வங்கியை நீங்க வந்து அணுகலாம். வங்கியில வந்து ஒரே ஒரு திட்டம் பத்தி இந்த இடத்துல நான் சொல்றேன், பிஎம்இஜிபின்னு ஒரு திட்டம் இருக்கு, பிரதான் மந்திரி வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டம்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் வந்து 18 வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாருமே இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணலாம். இந்த திட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கடை வைக்கணும், அதுக்கு மூலதனம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து லோன் வாங்கிக்கலாம் இந்த திட்டத்திற்கீழ. இல்ல மேடம், நான் பெரிய லெவல்ல லோன் வாங்க விருப்பப்படல அப்படின்னா முத்ரா லோன் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு, இதுலயுமே நீங்க லோன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீட்ஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த நீட்ஸ் ஸ்கீம் எதுக்குன்னா, இப்ப உங்க ஜெனரேஷன் வந்து முதல்ல நீங்க தான் பிசினஸ் பண்ண போறீங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் வரை லோன் வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஆனா வந்து எல்லாத்துக்குமே வந்து டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதாவது விரிவான திட்ட அறிக்கை வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணும். எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணும். லோனை பொறுத்தவரையும் லோன் பத்தின தகவல் வேணும்னா மாவட்ட தொழில் மையத்தை நீங்க தாராளமா அணுகும் போது அங்க லோன் பத்தின தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க லோன் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து அது சாங்ஷன் ஆயிருச்சு, கன்சர்ன் பேங்குக்கு போயிருச்சு அப்படின்னா என்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங்குமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா தராங்க.
1: யார் கொடுப்பா இந்த ட்ரைனிங்லா?
2: இந்த ட்ரைனிங் வந்து மாவட்ட தொழில் மையத்துல தராங்க. இப்ப வந்து நான் வந்து ஒரு பிசினஸ் வந்து பண்றேன், பிஎம்இஜிபில ஒரு லோன் சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு 13 நாட்கள் ட்ரைனிங் இருக்கு.
1: எங்க மாவட்ட தொழில் மையத்துல ட்ரைனிங் கொடுக்குறாங்க?
2: ட்ரைனிங் இருக்கு.
1: அப்ப அரசாங்கம் வந்து ஒரு தொழில் முனைவர் ஆகணும் விருப்பப்படுறவங்களுக்கு வந்து முதலீடு, அதாவது கடன் உதவியும் கொடுத்து பயிற்சியும் கொடுக்குறாங்க. இப்ப மாவட்ட தொழில் மையத்தை போய் ஒருத்தவங்க வந்து அணுகணும், போறப்ப என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும்?
2: எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை, உங்களோட ஐடியாஸ் நாலேஜ் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ஊர்கா பண்ணணும், அதுல வந்து நான் ஊர்கா பண்ணணும்ன்ற விருப்பம் இருக்கு, அதை மார்க்கெட்டிங் பண்ணணும், ஒரு பிசினஸா கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க மாவட்ட தொழில் மையம் போய் அங்க வந்து விசாரணை அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சார் எனக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கு, இதுக்கு என்ன பண்றது தெரியல அப்படின்னா அது தேவையான டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்து ஊர்கா தயாரிக்கிற பயிற்சிக்கு உங்களை இலவசமா அனுப்பி விட்டுருவாரு.
1: மேடம் ரொம்ப அழகா சொன்னீங்க, அரசு வந்து தொழில் முனைவோர்களுக்கு எந்த அளவுக்கு

0: சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அடுத்ததா வந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலம் நீங்க வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப அந்த வகையில உங்க அனுபவத்துல தொழில் செய்யணும்னு வந்தவங்களுக்கு நீங்க பயிற்சி கொடுத்து இன்னைக்கு யாரும் நல்ல லெவல்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவம் இருந்தா எங்க நேயர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
1: தேனி மாவட்டத்துல வந்து தேவதானப்பட்டின்ற ஒரு இடத்துல ஒரு 70 சுய உதவி குழு பெண்களுக்கு வந்து நான் வந்து ட்ரைனிங் கொடுத்தேன். அதுல வந்து ஒரே ஒரு பெண் வந்து இளநி வியாபாரம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேடம் அன்றாட நான் விக்கிறது தான் எனக்கு வந்து வருமானம், மத்தபடி இதை வந்து நான் பெரிய லெவல் கொண்டு போக முடியாது, நீங்க சொல்ற சர்டிபிகேட்லாம் எங்கனால வாங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது மேடம், நீங்க எப்படி இந்த இளநி வியாபாரத்தை நான் என்ன பண்ணி நான் பிசினஸ் பண்றது அப்படின்னாங்க. ஆரம்பத்துல நான் சிரிச்சேன் அவங்க கிட்ட, என்ன மேடம் இப்படி சொல்றீங்கன்னு கூட ஒரு வார்த்தையை வந்து நான் கேட்கல, சிரிச்சேன். சிரிச்சிட்டு போய் அமைதியா உட்கார்ந்துட்டேன். சரிம்மா உனக்கு என்னதான் பண்ணணும்ன்ற வார்த்தையும் நான் கேட்கவே கிடையாது. லாஸ்டா ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பெண்ணா வந்து என்கிட்ட பேசுச்சு, மேடம் நீங்க இவ்வளவு விஷயங்களை வந்து நீங்க சொல்றீங்க, நான் வந்து அதை ஏத்துக்கிறேன், இதுக்கான சான்றிதழ் எல்லாமே வாங்குறேன், நான் பிசினஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்றேன் மேடம், எங்களுக்கு வந்து வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் இப்பெல்லாம் இந்த கான்செப்டுக்கே நீ போகாதமா, நீயே உன் கஷ்டத்தை என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சேன். இல்ல மேடம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு 2-3 தடவை கேட்டுச்சு. கேட்ட பிறகு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மேடம் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப நான் சொன்னேன், இந்த இளநி வியாபாரத்துல தேங்காய வச்சு திறன் மதிப்பு கூட்டி பண்ணுனா நிறைய லாபங்களை நீங்க வந்து சம்பாதிக்கலாம். மதிப்பு கூட்டுதல் அப்படின்றது இருந்துச்சுனாதான் நம்ம வந்து நிறைய சம்பாதிக்க முடியும். ஒரு வாடிக்கையாளர்கிட்ட போயிட்டு நான் வந்து இளநிய வெட்டி கொடுக்கறேன், அதை வந்து உரிச்சு கொடுக்கறேன் அப்படின்னா அந்த வாடிக்கையாளர் வாங்கி அதோட போயிருவாரு, அந்த இளநிய சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போயிருவாரு. பட் இதையே வந்து ஒரு கோகனட் பவுடராவோ, அதே மாதிரி ஒரு தேங்காய் முட்டையாவோ, ஒரு பர்பியாவோ, இந்த மாதிரி நீங்க வந்து மதிப்பு கூட்டி பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு வந்தேன். 2 மாசம் கழிச்சு மறுபடியும் எனக்கு லைனுக்கு வந்தது, மேடம் அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன் மேடம், அந்த ட்ரைனிங் வந்து எங்க நடக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ பெரிய குளத்துல ஒரு இடத்த நான் ரெஃபர் பண்ணேன், அந்த இடத்துல போயிட்டு அந்த பொண்ணு ட்ரைனிங் எடுத்துட்டு இன்னைக்கு அந்த பொண்ணுடைய பிராண்ட் வந்து வேர்ல்டு லெவல்ல போகுது, அந்த பொண்ணு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருச்சு. அதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம். அந்த பொண்ணு எப்பயுமே சொல்லும், மேடம் நீங்க நிறைய பேத்துக்கு பயிற்சி மூலம் வளர்த்து விடுறீங்களோ இல்லையோ அது வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்ல, ஆனா நிறைய பேத்த உள்ள தள்ளி விட்டுறீங்க மேடம், நாங்க உள்ளந்து விழுந்து எந்திரிக்கும் போதுதான் எங்க பிசினஸ் உடைய டெவலப்மெண்ட் வளர்ச்சி வந்து எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு.
0: நேர்லயே கேட்டுங்க, அதாவது வந்து சாதாரண ஒரு இளநி விற்கிறவங்கள ஒரு மதிப்பு கூட்டு பொருள், அதாவது வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க, அதை மதிப்பு கூட்டி இன்னைக்கு வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு உருவாக்கி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம்.

0: மதிப்பு கூட்டுதல்ங்கிற வார்த்தை சொன்னீங்க. இப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா அந்த விழிப்புணர்வு இல்லாம ஏதோ ஒரு பொருள் நம்ம உற்பத்தி பண்றோம், அப்படியே கொண்டு போய் சந்தையில கொடுக்கறாங்க, அதனால பெரிய லெவல லாபங்கள் இல்ல. மதிப்பு கூட்டுதல்னா என்ன, அதனுடைய பலன்கள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. மக்கள் வந்து எப்படி வந்து வேல்யூ அடிஷனா ஒரு பொருளை மாத்தணும், அதை பத்தி சொல்லுங்க மேடம்.
1: அதாவது மதிப்பு கூட்டுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, மிளகை வந்து நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், கிலோ வந்து 800 ரூபா போகுது. இதே அதை பவுடர் பண்ணி நான் சேல்ஸ் பண்ணேன் அப்படின்னா கிலோ 1200 ரூபா வரையும் போகும், சரிங்களா? ஆனா 400 ரூபா நம்மளுக்கு வந்து டிஃபரெண்ட் ஆகுது. ரெண்டாவது வந்து அதை நம்ம பவுடர் தான் பண்ண போறோம், அதிகப்படியான வேலைகள்லாம் நம்மளுக்கு வந்து கிடையாது, அதான் நம்ம மதிப்பு கூட்டி பண்றது. அதாவது ஒரு ப்ராடக்டை கொண்டு போயிட்டு நம்ம அப்படியே கொடுக்கறத விட அந்த ப்ராடக்ட்ல என்ன புதுமையெல்லாம் புகுத்த முடியும். இப்ப முருங்கைக்கீரை இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, இது நம்ம என்ன பண்ணுவோம், சாம்பார்ல போடுவோம், பொரிப்போம், இந்த ரெண்டு வேலையை தான் நம்ம வீட்டுல செய்வோம். ஆனா இன்னைக்கு வந்து முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும் வச்சு 40 விதமான ப்ராடக்ட் வந்து மதிப்பு கூட்டி பண்ணிட்டு இருக்காங்க.
0: 40 விதமான ப்ராடக்ட்,
1: ஆமா,
0: ஒரு முருங்கைக்கீரையில இருந்து.
1: ஆமா, என்னென்ன ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, முருங்கைக்காய் கீரையில இருந்து எண்ணெய் தயாரிக்கிறாங்க. இந்த எண்ணெய் வந்து நரம்பு தளர்ச்சிக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு ரெமடியா இருக்குன்னு சொல்றாங்க. சோப்பு தயாரிக்கிறாங்க, அதே மாதிரி ஷாம்பு தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து மதிப்பு கூட்டி நிறைய பொருட்களை பண்ணும்போது நம்மளுடைய ப்ராடக்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். முருங்கைக்காய்ன்றது ஒரு ப்ராடக்ட், அதை மதிப்பு கூட்டினோம் அப்படின்னா ஒரு

0: 60 ப்ராடக்ட்டை வந்து நம்ம கம்பெனிக்குள்ள கொண்டு வரும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்லேருந்து நம்மளுக்கு லாபம் வரும். அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்லேருந்து லாபம் வரும்போது ஒரு ப்ராடக்டில் நம்ம நட்டம் அடைஞ்சால் கூட இன்னொரு ப்ராடக்டை லாபம் அடையும் போது நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து நீடித்த நிலைத்த தன்மையாகவும் இருக்கும், அந்த லாபத்தில் இருந்தும் குறையாது. அதுதான் இப்போ நிறைய கான்செப்ட் வந்து மதிப்பு கூட்டுறதுல வந்துருச்சு, ரெடி டு ஈட்டுன்றாங்க. இப்போ நீங்கள் ஒரு பொங்கல் நம்ம செய்யணும் அப்படின்னா அரிசியெல்லாம் கழுவணும், பொங்கல் கிட்டே விற்கிது, அதை வாங்கி சுடுதலில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை வேக வச்சிட்டோம் இல்லை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம்.
1: உண்மைதான் மேடம், எங்கள் வீட்டில் நாங்களே வாங்குவோம், பார்த்தா வெண்பொங்கல் மிக்ஸ்னே விற்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது, ஒரு காலத்தில் நம்ம போய் அரிசியை வாங்குவோம், பருப்பை வாங்குவோம், மிளகு வாங்குவோம், எல்லாம் வாங்கி பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்த்தா சின்ன ஒரு கிட்டு தான், அதில் வெண்பொங்கல் ரெடி மிக்ஸ்னு விற்கிறாங்க. அடுப்பில் வச்சிருந்தா காமன் நேரத்தில் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.
0: அதே மாதிரி நம்மளுக்கு நேரமும் மிச்சமாகுது இதன் மூலம். ரெண்டாவது வந்து இப்போ பேச்சுலராக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொன்றையும் தேடி தேடி வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கிட்டு வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுதான், அதாவது ஒரு வியாபாரியோ ப்ராஃபிட் அடைகிறது மட்டும் இல்லாமல் ஒரு வாடிக்கையாளரை திருப்திப்படுத்துறதுன்றது வந்து இந்த மதிப்பு கூட்டு பொருளை தான் நம்ம திருப்திப்படுத்த முடியும். இப்போ நான் மிளகாய் கொடுத்துருவேன், அவங்க போயிட்டு அதை பவுடர் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் ஆகும். அதே நான் பவுடராக கொடுத்துட்டேன்னா உடனே ஆம்லேட்டில் போட்டு அவங்க சாப்பிட்டுட்டு மேடம் உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி எல்லா பழங்களையும் சோலார் ட்ரையர் மூலம் நல்லா காய வச்சு அதை சிப்ஸாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. நம்ம காலத்தில் அதெல்லாம் இருந்துச்சா? பழங்கள் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இன்னைக்கு வந்து அழகாக அந்த சிப்ஸை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகுதுங்க. அதே மாதிரி வந்து ரெடி டு ஈட் சட்னி வந்துருச்சு. இன்னைக்கு வந்து சட்னி அந்த பாக்கெட்டை வாங்கி ஒரு சுடுதலில் போட்டுனீங்கன்னா அது சட்னி வதக்க வேண்டியது இல்லை, அதே மாதிரி தாளிக்க வேண்டியது இல்லை, அதை கட் பண்ண வேண்டியது இல்லை. ரெடி டு ஈட் கான்செப்டில் வேர்ல்டு வந்து எங்கேயோ போயிட்டு இருக்குது. அதுதான் நம்ம மதிப்பு கூட்டி பண்ணுறதுனால வியாபாரிகளுக்கும் லாபம், அதே மாதிரி வாடிக்கையாளருக்கும் திருப்தி. இந்த ரெண்டுமே நம்ம பிஸ்னஸில் இருக்கும் போதும் நம்மளுக்கு நிறைய வாடிக்கையாளர்ஸ் வந்து நம்மளுக்கு வருவாங்க, ப்ராஃபிட் வந்து எங்கேயுமே ஸ்டக் ஆகாது, வந்துகிட்டே தான் இருக்கும்.
1: ஒரு மதிப்பு கூட்டு பொருளுடைய முக்கியத்துவத்தை சொல்லி இவ்வளவு தூரம் பண்ணா எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா நீங்க பயிற்சி கொடுக்குறீங்க. கண்டிப்பா கேட்கற நேர்கள் ஆச்சரியப்படுவாங்க. ஒரு முருங்கைக்கீரையிலேயே இருந்து ஒரு 40 விதமான மதிப்பு கூட்டு பொருள் பண்ண முடியும், லாபகரமாக்க முடியும் ரொம்ப அழகா சொன்னீங்க. நேர்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸா இருக்கும். மேடம், உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள் என்ன மேடம்?
0: பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கணும்ன்றதா என்னுடைய எதிர்கால லட்சியம். அதே மாதிரி யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா பெண்கள் வந்து பின்வாங்க கூடாது. ஏன் பின்வாங்க கூடாது அப்படின்னா நமக்கான தகுதிகள், நமக்கான தேவைகள் எல்லாமே நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மள வந்து வழி நடத்துறவங்களுக்கோ இதை செய்யாதீங்கன்னு சொல்றவங்களுக்கோ தெரியாது. நான் ஒரு MSW படிச்சிருக்கேன். கொரோனா வர்றதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். எனக்கு மாசம் வந்து ஒரு 15,000-20,000 சம்பளம். கொரோனால எல்லாமே அடைச்சிட்டாங்க. என்னுடைய ஹஸ்பண்டும் நானும் ஒரு வேளை சுகத்துக்காக நின்னோம். அப்போ இந்த சமுதாயம் வந்து எங்களை திரும்பி பார்க்கல. நைட்டு பூரா யோசிப்பேன், இந்த மாதிரி வேலை இல்லையே என்ன பண்றது என்ன பண்றது யோசித்தேன். அப்பதான் ஒரு கான்செப்ட் வந்து என் மனசுல இருந்துச்சு. சொந்த ஒரு பிசினஸ் இருந்தா நம்ம ப்ராடக்ட்டை சேல் பண்ணி கூட நம்மளுக்கான ஒரு ப்ராஃபிட் வருமானத்தை எடுத்து இதை வந்து நம்ம இந்த போராட்டத்திலிருந்து தப்பிக்கலாம். வருமென்றது எல்லாத்துக்குமே தான், அது எப்போ வரும் யாருக்கு வரும் சொல்ல முடியாது. குடும்பத்துல வந்து ஆண் தான் சம்பாதிக்கணும்ன்றது கிடையாது. பெண் வந்து பிசினஸ் மூலம் ப்ராடக்ட்டை சேல் பண்றது மூலம் சம்பாதிக்கலான்றத எங்க வீட்லேயே நான் தான் உணர்த்தினேன். பெண்கள் வந்து நீங்க வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தேவைகள், உங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பட்சத்துல நம்ம வந்து சந்தோஷமாவும் இருக்கலாம், நம்ம குடும்பத்தையும் சந்தோஷமா வச்சுக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து.
1: ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். அதாவது வந்து உற்சாக மூட்டக்கூடிய ஒரு நிறைவுரை சொல்லியிருக்கீங்க. நீங்களே ஒரு தொழில் முனைவரா ஆனீங்க. இன்று 100,000+ பேருக்கு வந்து நீங்க வந்து தொழில் முனைவர் எப்படி ஆகலாம் அதுக்கான பயிற்சி நல்லா கொடுத்துட்டு இருக்கீங்க. கேட்கிற ஒவ்வொரு நேயர்களுக்கும் உற்சாக மூட்டக்கூடிய நல்ல வழிகாட்டுதல் கொடுத்துருக்கீங்க. என்ன நேயர்களே, நீங்களும் நாளை சிறந்த தொழில் முனைவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில சரோஜினி மேடம் வந்து தன்னுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து தன்னோட நீண்ட நெடிய அனுபவங்கள் நம்மள்ட்ட சொன்னாங்க. கண்டிப்பா கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள வகையால் அமைந்திருக்கும் நம்பிக்கையில நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு சரோஜினி மேடத்துக்கு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய சேவை, உங்களோட பணி இன்னும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
0: எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, வேலையை தேடாதீங்க, வேலையை வந்து உருவாக்குங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்துக்கு, கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: நேயர்களே, இதுவரை அச்சாணி நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சியாளர் எஸ் சரோஜினி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே. வேல்முருகன்.

0: பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம்.
0: அழகா ஒரு பொண்ண பார்த்த
1: நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

0: நேரம் 8:45. தொடர்வது
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நாம் கேட்கவிருப்பது இன்றைய பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்ட பயனாளி மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி சாமிக்கண்ணு அவர்களோடு நேர்முகம் இடம்பெறுகிறது.
2: ஆனா சாமிக்கண்ணு வேடர் புளியங்குளம்.
3: இப்ப என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: பருத்தி போட்டுருக்கோம் நாங்க.
3: இந்த பருத்தி எப்படி விவசாயம் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா?
2: முதல்ல ஒரு 2 ஓட்டு ஓட்டுவோம், ஓட்டிட்டு ரெண்டாவது கொஞ்சம் ஒரு காலை வெட்டிட்டு லோட்டியை போட்டு அடிச்சு பாத்தியை கட்டுவோம். பாத்தியை கட்டிட்டு பருத்தி வரைய ஊண்டி விட்டுருவோம்.
3: இப்ப பருத்தி விதை போய் எங்க போய் வாங்கிட்டு வருவீங்க?
2: திருமங்கலம் தான் வாங்குவோம் நாங்க. திருமங்கலம் வாங்குவோம், 5 நம்பரு இதுதான் மெயினாக போடுவோம் நான். அது போட்டேன் கரெக்டாக, அது 40 நாள் கழித்து களை வெட்டணும். அது களையை வெட்டி உரம் கொடுக்கணும். உரம் கொடுத்துட்டோன்னா தண்ணி வசிக்க இருக்குமா, திரும்ப பழைய வடிக்கா ஒரு களையை வெட்டி ரெண்டாவது களையை வெட்டி விட்ருவோம். ரெண்டாவது ஒரு மருந்து அடிச்சிருவோம். மருந்து அடிச்சிட்டோம்னா பலனுக்கு வந்துடும். பலனுக்கு வந்தோடனே 3வது மருந்து அடிச்சிட்டோம்னா பூரா பூவும் பிஞ்சுமா ஆயிடும். ஆயிடுச்சுன்னா அது பூ விட்டிருந்து 60 நாள் 65 நாளில் வந்து அது பருத்தி வெடிக்க ஆரம்பிச்சு எங்களுக்கு ஆகி.
3: இப்போ விதை வந்து பக்கத்தில் திருமங்கலம் உங்கள் இருக்குது அப்படின்றனால அங்கே போய் வாங்கிட்டு வரேன். நீங்கள்
2: அங்கே வாங்கிக்கிறோம். ஆமாம், அங்கேயே வாங்கிக்கிறோம். அங்கே எல்லா விதையும் இருக்குது, 1000 விதை இருக்குது, பிடிச்ச விதையை வாங்கிக்கலாம். ஆமாம், அதனால் நான் 5வது நம்பர் எப்பயும் போடுவேன். நான் 65 நாள் கழிச்சு அது கண்டிப்பாக வெடிக்க கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிச்சுனா அப்புறம் கரெக்டாக வெடிக்க ஆரம்பிச்சுன்னா 45 நாள் அந்த பருத்தி முடிஞ்சிடும் வச்சுக்கோங்க. வெடிச்சே முடிஞ்சிருக்கு, காய் வேறு சுத்தமாக கிடையாது. அதோட அப்புறம் திருப்பி நம்ம வேலை பார்த்தா பார்க்கலாம், இல்லைன்னா அது அப்படி போட்டு வேற வேலை போட்டுக்கலாம். அவ்வளோ.
3: இப்போ நீங்கள் பருத்தி விவசாயம் பண்ணியிருக்கீங்க இல்லை?
2: ஆமாம்.
3: இப்போ எத்தனை ஏக்கர் போட்டிருக்கீங்க?
2: நான் 50 சென்ட்டே போட்டுக்கணும் மேடம். சரியாக போடல வந்துட்டேன். 50 சென்ட் போட்டிருக்கேன். அது இப்போ வெடித்து இப்போ தலைவாக நிற்கிது. அது இப்போ உரம் போட்டு மருந்து அடிச்சிட்டீங்க. அடுத்து வந்து எனக்கு வந்து ஆவணி மாதம் 60 நாள் கழிச்சு எனக்கு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அது வெடிச்சுன்னா அப்புறம் ஒரு 40 நாளைக்கு வெடிக்கேன், அதை ஒன்று முடிஞ்சுக்கிறேன். அப்புறம் அடுத்துட்டு திருப்பி உழுதோட நெல் தான் எடுவோம் அப்புறம் சாப்பாட்டுக்கு.
3: அப்போ கிட்டத்தட்ட 40 நாள் இது பராமரிப்பு பண்ணணும்.
2: பண்ணணும், 40 நாள் பராமரிப்பு பண்ணணும். 40 நாள் கழிச்சு வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிக்க ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு 30 நாள் 20 நாள் அது சுத்தமாக காயெல்லாம் வெடிச்சிடுவோம். காயெல்லாம் வெடிச்சிடுறேன். திரும்பி நாங்கள் சாப்பாட்டுக்காக நான் நெல் நட்டு வருவோம். நெல் நட்டுட்டு திரும்பி பழவடிக்காக தை மாசி பகுனி வர மாசி மாதம் போல பழவடிக்காக நாங்கள் கருதா எடுத்துட்டு பழடிக்காய் பறிச்சா போடுவோம்.
3: இப்போ இந்த பருத்தி போடுறீங்கல்ல, இப்போ நிறைய களைச்செடி வரும்ல, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க?
2: அதுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம். களை தான் வெட்டி விடுவோம் நாங்கள். களைக்கொல்லி அடித்தோம்னா காடு இறியிருது. காடு இறுகணுன்னா அடுத்தவெல்லாம் வரமாட்ட முடியுது. அதனால் நாங்கள் அது பயந்துக்கிட்டே நாங்கள் களை வெட்டி வெட்டி விட்டுருவோம். நாங்கள் ஆளு வயசு களை வெட்டி விட்டுருவோம்.
3: அப்போ களைக்கொல்லி அந்த மாதிரிலாம் எதுவும் பயன்படுத்தாமல் களையை வெட்டி விடுறது மட்டும்தான்.
2: களைக்கொல்லி வந்து வைய தண்ணிக்கு இப்போ நெல் நட்டுறாங்கள அவளுக்கு தான் களைக்கொல்லி. கிராமத்தில் வந்து உப்பு செனிக்கு சவர் தண்ணிக்கு வந்து களைக்கொல்லி போட்டாமே காடு கட்டு போது எல்லாம் வரமானது. அதனால் அது போடுறது இல்லை. ரெண்டு காலம் களை வெட்டி விடுவோம். களை வெட்டி விட்டு அதோட முடிச்சுடுவோம் நாங்கள். அவளை
3: இப்போ பருத்தி போடும்போது இப்போ என்னென்ன மாதிரியான சிக்கல்லாம் உங்களுக்கு வரும்? ஏன்னா நிறைய பூச்சி இருக்கும், களை நிறைய வருது அப்படின்றது இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும்.

0: நீங்க என்னென்னலாம் இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: பருத்தி போட்டு ஒரு இரு ஜாஸ்தி களை வெட்டுவோம். களை வெட்டி முடிச்சுட்டு ரெண்டாவது ஆப்பி உரம் உரத்து போட்டு ஒரு மருந்து அந்த மோனா செல்லு இல்லை ரோக்கர் ரெண்டு மருந்தையும் கலந்து அப்படி அடிச்சு விட்டுருவேன். நல்லா தளஞ்சு தளதளம் வரும். வந்துச்சுன்னா அது காய் காய்ச்சிக்கே இருக்கும். காய்ச்சிக்கே இருந்துச்சுன்னா நாங்கள் அதுக்காக நான் ஒரு 40-50 நாள் கழிச்சு அப்புறம் ஒரு மருந்து அடிப்போம். மருந்து அடிச்சு ரெண்டாவது ஒரு டீப்பு களை வெட்டுவோம். வெட்டி முடிச்சோம்னா அதோட பலனுக்கு வந்துடுறேன். அது பருத்தி வெடிக்க நினச்சா ஒரு மருந்து, ஏன்னா அந்த சூத்தை புழு இல்லாததுக்கு ஒரு மருந்து வச்சு விட்ருவோம். அப்போ பருத்தி நல்லா சில்லுண்டு பருத்தி வெடிக்கும். வெடிக்கல இந்த வட்டம் பரவாயில்ல, இந்த வட்டம் 70-75 பருத்தி வேலை போச்சு. அதை போட்டு முடிச்சுட்டோம் நாங்கள். ரெண்டாவது வந்து அடுத்த மாதம் பருத்தி வரும்.
0: இப்போ 1/2 ஏக்கர் கிட்ட போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லை?
1: ஆமாம்.
0: இப்போ அந்த 1/2 ஏக்கரில் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும்?
1: எங்கள் உழைப்பு போக 7 ரூபா செலவழிச்சேன். 7000 வருமானம் எக்ஸ்ட்ரா கிடைச்சி அவ்வளோ கிடைச்சி அதுவும் இல்லை. அது எங்கள் உழைப்பினால, அது சும்மா விவசாயி காட்ட வைக்க வெட்டி வெட்ட போகலாம் என்னங்க, எதுவுமே இல்லை. இதனாலும் போட முடியும். 7000 செலவழிச்சேன். ஒரு 14000 ரூபாய்க்கு வந்துச்சு. இன்னி வார வருத்தி ஒரு 10 ரூபாய்க்கு வரும். அவ்வளோதான், அதுக்கு மேலே வராது. அவ்வளோ அதுக்கு மேலே போனாலும் நமக்கு நஷ்டம் தான் வரும். எங்களுக்கு வரும் ரொம்ப போனோம்னா நஷ்டம் அதிகமாக தான் வரும். அதனால நம்ம உழைப்புக்கு நம்மளை பார்த்துக்கணும்னு பார்த்துக்கிருக்கோம். அவ்வளோதான், தன் உழைப்பில் சாப்பிடலாம்.
0: பக்கத்தில் இந்த வேளாண் அறிவியல் மையம், அதே மாதிரி வேளாண் துறையெல்லாம் நிறைய இருக்குல்ல, இப்போ அதுலேருந்து உங்களுக்கு இந்த பருத்தி சாகுபடிக்கு ஏதாவது உதவிகள் அந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கா?
1: விவசாயத்துக்கு லோன் தரான் அப்படி பண்ணுவாங்க. விவசாயத்துக்குன்னு சொல்லி 5000 ரூபா ஏற்றி விட்டாங்க. அது பிரியாதுன்னு சொல்லி ஏற்றி விட்டாங்க. சரின்ட்டு அதை வாங்கினேன். இந்த காசு வாங்கி வாங்கினேன் காட்டு காசு. வருஷத்துக்கு 3 ரூபாய் வரும், 6000 ரூபா வரும். அதே எங்களுக்கு விவசாயத்துக்கு அதே அதே வேறு ஒன்றும் இல்லை எங்களுக்கு.
0: அப்போ அது மத்திய அரசோட அந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு அந்த 6000 ரூபா கிடைக்குது?
1: 6000 ரூபா கிடைக்குது. 6000 ரூபா அங்கே போனோம்னா 6000 ரூபா கொடுத்துருவாங்க. அதனால பிரச்சனை இல்லை. இருக்கிறத வச்சு நாங்கள் சொந்த உழைப்புனால கூலி ஆளை வச்சு வேலையை பார்த்துக்கிருக்கோம். நாங்கள் இப்போ தலை வச்சு விவசாயத்தை பார்க்க வீட்டில் இருக்க இதை செய்ய ஒரு 40 மணி நெல் வந்துச்சுன்னா உங்களுக்கு போய் 10-40 மணி 10 மணிக்கு உப்பேன், 10 மணி சாப்பாட்டுக்கு வச்சு விடுவேன். அப்போ காய்கறி போடுவேன். இப்படி பல வெள்ளாமையை போட்டு எடுத்தால் நாங்கள் எங்களை வச்சு உங்கள் மாதிரி ஆளும் சாப்பிட்ற மாதிரி விவசாயம் பார்த்துக்கிருக்கோம். அவ்வளோதான், ஒரு அளவுக்கு நஷ்டம் வராத அளவுக்கு தான் உழைப்பில் சாப்பிட்டுருக்கோம்.
0: சரி, இப்போ பருத்தி போட்டிருந்தீங்கல்ல, இப்போ அந்த 1/2 ஏக்கருக்கு எவ்வளோ கிலோ உங்களுக்கு கிடச்சிருந்தது?
1: கிலோ கணக்கெலாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து அப்போக்கப்போ நாங்கள் 40ல அப்புறம் 2 ட்ரிப் வந்து 1/2 ஏக்கர் வந்து கம்மியாக தான் கிடச்சேன். இப்போ 2.5 குண்டால் கிடச்சிருக்கு, 250 கிலோ கிடச்சிருக்கு, 250 ரூபா கிடச்சிருக்கு எனக்கு. அவ்வளோதான் கிடச்சிருக்கேன் எனக்கு. இன்னும் ஒன்றா பிறக்கணும், இன்னொரு 10-50 ரூபா வரும். அதோட சரித்தான் செடி முடிஞ்சிடும். நெல் நட்டு கொடுவாங்க. அவ்வளோதான்.
0: அப்போ 1 ஏக்கர் அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 1/2 ஏக்கர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 300 கிலோ கிட்ட உங்களுக்கு கிடச்சிருக்கு.
1: விவசாயத்துக்கு பொறுத்துங்க மேடம். இந்த 3-4 வருஷத்துக்கு முறை ஒரு வெள்ளாமல் போட்டேன். 1000 ரூபா விதன்னு கொடுத்தாங்க. அருப்பக்கோட்டையில வாங்கிட்டு வந்தேன். 400 கிராம் தான் அது வந்து, அது வந்து 1000 ரூபா. 400 கிராம் 1000 ரூபா. 1000 ரூபாய்க்கு போட்டு அப்போ வந்து ராமு பாறை போட்டு நானாக உழைப்பில் எங்கள் ஒரு ஆள் விட்டு 4000 கரையை போட்டு நல்லா பாறை போட்டு 70 சென்ட் போட்டிருந்தேன். 70 சென்ட் போட்டால் 70 சென்ட்டுக்கு 2 பாக்கெட் தான் வாங்கியிருந்தேன். 400-800 கிராம் தான். அது வந்து 3 அடிக்கு ஒரு விதையை போட்டேன். போட்டு அதை மருந்து அடித்தேன். மருந்து அடிச்சு விட்டு அப்போ அந்த வட்டம் 110 ரூபா பருத்தி விலை வச்சு சம்சாரிக்க ஒரு ஆள் கிடச்சி கிடச்சினாக்கா அந்த வருஷந்தான் அந்த 70 சென்ட்ல வந்து நான் வந்து 1,65,000 ரூபாய்க்கு பருத்தி ஓட்டிக்கினேன். அது ஒரு ட்ரிப்பு தான். ஆனால் இன்றைக்கி அதே பறித்து 1 ஏக்கர் போட்டால் அதே காசு வரும். ஆனால் உழைப்பு இருக்குன்னு
0: இப்போ பருத்தி போட்டிருக்கீங்கல்ல, இப்போ அந்த பருத்தி போட்டு இப்போ கிட்டத்தட்ட 300 கிலோ கிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. விற்பனைக்குன்னு எங்கே கொண்டு போகிறீங்க?
1: அந்த திருமங்கலம் தான் கொண்டு போவோம். திருமங்கலம் கம்சி கடை இருக்கு. கம்சி எடுக்க மாட்டாங்க. இடையை போட்டு இடக்கூலின்னு சொல்லி மூடைக்கு 10 ரூபா எடுத்துக்குவாங்க. அப்புறம் அவளே போட்டு எடுத்து கொடுத்துருவாங்க. அவள் பருத்தி தெளிவை பார்த்து எடுப்பாங்க. நல்லா காஞ்சி இருந்துச்சுன்னா ஒரு வேலை, பச்சையாக இருந்துச்சுன்னா ஒரு வேலை அப்படின்ட்டு அவள் கணக்கு பண்ணி எடுப்பாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை.
0: இப்போ நீங்கள் தான் அங்கேருந்து திருமங்கலத்துக்கு கொண்டு போவீங்களா இல்லை அவங்களே வந்து எடுத்துக்கலாம்?
1: வர மாட்டாங்க. நாங்கள் தான் 2-3 ஆடு இருக்கும்ல, அப்படியே மொத்தமாக பேருக்கு 10 மூட 5 மூட ஆளுலாம் சேர்ந்து ஒரு வண்டியை பிடிச்சி ஏற்றி போய் அங்கே போய் நாங்கள் போட்டுக்கிறோம். நாங்கள் அது வரமாட்டாங்க, ஏவாடி வரமாட்டாங்க.
0: சரி, இப்போ பருத்தி போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னென்னலாம் போடுவீங்க?
1: பருத்தி போட்டுக்கு அப்புறம் புரட்டாசி மாதம் நெல் தான் நடுவோம். அதே இடத்துல நெல் நட்டு முடிச்சிட்டோம்னா தை மாதம் 1வது மாதம் 2வது மாதம் அந்த கருத்து எடுப்போம். நாங்கள் கருத்து எடுத்து முடிச்சிட்டோம்னா திருப்பி பழடிக்க பருத்தி ஊடு பயிறு உளுந்து போட்டால் வீட்டுக்கு உளுந்து வந்துடும். பருத்தியை பழடிக்க அதை ஆரம்பிச்சுருவாங்க.
0: இந்த பருத்தி போட்டு இப்போ நாங்கள் பார்க்கும்போது நல்லா பூவோடு இருக்குது. அப்பப்போ காய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி விட்டுருவீங்களா?
1: அது ஒரு 40-50 கொஞ்சம் குறைஞ்சமாக நம்மளுக்கு கட்டாது. 50-60 கொண்டு போவோம். 100 கிலோ கூட கொண்டு போவோம். ஆமாம், ஆள்

0: அது ரொம்ப வச்சிருந்தாலும் இது வேஸ்ட் ஆகிடும். அது அதனால் என்ன செய்வோம், ஸ்டாக் பண்ணாமல் ரெண்டு அடுப்பு எடுத்தோம்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா வருதுன்னா கூலி போட்டு வந்துடுவோம். போய் போட்டு வந்துட்டோம்னா அந்த வேலைகள் சம்மந்தம் தரணும்ல, அப்போ ஒரு வேலை பார்த்தாச்சுன்னா அந்த போட்டு வந்து நாங்கள் சம்பாதி கொடுத்துட்டு மிச்ச காசு நாங்கள் வச்சுக்கிடுவாங்க.
1: இப்போ இந்த பருத்திக்கு தண்ணி எல்லாம் எப்படி பாய்ச்சிறீங்க?
0: கஷ்டக்காடு தரேன்னு சொன்னால் மாதத்துக்கு 2 தண்ணிட்டா போதும். எங்கள் தண்ணிக்கு எங்கள் செவத்தாரிக்கு வந்து கரெக்டாக மாதத்துக்கு வந்து 5 தண்ணி விட்டாங்க. நாங்கள் 5 தண்ணி விட்டால் தான் அது பலன் எடுக்க முடியும், இல்லைன்னா பலன் வராது.
1: உங்களுக்கு வந்து கிணத்து பாசனமா?
0: கிணத்து பாசனம் தான்.
1: அப்போ அதுக்கேற்ற மாதிரி போதுமான அளவு தண்ணீர்லாம் இருக்குது உங்களுக்கு?
0: தண்ணியெலாம் இருக்குது, தண்ணியெல்லாம் இருக்குது. கிணறு வெட்டியிருக்கோம், ஸோ போர் சைடு போர் போட்டிருக்கேன், தண்ணி நமக்கு அதாவது ஓடிக்கிறது எப்போ பார்த்தாலும் பச்சை ஓடிக்கிறது.
1: சரி, இப்போ அறுவடை முடிச்சதுக்கப்புறம் பருத்தி எல்லாம் எடுத்துட்டு அந்த பருத்தியோட இது இருக்குல்ல மீதி, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க?
0: அந்த அந்த கொலையெல்லாம் அப்படியே பறிச்சு எடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த 10 மாதம் நாற்று அப்படியே அவனே நாற்று போடுவான். ஆவணி மாதம் நாற்று போடாதுன்னா புரட்டாசி மாதத்து வரைக்கும் தண்ணி விட்டுக்கிட்டே இருப்பான். அந்த கொலை வெடி வெடிச்சிக்கே இருக்கேன். புரட்டாசி மாதம் வரைக்கும் கொலை ஆயிரும். அந்த கொலை ஃபுல்லாக வந்தோன்னா அது அப்படியே உள்ளே அமைக்கிறேன், உரத்துக்கு அப்படியே அமைக்கிறேன். உரத்துக்கு அமுக்குனாக்கா அது அப்படியே உரமாயிரும். திருப்பி நம்ம ரெண்டாவது உழுது ஓட்டோம்னா ஒரு வாரம் கழிச்சு திருப்பி ஒரு ஓட்டு ஓட்டிட்டோம்னா அப்படி நடவாயிடும். அப்படி அப்போ கொஞ்சம் தர கொஞ்சம் இருக்காமல் கொஞ்சம் நெல் கொஞ்சம் நல்லா உரவடியாக வரும். அப்படியே ஓட்டு லோட்டை போட்டு அடிச்சு உள்ள அமுக்கி விட்டுருவோம். அமுக்கி அப்படியே அழுகி கிடக்கு, அழுகி கிடந்தோன்னா அப்புறம் அது வந்து நல்லா உங்களுக்கு வந்து உரமாயிருது. உங்களுக்கு 40 செண்டுக்கு 23 மூட்டை வந்திருக்கு போட்டோம் அந்த கோலை அமுக்கணுனால. அந்த கோலை அமுக்கணும்னா கொஞ்சம் நல்லா இது கிடைக்கும், பலன் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் நாங்கள் அப்படி தான் போய் அமுக்குவோம். அது போட்டு அப்புறம் ஒரு மூட்டை தொழில் வரும் போடணும், அது தலையாது தொழிலோட ஒரு மணி போட்டு விட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதாவது ஒரு இது
1: முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே உழவு ஓட்டி முடிச்சிடுறீங்க, அதுவே உரமாக போயிடுது. அதை தவிர்த்து வேறு என்னென்ன உரங்கள்ல இயற்கை உரங்களாக என்னென்ன போட்டு
0: இயற்கை உரங்க இந்த குப்பை இருக்குங்க, நம்ம குப்பையை அடிப்போம். அதில் குப்பையை அடிச்சு விட்ருவோம். குப்பையை அடிச்சுட்டு அந்த குப்பைக்கு மேலே ரெண்டாவது இந்த குலையை அமைக்கிடுவோம். குலையை அமைக்கிட்டு அப்புறம் நடவுறும் போது ஒரு ஏக்கருக்கு ஒரு முறை டிஏபி போட்டால் தான் அந்த பயிர் ஆனது கொஞ்சம் தெரியும். இந்த உரத்து இந்த இயற்கை உரத்தை அது எடுத்து கொடுக்குது. அது எடுத்து கொடுத்தாலும் பயிர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது வேறு உரம் போட முடியாது. நம்ம பரிசலில் வந்து பொட்டாசு இது சல்பேட்டு போடுவோம். சல்பேட்டு போட்டோம்னா அது கொஞ்சம் பயிர் பரிசல் பயிர் நல்லாயிருக்கும்.
1: இப்போ பருத்தி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க சில இதெல்லாம் புழு தாக்குது, அதே சமயம் பூச்சியெல்லாம் இருக்குது அப்படின்னு. அப்படியெல்லாம் வரும்போது என்ன பண்ணுவீங்க? அதாவது பூச்சிக்கொல்லி தான் அடிக்கணுமா இல்லை வேறு எதுவும் நீங்கள் பண்ணுவீங்களா?
0: வேறு ஒன்றும் கடையில் மருந்து தான் வாங்கி அடிப்போம். மருந்து தான் இப்போ வேறு இந்த இயற்கை ஓர மருந்துக்கெல்லாம் அது கட்டுப்படாது. கடைக்கு போவோம், மருந்து வாங்கிட்டு வருவோம். மருந்தை வாங்கிட்டு வந்து இந்த நோய்க்கு மருந்து ஒன்றா கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து அடிச்சு விடுவோம். அதுக்கு அது அது க்ளீன் ஆகிடும், அது சரி பண்ணிட்டு விட்டுரும். அது அப்புறம் அடுத்தது பலன் வந்துடும். அவ்வளோ பருத்தி அந்த புழுவுக்கு மருந்து கேட்டோம்னா புழுவுக்கு மருந்து கொடுப்பாங்க, அதை அடிச்சிட்டோம்னா அந்த புழு செத்துடும். அது அப்போ அடுத்து வந்து செடி நல்லா இருக்கு. அப்போ நம்ம மாடு போட்டு வருவாங்க, அப்படி போட்டுக்கிறோம். அப்படி
1: இப்போ இங்கே பக்கத்துல எல்லாம் விவசாய ஆஃபீஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி பூச்சி தாக்கி இருக்கு இல்லை இந்த மாதிரி புழு இருக்கு இல்லை செடி வந்து வாடல் நோய் வருது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதுக்கு ஏதாவது நீங்கள் போய் கேட்டு பார்த்துருக்கீங்களா?
0: கரத்த பைப்பு கொடுத்தாங்க, பெரிய பைப்பு மாட்டி போடுறதுக்கு 2.5 இன்ச் பைப் கொடுப்பாங்க, 3 இன்ச் பைப் கொடுப்பாங்க. வெளியே வேணால் ஒரு 7000 ரூபா, இவங்களுக்கு 3500 ரூபா.
1: அந்த பைப்பு உங்களுக்கு அப்போ மானியத்தில் கிடச்சிருக்கு?
0: ஆமாம், அது யூனியனில் இப்போ போனால் இப்போ நீ கேள்வி பட்டா நாளைக்கு ஒரு வாரத்துக்கு கொடுத்துருவாங்க. இந்த திருப்பாண்டு யூனியனில் போனால் நீ கேள்வி கொடுத்தா ஒரு வாரத்துக்கு கொடுத்துருவாங்க. அதை வந்து அதுதான் கம்மியாக கொடுக்குறாங்க. 10,000 பொருளை வந்து நமக்கு ஒரு 4,000 ரூபா தள்ளிவிட்டு கொடுக்குறாங்க.
1: சரி, இப்போ நீங்கள் பருத்தி விதைக்கிறீங்கல்ல, நீங்கள் விதை உற்பத்தி அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா?
0: அதான் பண்ண முடியாதுங்க மேடம். நம்ம வந்து அது எடுக்க முடியாது, எடுக்கிறது மிஷின் வேணும். அதுக்கு மிஷின் வந்து லட்சக்கணக்கு போடாமல் அதை போட முடியாது. வந்து அது வயசு அங்கே வாங்கிக்கிறாங்க, வாங்கிடுவோம். ஆமாம்,
1: அதாவது பருத்தி விவசாயம் அப்படின்னு பார்க்கும்போது நெல்லுக்கு ஒரு மாற்று பயிராகவும் போடுறீங்க, நெல் போட்டு அதுக்கப்புறம் போடுறீங்க?
0: ஆமாம், நெல்லுக்கு பருத்தி விவசாயத்தில் கொலையில் அது பருத்தி எடுத்துருவோம், அதே கொலையை அமைக்க நெல் நட்டுக்குருவாங்க உரத்துக்கு பண்ணலாம். ஒரு ஆளு
1: பருத்தி விவசாயம் பற்றி நிறைய இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க, ரொம்ப நன்றிங்கம்மா.
2: இதுவரை பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்ட பயனாளி மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி சாமிக்கண்ணு அவர்களோடு நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஆர்.பி. பரிமளாதேவி. இத்துடன் இன்றைய பாரதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.

0: 3.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 8:59. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதைத் தொடர்ந்து 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் நேர்களே நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
4: Akashwani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Government approves 2 major highway infrastructure projects in Delhi and Uttar Pradesh worth over 14,000 crore rupees. Vikasit Bharat G. Ramji Act comes into force across the country. Centre notifies revised wage rates under the scheme. Supreme Court issues guidelines on assessing income of motor accident victims for uniformity in compensation claims. Prime Minister of Japan Sanae Takaichi arrives in New Delhi on a 3-day visit to India to take part in 16th India-Japan Annual Summit tomorrow. In men's cricket, India to take on hosts England in first T20 international 5-match series tonight. And in FIFA World Cup, England to face DR Congo in round of 32 at Atlanta in US tonight.

0: வாழ்க்கை முறையை மாற்றணுமா? யோகா, ஆயுர்வேதா, சித்தா, இது எல்லாத்தோடையும் முக்கியத்துவமும் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்கு? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் நம்மளோட இணைந்திருக்கிறார் டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்கள். இவர் 25 வருஷத்துக்கு மேல சித்தா, யோகா, ஆயுர்வேதா இது எல்லாத்தையும் மாடர்ன் மெடிசனோட இணைச்சு லைஃப் ஸ்டைல ஒரு ரெவல்யூஷனே கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். இதுக்காக அவர் பல விருதுகளையும் பெற்றிருக்கார். வெல்கம் டு தி ஷோ சார்.
1: வணக்கம்
0: சார். இப்போ நம்மள நிறைய பேர் முதுகு வலி, கழுத்து வலி, கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல கஷ்டப்படுறாங்க. முன்னாடிலாம் ஒரு 50 வயசுக்கு மேலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு 40 வயசுக்கு மேலேயே எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்பெல்லாம் நிறைய பேர் 25-30 வயசுலயே முதுகு வலி, கழுத்து வலி இதெல்லாம் கஷ்டப்படுறாங்க. நீங்க சர்ஜரி இல்லாமலே ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ் ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்றது ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி சாத்தியம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: முன்காலத்துல எல்லாம் வந்து நமக்கு 50 வயசுக்கு மேல, 60 வயசுக்கு மேலதான் முதுகு வலி வருது அல்லது வலி வருதுன்னு நம்ம சொன்னோம். இப்போ 25 வயசுலேயே வருது அப்படின்னால் போதிய உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது. ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சியோ, நமக்கு உடம்புக்கு தேவையான சக்தியூட்டம் கொடுக்கக்கூடிய உணவு பழக்கமோ இல்லாமல் இருக்கிறதுனால முதுகு தண்டுவடமாக இருக்கலாம் அல்லது மூட்டுகளாக இருக்கலாம். இந்த இயக்கத்துக்கு உயவுத்தன்மையை கொடுக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கிறது. உடற்பயிற்சி இல்லை அப்படின்னால் தசைகள் வலுவிழந்து போகும். ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறோம் அல்லது நம்ம டூ வீலர் டிரைவ் பண்ணுறோம் அல்லது நிறைய ட்ராவல் பண்ணுறோம் அல்லது நாம் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னால் அந்த இடத்துல தசைகள் வலு இல்லாமல் இருக்கிறதுனால இந்த அழுத்தம் வந்து நேரடியாக எலும்புகளுக்கு போகிறது, தண்டுவடத்துக்கு போகிறது. உராய்வுத்தன்மை அதிகமாகும் போது அந்த தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் தேய்ந்து போகிறது. இதுதான் வலிக்கு காரணமாக இருக்கிற. ஸோ இந்த வலி ஆரம்பத்திலேயே நாம் ஒரு நல்ல ஆயுர்வேதா அல்லது சித்தா அல்லது ஒரு இயற்கை மருத்துவரை பார்க்குறதா இருந்துச்சுனால் இந்த வலி எதனால் வருதுன்னு கண்டுபிடிச்சி அந்த காரணியை வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம். அதே போல் அந்த எலும்புகளுக்கு, நரம்புகளுக்கு, தசைகளுக்கு வலுவாக்கக்கூடிய சிகிச்சை முறைகளும் உணவு பழக்கங்களும் சொல்லி கொடுக்கும்போது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய எந்த வலிகளாக இருந்தாலும் முழுமையாக குணமடைஞ்சிடுறது. இல்லை நம்ம அதை ஃபாலோ பண்ணலை, ஒரு தீவிரமான பாதிப்பில் இருக்கிறோம், அறுவை சிகிச்சை தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னால் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை முறையில் நம்ம எந்த மாற்றமும் பண்ண முடியாது. அப்போது இந்த அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய கம்ப்ரெஷனை தான் அவங்க ரிலீவ் பண்ணுறாங்க. அந்த தசைகளுக்கோ அந்த ஜவ்வுகளுக்கோ எந்த விதமான சக்தியூட்டக்கூடிய எந்த விஷயங்களும் நவீன சிகிச்சையில் பண்ணுறதில்ல. அப்போ நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணாலும் அடுத்த ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதத்தில் திரும்பவும் உங்களுக்கு அந்த வலி துவங்கும். அப்போது நம்மளோட இயற்கை மருத்துவம் என்ன சொல்கிறது அப்படின்னா, சர்ஜரி உங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது, உங்களுக்கு சாதாரணமாக ஒரு வலி ஸ்டார்ட் ஆகி அது நாளடைவில் தீவிரமாகக்கூடிய கண்டிஷனாக இருக்கிறதா இருந்துச்சுனால் அந்த கண்டிஷன் வந்து நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் முழுமையாக குணப்படுத்த முடியும். ஒரு இடத்துல நீங்கள் ஆக்சிடென்டல் காஸ், உங்களுக்கு அடிபடுறது, அந்த இடத்துல போன் உடஞ்சி போய்டுறது, இல்லை ஆக்சிடெண்ட் ஆகிறது, உங்களுக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதுக்கு சர்ஜரி தேவையாக நிச்சயமாக தேவை. அது நல்ல ஆயுஷ் மருத்துவர் எந்த கண்டிஷனில் சர்ஜரி தேவையில்லை, எந்த கண்டிஷனில் சர்ஜரி தேவைங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சர்ஜரி தேவையில்லாத கண்டிஷனில் இருக்கக்கூடிய, எவ்வளவு தீவிரமாக இருக்கக்கூடிய முதுகு வலியாக இருந்தாலும், தண்டுவட வலியாக இருந்தாலும், டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருந்தாலும், டிஸ்க் ஹெர்னியேஷன் இருந்தாலும், நிச்சயமாக ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவத்தில்

0: குணப்படுத்த முடியும்.
1: அதாவது நம்ம ஜென்ரலாவே ஆயுர்வேதா சித்தா இது எல்லாத்துலயுமே எல்லா நோய்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மருந்து கொடுக்க கூடாது அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உடல் அமைப்பை எப்படி அப்படின்றத நம்மளாவே தெரிஞ்சுக்க முடியுமா? அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை வச்சு நம்ம ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் எடுக்கலாமா?
0: நிச்சயமா. நீங்க என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிட்றீங்க, நீங்க எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க, நீங்க என்ன வேலை பண்றீங்க, எந்த மாதிரியான இடத்துல இருந்து நீங்க வர்றீங்க, இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட ஆரோக்கியத்தை டிசைட் பண்ண முடியும். எல்லாருக்கும் பொதுவா இதுதான் ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல், இந்த மருந்து தான் நீங்க சாப்பிடணும் அப்படி கிடையாது. அது வந்து உடல் உள்ளுறுப்புகளுக்கு நவீன மருத்துவம் சொல்லக்கூடிய வழி. ஆனால் ஒருங்கிணைந்த இயற்கை மருத்துவம் என்ன சொல்றது அப்படின்னா, ஒவ்வொருவரோட சக்தி ஓட்டத்துக்கு தகுந்தாப்புல அவங்களோட உணவு பழக்கத்தை அமைச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு உடல் உழைப்பு தேவை, உங்களோட பாரம்பரியம் வந்து அசைவ உணவு சாப்பிட்ருக்கிறது அப்படின்னா, நான் ஒரு ஜெனரலைஸாக உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நான் ஒரு இயற்கை மருத்துவர், இயற்கை மருத்துவம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது, அதனால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. உங்களோட ஜெனட்டிக் மெமரி, உங்களோட கட் வந்து அதை அக்செப்ட் பண்ணுமா? பண்ணாது. அப்போ அந்த இடத்துல இந்த ஒருங்கிணைந்த சிகிச்சைன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுனால அது டைஜஸ்ட் ஆகாமல் ப்ராப்ளம் கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னா ரிக்கவரி ஆகிறது வரைக்கும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். உடல் அமைப்பு பொறுத்தளவில் இது வாதமா பித்தமா கஃபமா, உடலோட பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தயிர் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பிடிக்கிறது, ஆனால் தயிர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப மந்தமாக ஃபீல் பண்ணுறீங்க, யார்கிட்டையும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, தயிர் உங்களுக்கு சூட் ஆகலை, உங்கள் உடம்பு வந்து கஃப பிரகிருதியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தயிர் சூட் ஆகாது. இது உங்களுக்கு தெரியறதா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ண முடியும். அப்போ இது வாதமாக பித்தமாக கஃபமாக நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமாக நல்ல ஒரு ஆயுர்வேதா அல்லது சித்த மருத்துவரை நீங்கள் சந்தித்து ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இதை தெளிவாக சொல்லிவிடுவாங்க. இது ஒரு தடவை இது நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஒரு வேலைக்காக நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும், வாதம் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும், வாதம் அக்ரவேட் ஆனால் கொஞ்சம் வலி வரும், இது நார்மல் தான். என்ன பண்ணணும், வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அவங்களோட உடம்பு வாதமா பித்தமா கஃபமானு தெரிஞ்சுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான உணவு பழக்கம், எந்த விதமான வாழ்க்கை முறையை வச்சுக்க முடியும். அதே போல மனசை பொறுத்தளவுலையும் சாத்விக் ரஜசிக் தமசிக் இப்படி மூணு நிலை இருக்கிறது. ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட நீங்கள் பேசுறீங்க அல்லது ஒரு ரிலேட்டிவ்கிட்ட பேசுறீங்க, நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுறதா இருந்துச்சுன்னா அவங்க தமசிக் மனோபாவத்தில் இருக்கிறாங்க. எதிர்காலத்தை பற்றி அதிகமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ரஜசிக் மனோபாவத்தில் இருக்கிறோம். இல்லை நிகழ்காலம், நமக்கு தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நம்ம என்ன பிரச்சனை சொன்னாலும் அதுக்கு பெருசாக அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க, அவங்க சாத்விக்கில் இருக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கிறது இல்லை ஆன்சைட்டி இருக்கிறது, நமக்கு தெரியணும் நம்மளோட மனசு எந்த நிலையில் இருக்கிறது. நான் ஒரு சாத்விக் பர்சனாலிட்டியா, நான் ஒரு ரஜசிக் பர்சனாலிட்டியா, நான் ஒரு தமசிக் பர்சனாலிட்டியா அப்படி தெரிகிறதா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது இது என்னோட நேச்சர், அடிக்கடி கோபம் வருது, பித்த பிரகிருதி இருந்து ரஜசிக்காக இருந்துச்சுனாலும் கோபம் வரும், அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக சாப்பிடணும். இல்லை ஒரு நாள் நான் நல்லா போய் சாப்பிட்டுட்டேன், ஐ செலிப்ரேட்டட் த டின்னர், ஐ செலிப்ரேட் த ட்ரீட், அந்த வாரம் கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு உங்களோட உடல் அமைப்பும் மன அமைப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
1: இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே பிரகிருதி அப்படின்னு, அதாவது இது வந்து நம்ம எப்பவுமே நம்மளுடைய உடல் அமைப்பு இந்த மாதிரி தான் அப்படின்னு இருக்குமா? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு தயிர் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்துட்டு தயிர் இதுவாகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. சில பேருக்கு முன்னாடி நான் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு அப்போ அது வந்து ஒத்துக்குச்சு, ஆனால் இப்போ அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து வயசு காரணமா இல்லைன்னா உடல் வந்து நம்மளுடைய பாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா?
0: அப்பா அம்மா சேர்கிற டைமில் நம்ம ஒரு சிங்கிள் செல்லாக நம்ம உருவாகிறோம், அங்கேயே வந்து நம்ம ஜெனட்டிக் இம்ப்ரெஷன் அங்கே வந்துடுது. ஸோ ஹூ யூ ஆர் தட் இஸ் டிசைடட். பட் நம்ம பிறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிட்றோம், எந்த என்விரான்மெண்ட்டில் வளர்கிறோம், எந்த சூழ்நிலை இருக்கிறது, நமக்கு தெரியும் ஆறு பருவநிலை இருக்குல்ல, இந்த கால மாற்றம் நடக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே அதுக்கு தகுந்தாப்பில் சேஞ்சஸ் நடக்கும். பேசிக் அதே தான் இருக்கும், அந்த ஜெனட்டிக் மெமரி வந்து இட் இஸ் ஃபிக்ஸ்ட். அது என்னன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் கோடைக்காலம் வருது, அதுக்கு தகுந்தப்பில் நம்ம சாப்பாடை சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி இல்லை நான் கோடைக்காலத்துலேயும் ரெண்டு வாட்டி பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னால் தட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம். பிரகிருதி இஸ் அ சேம்.

0: அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நல்ல தேர்ந்த ஒரு ஆயுர்வேதம் அல்ல சித்த மருத்துவரை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா அவங்க சொல்லிவிடுவாங்க. இதுதாங்க, நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உடம்புக்கு ஹெல்ப் பண்ணும், இந்தந்த விஷயங்கள் உங்கள் மனசுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நம்ம இந்த மாதத்தில் இருக்கிறோம், கால சூழல் எப்படி இருக்கிறது, மழைக்காலம் வருது, சளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அப்போ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கஃப பிரகிருதி அதனால் நான் ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாது. இல்லைங்க, நீங்கள் மழைக்காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, மழை வர்றதுக்கு முன்னால் நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு டாக்டர் பார்த்து ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னால் கண்டிப்பாக இதை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணிக்க முடியும். அது நீங்கள் லைஃப் லாங் ஃபாலோ பண்ண முடியும்.
1: இப்பவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது, ஒரு நோய்க்கு காலோபதி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதே டைம்ல ஆயுர்வேதிக்கோ இல்ல சித்தா மெடிசனோ வந்து எடுத்துக்க கூடாது, வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்ல மித்தா?
0: இல்ல, மாடர்ன் மெடிசன் வந்து உங்களோட சஃபரிங்க ஃபாஸ்டா ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன இம்பேலன்ஸ் இருக்கோ அதை பேலன்ஸ் பண்றதுக்காக அவங்க ஒரு சப்ஸ்டியூட் கொடுக்குறாங்க. அது எடுத்துக்கணுமா? உங்களோட வலி அல்லது வேதனை அன்பேரபிளாக இருக்கிறது, உங்களோட மருத்துவர் உங்களுக்கு அறிவுறுத்துகிறாங்க, நிச்சயமாக நம்ம மருந்து எடுத்துக்கிறோம். ஆனால் அது கூட ஆயுர்வேத மருந்த சித்த மருத்துவரை எடுத்து சொல்கிற மருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக எடுத்துக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஆயுர்வேத சித்த மருந்துகளுமே வந்து ட்ரக் இன்ட்ராக்ஷன், நம்ம இந்த மருந்து கொடுக்கும்போது ஆங்கில மருந்து கொடுத்தா அதில் ஏதாவது சைட் எஃபெக்டோ அல்லது இன்ட்ராக்ஷனோ ஆகுமா அப்படின்னு உங்கள் ஆங்கில மருத்துவர் சொல்கிறாரு. நீங்கள் சித்த மருந்து சாப்பிடாதீங்க, நீங்கள் ஆயுர்வேத மருந்து சாப்பிடாதீங்க. இல்லை, உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் சொல்கிறாரு நீங்கள் ஆங்கில மருந்து எடுத்துக்காதீங்க. அப்போ நீங்கள் கேள்வி கேட்டுக்கணும், உங்கள் டாக்டருக்கு உங்கள் மேலே அக்கறை இருக்கிறதா இருந்துச்சுனால் நீங்கள் விரைவாக குணமாகிறத அவர் எது வேணாலும் எடுத்துக்க சொல்லுவார். வலிக்காக நீங்கள் ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கிறீங்க, நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவர், எனக்கு தெரியும் நீங்கள் பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நேரத்துக்கு நிச்சயமாக பெயின் குறையும். ஆனால் இந்த பெயின் எங்கேருந்து வருது? எலும்பு தேய்மானத்துலேருந்து வருது. இந்த எலும்பு தேய்மானம் உயவுத்தன்மை இல்லாததுனால வருது. அப்போ இந்த உயவுத்தன்மை கொடுக்கறதுக்கு நான் ஆயுர்வேத மருந்து கொடுக்குறேன். வலி இருக்கிற நேரத்தில் நீங்கள் வலி குறைக்கிறதுக்குள்ள மருந்து ஆங்கில மருத்துவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த வலி குறையிறதுக்கு நம்ம கொடுக்குற மருந்து வந்து ஒரு முழுமையான நிவாரணம் கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு வலி நிவாரணி தேவை இருக்காது. சக்கரை நோய்க்கு நீங்கள் ஆங்கில மருந்து துவங்கியாச்சுது, அதுக்கப்புறம் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை பார்க்குறீங்க இல்லை சித்த மருத்துவரை பார்க்குறீங்க, அவங்க வந்து ஒரு சித்த மருந்து சொல்கிறாங்க. ஆங்கில மருந்து எடுத்துக்கும் போது சித்த மருந்து எடுத்துக்கலாமா? நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் 25 வருஷமாக நான் வந்து இன்டெக்ரேட்டட் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கிறேன், யாருக்குமே ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆகலை. நீங்கள் ஆங்கில மருந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க, நம்ம மருந்தை சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களோட ரிப்போர்ட் வந்து நீங்கள் எப்படி ரிக்கவர் ஆகிருக்கீங்கன்னு சொல்லும். அந்த ரிப்போர்ட் உங்கள் ஆங்கில மருத்துவர்கிட்ட காமிங்கோ, பெட்டராக இருக்கிறதா இருந்துச்சுன்னா அவருக்கே தெரியும், அவர் கொடுத்துருக்க மருந்தோட டோஸை ஃபஸ்ட்டில் குறைச்சிக்குவாங்க, அப்புறம் அவர் நிறுத்த சொல்லுவார், நீங்கள் நிறுத்திக்கோங்க. எந்த மருத்துவமாக இருந்தாலும் அது ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும் அல்லது ஆயுர்வேதமாக இருக்கட்டும் அல்லது சித்த மருத்துவமாக இருக்கட்டும், யோக மருத்துவமாக இருக்கட்டும், இயற்கை மருத்துவமாக இருக்கட்டும், உங்களோட கஷ்டத்தை அது குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னால் நிச்சயமாக இந்த இன்டெகிரேட்டட் அப்ரோச் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.
1: ஓகே சார், இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயமாவே இருக்கும். நம்ம இந்த ஆன்லைன்லனா வந்து நிறைய பேர் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய, பவுடர்னு மட்டும் இல்லை ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா வேற எதுவா இருந்தாலுமே. இப்போ ஆன்லைனு வரும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம பாக்குறோம், அதுல எது எதெல்லாம் ஃபேக்கா இருக்கும், எது எதெல்லாம் வந்து ரியல் ப்ராடக்ட் அப்படின்றத வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்றது?
0: எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு இந்த ப்ராடக்ட் சொல்யூஷனா அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஒரு மருந்தாக இருக்கணும். மருந்தாக இருந்துச்சு அப்படின்னால் அதுக்கு ஒரு மருத்துவரோட ஆலோசனை தேவை. நீங்கள் வாங்கக்கூடிய விஷயம் உங்களோட உடல் உள்ளுறுப்புகள் தொடர்பாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு மருத்துவ வல்லுநரோட ஆலோசனை தேவை. இல்லை, நான் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்டாக இருக்கிறது, ஒரு காஸ்மெட்டிக்காக இருக்கிறது, இப்படி இருக்கிறதா இருந்துச்சுன்னா அதோட வேலிட் மேனுஃபேக்சரிங் பாருங்கள், அதோட கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் பாருங்கள், எல்லாம் ப்ராப்பராக இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த விதமான அனுமதியும் இல்லாமல், எந்த விதமான குவாலிட்டி கண்ட்ரோலும் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் வர்றதா இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்டை சாப்பிட்ற விஷயமா இருந்துச்சுன்னா நிச்சயமாக தவிருங்க. இல்லை காஸ்மெட்டிக்ஸாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா ஸ்கின் அலர்ஜி டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க உடம்புக்கு சூட்டா இருக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்க உபயோகப்படுத்தலாம்.
1: அதாவது நம்ம வாழ்க்கை முறையை வந்து எப்படி எல்லாம் மாற்றி அமைக்கலாம், இது யோகா அப்படின்றது எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு முக்கியம், மெயினா எது பண்றதா இருந்தாலும் கடைசி காலத்துல வந்து நிக்கணும் அப்படின்னா முன்னாடி இருந்தே நம்ம உடம்ப பாத்துக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா சொன்ன

0: நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பரம்பரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பரம்பரை 100.9 காற்றில் விரும்பும் கடிதங்கள் மலர்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்ப காணுங்களும் விமர்சன கடிதங்களும் இணைந்து சேர்க்கும் நேரமாக 9:30. யாருடைய விருப்பத்தின் பேரில் கேட்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நேயர்களுடைய எல்லாருடைய நேயர்களுடைய ஒவ்வொரு கடிதமாக பார்க்க போகிறோம். நீங்களும் அனுப்பலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் சின்னத்துக்கு குளம் மதுரை 2.

குணநெந்தல்பட்டி மா தவுமணி அவர்கள் அவருடைய விருப்பத்தின் பேரில் ஆண்பாவம் திரைப்படத்திலிருந்து குயிலே குயிலே என்ற பாடலாக இதோ ஒலிக்க இருக்கிறது.

0: மணி. மதுரை பண்பலை.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 9:43.
4: ராஜபாளையத்திலிருந்து இல்லத்தரசியான ஸ்ரீஜா அபிமன்யு பேசுகிறேன்.
5: ஊசி மாத்திரையை கண்டால் பயப்படாத குழந்தைகளே இருக்க முடியாது. குறும்பு செய்யும் குழந்தைகளிடம் டாக்டரிடம் போய் ஊசி போட்டு விடுவேன் என்று மிரட்டும் பெரியவர்களும் இருக்கிறார்கள். நம் உடல் நலத்தை பாதுகாக்கவே மருத்துவர்கள் இருக்கிறார்கள். மருத்துவர் ஊசியையும் மாத்திரையும் அளிக்கிறார்கள் என்பதை அறியும் போது மருத்துவர்களின் மீது மரியாதை வந்துவிடும். மனிதர்களின் வாழ்க்கையில் மருத்துவர்களுக்கு எப்போதுமே உயர்வான இடம் உண்டு. நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கக்கூடியவர்கள் மருத்துவர்கள். மருத்துவ விஞ்ஞானியுமான கார்ல் ஜவான் பின்லே பிறந்த தினமான December 3 அன்று மருத்துவர்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 1886 மஞ்சள் காய்ச்சல் கொசு மூலம் பரவுகிறது என்பதை கண்டுபிடித்தவரும் இவரே. இந்தியாவில் 1991 July 1 தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடி வருகிறார்கள். மருத்துவர்களின் முக்கியத்துவம் பொறுப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மருத்துவ தொழிலை மேம்படுத்தவும் இந்த நாளை பயன்படுத்துகிறார்கள். அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது மருத்துவ தினம் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்பு அளித்த உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பொழி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பொழி 100.9 காற்றில் விரியும் கடிதம் அளவு தான் கேட்டுட்டு இருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு அப்படின்ற பகுதியிலேருந்து எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன் அவர்கள் தாய் மனசு அப்படின்ற படத்தில்

0: வந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான இதோ பாடல்.
1: தொண்டையில தான்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் காற்றில் விரியும் கடிதம் அழகு தான் கேட்டுருக்கிறோம். மதுரையில் இருக்கக்கூடிய வண்டியூரில் சேர்ந்த சக்தி ஜனார்த்தனன் அவர்கள் வேலைக்காரன் அப்படின்ற படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் இதோ.
1: மாலா
2: மாம்பழம்,
1: கீதா
2: கிண்டி,
1: விமலா
2: விழிவாக்கம்,
1: கிரிஜா
2: கீழ்பாக்கம்.
3: ஏண்டா ஆம்பளங்களை நோக்கு பிடிக்காதோ? நாட்டி கம்ம நாட்டி பொம்மநாட்டி பேரா கேட்டு இருக்க.
1: மாமா எங்க இருந்து வர்ற?
3: மயிலாப்பூர்.
1: அப்ப மாமி
2: சித்திரக்குளம்டா அம்பி.

உங்க மாமி கண்ட சித்திர கொள்ளம் தான், பார்த்துக்கிட்டது மாம்பழத்துல பழகிக்கிட்டது தாம்பரத்துல மாலையிட்டது மண்ணடியில் அணைச்சுக்கிட்டது ஆபடியில் மாமனுக்கு மயிலாப்பூர் தான், உங்க மாமி கண்ட சித்திர கொள்ளம் தான்.

0: கட்டுறதில்லை, கத்துற புள்ளைய சுத்துறதில்லை. கத்தல வெள்ள வெத்தல வெத்தல பத்தல கொஞ்சம் சட்டுன்னு தந்தா தந்திரு தந்திரு ஜம்முன்னு வந்தா தந்திரு வந்திரு தமிழா தெலுங்கா உருதா மன்மத கலைக்கு பாஷையில் மாமன்னுக்கு மெல்லா பொருத்த உங்க மாமி கந்த சித்திர கொள்ளந்தான் எங்க மாமனுக்கு மயிலாப்பூருக்கான் உங்க மாமி கந்த சித்திர கொள்ளந்தான் பார்த்து கிட்டது மாம்பலத்துல பழகி கிட்டது தாம்பரத்துல மாலை கிட்டது மண்ணடிகள் அணைச்சு கிட்டது அப்படிகள்
1: ஏங்க பாட்ட கப்பு நிறுத்திட்டு அடிங்கோடா.
2: ஹே ஹே ஹே.

கெட்டது இல்ல, கெட்டத கெட்டத தொட்டது இல்ல, தொட்டது இல்ல, தொட்டத தொட்டத விட்டது இல்ல. பட்டுன்னு வந்தா தட்டி கொடுக்கணும், சிட்டுன்னு வந்தா கட்டி பிடிக்கணும், திருந்தி வருந்தி இருந்தா சித்திர குட்டனும் வந்துட்டு மாமன்னுக்கு மயிலா பொருதான். உங்க மாமி கந்த சித்திர கொள்ளந்தான், மாமனுக்கு மயிலா பொருதான், உங்க மாமி கந்த சித்திர கொள்ளந்தான். பார்த்துக்கிட்டது மாம்பழத்துல, பழகி கிட்டது தாம்பரத்துல, மாலையிட்டது மண்ணடிகள், அணைச்சுக்கிட்டது ஆவடிகள். மாமனுக்கு மயிலா பொருத்தம், உங்க மாமி கண்ட சித்திர கொள்ளந்தான்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இதுவரைக்கும் கேட்டது காற்றில் விரியும் கடிதம் தான் கேட்டோம். நீங்களும் மீண்டும் அனுப்பணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதம் மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்னச்சுக்குளம், மதுரை 2. இத்துடன் நிறைவடைகிறது காற்று விரியும் கடிதம் மலர்கள். நன்றி கூறி விடைபெறுகிறேன். காளிதாஸ்.
1: அக்கா, காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
2: எதுக்குப்பா, படிக்க போறியா?
1: இல்லக்கா, நான் நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்காக காலையிலேருந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
2: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்ணுறீங்களா? யார் சொன்னாங்க?
1: ஆமாக்கா, ரேடியோவில் கேட்டேன், நிறையா ஆரோக்கியம் பற்றி பேசுனாங்க, உடல்நலம் பற்றி பேசுனாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாகிடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன்க்கா.
3: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
4: ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி.
2: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்லை, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
1: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
4: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
2: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
1: ஓகே.
5: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:00 தொடர்வது
2: இசையோடு அசையும் இதயமே, இயற்கையோடு இணையும் மனமே என காற்றில் வரும் இசையாக நம்மை இணைத்திருப்பது மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இன் பட்டுச்சிறகு. இரவு நேர இசைப்பறவையாய் பறந்து வருகிறது பட்டுச்சிறகு பல பாடல்களோடு. நம்மை இன்னிசையால் இணைக்க வரும் முதல் பாடல் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து இதோ பாடல்.

இசையால் இணைத்திருப்பது நமது மதுரை FM ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இன் பட்டுச்சிறகு. அடுத்து வரும் பாடல் கர்ணா திரைப்படத்திற்காக. இது அந்த பாடல் உங்களுக்காக.

இரவு நேர இசையாக நம்ம இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் பட்டுச்சிறகு. இனி நாம் கேட்கவிருக்கும் பாடல் உயிரோடு உயிராக திரைப்படத்திற்காக. இது அந்த பாடல்.

நம்மை இசையால் இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இன் பட்டுச்சிறகு. இனி வரும் பாடல் மூவேந்தர் திரைப்படத்திற்காக, இது உங்களுக்காக.

0: இசையால் இணைத்திருப்பது நமது மதுரை FM ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz இன் பட்டு சிறகு. இரவு நேர இசைப்பறவையாய் பறந்து வருகிறது பட்டு சிறகு. பட்டுச்சிறகில் இனி வரும் பாடல் தேவா திரைப்படத்திற்காக வரும் பாடல். இது ஒரு கடிதமாக
1: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி.

அன்போடு ஆனந்தமாய் நாம் அனைவரும் இந்த இரவு நேரத்தில் இணைந்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டு சிறகு நிகழ்ச்சியில். இனி வரும் பாடல் நம்மை உல்லாசமாக வைக்க உல்லாசம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதுவும்.

நம்மை இசையாசையால் இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸின் பட்டுச்சிறகு. பட்டுச்சிறகில் இனி வரும் பாடல் ஆசை திரைப்படத்திற்காக. இது அந்த பாடல்.

நம்ம இசையால் இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இன் பட்டுச்சிறகு. இனி வரும் பாடல் லவ் டுடே திரைப்படத்திற்காக.

அனைவரும் இசையால் இணைந்துள்ளோம். நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் பட்டு சிறகு நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் உள்ளம் கொள்ளை புகுதி திரைப்படத்திற்காக. இதோ அந்த பாடல் கவிதைகளாய்

அன்பெனும் இசையால் நம்மை இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-இன் பட்டுச்சிறகு. பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் நிலவே வா.

இசை என்னும் ஆசையால் நம்மை இணைத்திருப்பது நமது மதுரை FM ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz இன் பட்டு சிறகு. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி நேயர்களே.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
2: திவ்யா ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் மட்டும் ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
4: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.
5: ஆகாஷ்வாணி இசை தூ

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10:59. நேர்களை இத்துடன் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசிக்கலாம் ராமேஸ்வரம் பண்பலை அலைவரிசை 100.9 நாளை காலை 4:45. அதுவரை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நள்ளிரவாகட்டும்.

தொடர்ந்து கேட்க இருக்கீங்க நாளை நமது பண்பலையில் ஒலிக்கிருக்கும் நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பு. நாளை சகாண்டு 1948, ஆஷதா மாதம் 11 நாள், பராபவ வருடம் ஆனி மாதம் 18, 2026, ஜூலை மாதம் 2 தேதி வியாழக்கிழமை. நாளொரு குரல் 311. காலை 5 மணிக்கு பக்தி மாலை, காலை 5:30 இசை அமுதம், காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், காலை 6:02 சேவை செய்திகள், காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், காலை 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள், காலை 6:15 புதிய காலை இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சி.

நேரமும் 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி, அறிவிப்புகள் மற்றும் மகளிர் சுய உதவி குழு மூலம் சுய தொழிலில் ஈடுபட்டு வரும் திண்டுக்கல் மாவட்டம் வீலி நாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 பூந்தளிர். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பையே பூக்கள். காலை 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். முடுக்கன் குளம் ஸ்ரீ அம்பலவான சுவாமி திருக்கோவில் வழங்குவோர் மரம்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களின் தொடர்ச்சி. காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 8:02 பாட்டு வேணுமா பகுதியில் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவோர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 9:02 டிரைவ் டெம்பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 10:02 விருப்பகானங்கள் பகுதியில் என் விருப்பம். 10:30 ஒரு பட பாடல்கள். முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 கண்ணாடி மாளிகை பகுதியில் வெப்பமது வெப்பமானால் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் வேதியியல் ஆசிரியர் ஜி அருள் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியே. 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். 12:50 சிநேகிதியவின் தொடர்ச்சி. பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சல். 1:55 மெல்லிசை. பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு NCERT விளம்பரதார் நிகழ்ச்சி. 3:30 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம். மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 அந்திப்பூக்கள். 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். 7:32 பாட்டு இது ஹிட்டின் தொடர்ச்சி. 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 உழவர் உலகம் பகுதியில் மாவை தாக்கும் பூச்சிகள் மேலாண்மை குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுகன்யா கண்ணா அவர்களுடன் நேர்முகம். 2வது பகுதியாக வேளாண் தகவல். 3வது பகுதியாக வேளாண் பழமொழி சிந்தனை. 4வது பகுதியாக விடைபெறும் முன் 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:30 லண்டன் ஓவல் மைதானத்தில் இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 2வது அரையிறுதி போட்டியின் ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனை டெல்லி அஞ்சலாக ஆட்ட நேர இறுதி வரை. 10:30 பிரச்சார் பாரதி நியூஸ் ஆன் ஏர் செயலியில் பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசை ஒலிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தேனும் பாலும். 12:00 முதல் மறுநாள் காலை 4:45 வரை சென்னை விவிட் பாரதி தமிழ் அலைவரிசை 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக. இதுவரைக்கும் கேட்டீங்க நிகழ்ச்சியும் நேரமுமாய். மீண்டும் இன்னும் சில நொடிகளில் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் ஒலிக்கும் டெல்லி அஞ்சலாக.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பண்பலை உரைக்கும் நேரம் இரவு 11:11. ஆகாஷ்வாணி மதுரை. இந்த ஒரு 50 மணித்துளிகள் காற்றலைகள்ல காலத்தால் அழியாத காவிய கானங்களா தான் கேட்க இருக்கீங்க. இனிமையான கானங்களாக இது தேனும் பாலும்.

பதினோரு மணி 15:15. இது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரல்ல பாடல் கேட்டீங்க, பொன்னூஞ்சல் திரைப்படத்திலிருந்து. இனிமையான இசையா இது, தேனும் பாலும்.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் 11:20:25. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில, கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரல்ல பாடல் கேட்டீங்க. ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. காலத்தில் அழியாத காவிய கானங்களாக இது தேனும் பாலும்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: பதினோரு மணி 25 நிமிடம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. பாடல் கேட்டீங்க, கேவி மகாதேவன் இசையில, கண்ணதாசன் வரிகளில், டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரல்ல, வசந்த மாளிகை திரைப்படத்தில் இருந்து. இனிமையான இரவு நேர இசையா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது தேனும் பாலும்.

இளையராஜாவோட இசையில கண்ணதாசன், வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரல பாடல் கேட்டீங்க. ரிஷிமூலம் திரைப்படத்திலிருந்து. 11:30 இது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3. காலத்தால் அழியாத காவிய கானங்களா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது தேனும் பாலும்.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
2: ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில் பாடல் கேட்டீங்க. நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து 11:35 இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இனிமையான இரவு நேர இசையாகுது தேனும் பாலும்

0: எம்எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தியோட இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷில குரல்ல பாடல் கேட்டீங்க. பார்த்தால் பசித்திரம் திரைப்படத்திலிருந்து. நேரம் 11:39:20. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இனிமையான இரவு நேர இசையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது தேனும் பாலும்.
1: வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா,

கேவி மகாதேவனோட இசையில் கண்ணதாசன், வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில் பாடல் கேட்டீங்க. குங்குமம் திரைப்படத்திலிருந்து. பண்பலை உரைக்கும் நேரம் 11:47:30. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும்.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 11:59. நேர்களை தொடர்ந்து இரவு 12 மணியிலிருந்து நாளை காலை 4:45 வரை சென்னை விவிட் பாரதி தமிழ் அலைவரிசை 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல் செய்ய இரவு முழுவதும் கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் மதுரை பண்பலை நிகழ்ச்சிகள் நாளை காலை 4:45 இருக்கு. நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நள்ளிரவாகட்டும்.

2.3-லும் சென்னை ரெயின்போ பண்பலை 101.4-லும் திருச்சி எஃப்எம் 102.1-லும் கோயம்புத்தூர் எஃப்எம் 103-லும் நாகர்கோவில் குமரி பண்பலை 101-லும் மதுரை எஃப்எம் 103.3-லும் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களை, தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. காற்றின் மொழியாகவும் நீங்காத ரீங்காரமாகவும் தூங்காத விழிகளாகவும் இன்னிசு இரவாகவும் உங்களுக்காக இதோ அணிவகுத்து நிற்கின்ற பாடல்களை கேட்க ரசிக்க ஆயத்தமா?
2: காற்றின் மொழி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.
2: 1, 2, 3, 4.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன.

செவன்.

நீ எந்த ஊரு என்னோடு ஆடு எது நிஜம் இளமை ஜெயிக்கும் இளையவள் கனவு பலிக்கும்

நான் சின்ன குட்டி, அத்த பெத்த கண்ணு குட்டி, தாத்தாட வந்து இருக்கா தங்கம் வச்ச வெள்ளி பெட்டி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில், கஜவதனா பேடுவே ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த புரந்தரதாசர் தேவர் நாமாவுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்களுக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். நேரம் காலை 4:50, 20:00. இன்றைய நாள் பொழுது அனைவருக்கும் இனியதாக அமையட்டும். இன்று சக ஆண்டு 1948, ஆஷதா மாதம் 11 பராபவ வருடம், ஆனி மாதம் 18 2026 ஜூலை 2. இன்றைய நாள் பொழுதில் அனைவரும் நினைக்கும் எண்ணம் கைகூடும் என்ற நம்பிக்கையுடனும் வாழ்த்துக்களுடனும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

சிறப்பை தருகிற செல்வமே பெறுவதாக இருந்தாலும் பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதே குற்றமில்லா நல்லவர்களது கொள்கையாகும். குறள் எண் 311, அதிகாரம் இன்னா செய்யாமை.

நேரம் காலை 4:55 தொடர்ந்து கேட்கறீங்க நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 5 பக்தி மாலை, காலை 5:30 இசை அமுதம், காலை 6 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு, 6:30 இயற்கை இன்பமும் இயற்கை இன்பம் பகுதியில் சூழல் சிந்தனை, வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, அறிவிப்புகள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் சுய தொழிலில் ஈடுபட்டு வரும் திண்டுக்கல் மாவட்டம் வீலிநாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 பூந்தளிர். காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பையப்பூக்கள், காலை 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், முடுக்கன்குளம் ஸ்ரீ அம்பலவான சுவாமி திருக்கோவில், வழங்குவோர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புகளின் தொடர்ச்சி. காலை 8 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 8:02 பாட்டு வேணுமா பகுதியில் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. காலை 9 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 9:02 டிரைவ் டெம்பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 10:02 விருப்ப கானங்கள் பகுதியில் என் விருப்பம், 10:30 ஒரு பட பாடல்கள். முற்பகல் 11 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 கண்ணாடி மாளிகை பகுதியில் வெப்பம் அது வெப்பமானால், உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் வேதியியல் ஆசிரியர் ஜி அருள் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். நண்பகல் 12 ஸ்நேகிதியே, 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 ஸ்நேகிதியவின் தொடர்ச்சி. பகல் 1 வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சல், 1:55 மெல்லிசை. 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பகல் 2:15 துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை. பகல் 3 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம். மாலை 5 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 மாலை தென்றல். மாலை 6 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 அந்திப்பூக்கள். 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக, தொடர்ந்து 7:32 பாட்டு இது ஹிட் தொடர்ச்சி. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 உழவர் உலகம் பகுதியில் மாவை தாக்கும் பூச்சிகள் மேல

மேலாண்மை குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுகன்யா கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். இரண்டாவது பகுதியாக வேளாண் தகவல்கள், மூன்றாவது பகுதியாக வேளாண் பழமொழி சிந்தனை, நான்காவது பகுதியாக விடைபெறும் முன். இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:30 லண்டன் ஓவல் மைதானத்தில் இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையான ICC மகளிர் T20 கிரிக்கெட் போட்டி உலகக்கோப்பை 2026 இரண்டாவது அரையிறுதி போட்டியின் ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனை டெல்லி அஞ்சலாக ஆட்ட நேர இறுதி வரை. பிரச்சார் பாரதி நியூஸ் ஆன் ஏர் செயலியில் 10:30 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலையின் ஒலிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 மறுநாள் காலை 4:45 வரை சென்னை FM விவிட் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக.

நேரம் காலை 5 மணி. இது ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தொடர்ந்து கேட்கறீங்க பக்தி மனம் கமழும் பக்தி மாலை. பக்தி மாலை தொடுக்கும் முதற் பக்தி பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் தான் ஒலிக்க இருக்குது.

ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் காலை 5:08:35. ஒலிச்சுக்கிட்டு இருக்கு பக்தி மனம் கமழும் பக்தி மாலை. பக்தி மாலை தொடுக இருக்கும் அடுத்த பக்தி கானம் ஏஆர் ஷேக் முகமது குரலில் தான் ஒலிக்க இருக்குது.

நேரம் காலை 5:16. இது ஆகாஷ் வாணி. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பக்தி மனம் கமழும் ஆன்மீகமாக இது பக்தி மாலை. தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பக்தி கானம் பி வசந்தா குரலை தான் கேட்க இருக்கும்.

நேரம் காலை 5:21:35. இது ஆகாஷ் சிவானி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பக்திமலையின் நிறைவான கானம் கேட்க இருக்கோம். கே ஜே யேசுதாஸ் குரல்ல.

வணக்கம் நேர்களே, இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில் இசை அமுதம். முதல் திரைகானம் திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து டி.ஆர். மகாலிங்கம் குரலில்.

சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்கு உரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்கு உரைத்த முறையும் பொய்யோ, விடுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட உன்னை, விடுக்கு மண் சுமந்து திறம்படி